நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் புதன்கிழமை. இனி சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: சுத்த சுவாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் 10வது குறட்பா.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ஜா சலேத் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். புற்றுநோய் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வர சிறப்பு தொடர். கோடியக்கரை வன விலங்குகள் பறவைகள் சரணாலயம் குறித்து தகவல்கள் தருகிறார் திருச்சிராப்பள்ளி சரக வன பாதுகாவலர் ஆர் காஞ்சனா அவர்கள். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணை சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் என்னதான் வேணும் தேசிய மருத்துவர்கள் நாளில் மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் ஆகியோர் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாக மூட்டம் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் தங்க மகன் ஜென்டில்மேன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:12 மங்கையர் உலகம். இதில் மறந்த பெயர் மறக்காத முகம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்தி முன்னோடி திட்ட உழவர் பெருவிழா வானொலி தொகுப்பு. 2:30 கிராம சமுதாயம் பச்சை நிறமே பச்சை நிறமே வன மகோத்சவ் சிறப்பு தொடர். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வன கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வன கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன் மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் கே சி தீபதர்ஷினி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம் தமிழ் பழகு தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில். ஏழு 25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொளுத்தவருக்கு கொள்ளு நாமக்கல் வீசானம் யாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 9:00 அரங்கிசை ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை கேட்டு ரசிக்கலாம். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். 11:00 தேன் சிந்தும் நேரம் நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை விளம்பரம் டி வி ராமானுஜா சார்லோ அவர்கள் வயலின் அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15 செய்திச் சுடர். 10:00 அரங்கிசையில் பண்டிட் சுதீர் பாண்டே அவர்களின் தபேலா இசை கேட்டு ரசிக்கலாம். வித்வான் NS கல்யாண் ராமன் அவர்கள் மிருதங்கம்.

எல்லா உயிர்கள் மீதும் அருள் உடையவராக நடந்து கொள்வதால் அந்தணர் என்று சொல்லப் பெறுபவர் பற்றினை விட்ட துறவியராவர்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ.

0: இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாய் இருங்கள். இனி கேட்கலாம்
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுவிடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிபட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அது பொருள் கொள்வது? 452 குரலில், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்கிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார் தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்பட செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ்

0: ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: அடுத்த நிகழ்ச்சி இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அன்பு மலர்ந்து ஆனந்தம் பொங்கி இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் பெங்களூர் ஏ ஆர் ரமணியம்மாள் பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 17 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு வேளாண் சார்ந்த பயிற்சிகள், நவீன தொழில்நுட்பங்கள், செயல்முறை

0: விளக்கங்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மண்வளம் பாதுகாப்போம் இயக்கம், கேத் பச்சாவோ அபியான் என்ற விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் சென்ற ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விஷமில்லா விளைச்சலுக்கு வளமான இயற்கை விவசாயம் குறித்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. பயிற்சியில் இயற்கை வேளாண்மை, இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல், பசுந்தாள் உர பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா புனித்தவதி அவர்கள். நிகழ்ச்சியில் வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியில் ஐந்திலை கரைசல் குறித்து எடுத்துரைத்தார் உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் ராதிகா அவர்கள்.
1: தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நொச்சியில 2 கிலோ வேணும், சர்க்காலை வந்து 1 கிலோ அளவுக்கு வேணும், அப்புறம் ஊமத்தை 1 கிலோ, எருக்கு 1 கிலோ, அப்புறம் வேப்பலை 1 கிலோ, இந்த 5 இலை. அதனாலதான் இதுக்கு பேரு 5 இலை கரைசல். இந்த 5 இலையும் எடுத்துக்கணும். அதுல நொச்சி மட்டும் 2 கிலோ, மத்ததெல்லாம் 1 கிலோ நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாத நம்மளுக்கு வந்து 10 லிட்டர் கோமியம் வேணுங்க. சோ இந்த இலையெல்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கணும். முடிஞ்சா அரைச்சுக்கலாம். இப்ப நிறைய இடத்துல வந்து அரைக்காம அப்படியே ஊற வைக்கிறாங்க. சோ நம்மளுக்கு வந்து எல்லா இலையும் நம்ம மருதாணிக்கெல்லாம் எப்படியோ அரைச்சு போமோ அதே மாதிரி 5 இலையும் நம்ம இந்த பங்குல எடுத்துட்டு 2 கிலோ 1 கிலோ அளவுல எடுத்துக்கிட்டு 5 இலையும் நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரம்ல வந்து நம்ம 15 நாள் வரைக்கும் இதுல 5 இலை அரைச்சு வச்சதை போட்டுட்டு 10 லிட்டர் கோமியத்தை வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு 15 நாள் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுல 1 லிட்டர் அப்படியும் எடுத்துக்கலாம். இதுல இருந்து அந்த கரைசல் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம 10 லிட்டர் தண்ணியோட கலந்து ஒரு டேங்குக்கும் 1 லிட்டர் அளவுல நம்ம போட்டு பூச்சி விரட்டியா நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: மேலும் வேளாண் இடுபொருட்களை சந்தைப்படுத்துதல், சமச்சீர் உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, மண் பரிசோதனை, மண்வளத்திற்கு ஏற்ப உரமிடுதல் போன்ற தலைப்புகளின் கீழ் தொழில்நுட்ப வல்லுநர்களால் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இனி
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 1ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் துவங்கி வட கேரள பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதுள்ள சூழல்ல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக தற்போதுள்ள பருவ சூழல்ல கால்நடைகளை கோமாரி நோய் தாக்கும் அபாயம் இருக்கு. கோமாரி நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்தணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி கோமாரி நோய்க்குரிய தடுப்பூசிய கால்நடைகளுக்கு செலுத்தும் பணியை விவசாயிகள் மேற்கொள்ளணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலைக்காய் ஏலம் நடந்துச்சு. நிலக்கடலை 1 குவிண்டால் 8100 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
0: இனி கேட்கலாம். உழவர் நண்பர்களே, கோ1 நட்சத்திர மல்லிகை என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2019 உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மலர் வகையாகும். சாகுபடிக்கான வயது 6 முதல் 8 மாதமாகும். கோ1 நட்சத்திர மல்லிகை வருடம் முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. 1 ஹெக்டருக்கு 7.41 டன்கள் மகசூலை தரவல்லது. மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பயிரிட உகந்ததாகும். கோ ஒன்று நட்சத்திர மல்லிகையின் முக்கிய சிறப்பு அம்சங்களாவன தனித்துவமான மொட்டு மலர் அமை

0: அமைப்பு, அதாவது இதன் மொட்டுகள் தடிமனான இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். மலரும் போது அவை பளிச்சென்ற வெண்ணிற இதழ்களுடன் நட்சத்திர வடிவில் காட்சியளிக்கும். நீண்ட காம்பு கொண்டிருப்பதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக இருக்கும். பாரம்பரிய மல்லிகை வகைகள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பூக்கும். ஆனால் இந்த வகை மல்லிகை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மகசூலை தரும். நுகர்வோரை கவரும் வகையில் மென்மையான இதமான நறுமணத்தை கொண்டுள்ளது. இந்த மலர்கள் சாதாரண அறையின் வெப்பநிலையில் 12 மணி நேரம் வரை வாடாமல் இருக்கும். குளிர்சாதன வசதியில் 60 மணி நேரம் வரை புது பொலிவுடன் இருக்கும் என்பதால் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்ற மலராகும். மல்லிகை செடிகளை தாக்கும் பொதுவான பூச்சிகள் நோய்களை எதிர்க்கும் தன்மை உடையது இந்த கோ1 நட்சத்திர மல்லிகை. வாய்ப்புள்ள விவசாயிகள் கோ1 நட்சத்திர மல்லிகையினை சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று வருமானத்தை அள்ளிடுங்கள். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரை. ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்த பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ளுதல் வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மையினை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுக்கள் பெறுவதோடு வீரிய நாற்றுக்களாக உருவெடுக்கும். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 5ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண்ணணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுகளை கொடுக்க வேண்டும். காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டம் உரமிடுதல் நல்ல பயனளிக்கும். பூக்கும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தை நீர்ப்பாசனம் வழி விடுதல் அல்லது இலை வழியாக தெளிக்க வேண்டும். மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலை வழி தெளிப்பாக 1 லிட்டருக்கு 5 கிராம் இரும்பு சல்பேட், 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 30 நாட்கள் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும். எந்த ஒரு மருந்து தெளிக்கும் வேலைகளையும் கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளுதல் கூடாது. கால்நடைகள் வளர்ப்போர் கால்நடைகளை மின்கம்பம் மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் ஆலோசனை. தற்போது விதைக்கென சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யும் பருவமாதலால் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு தேவையான விதை குமிழ்களை, அதாவது 500 கிலோ விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியம். விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ விதை வெங்காயத்திற்கு 10 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடியினை விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு கலந்து நிழலில் உலர வைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதை குமிழ்களை 15-10 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
2: நான் டாக்டர் மேகநாதன் குழந்தை நல மருத்துவர் பேசுறேன். உங்க எல்லாத்துலயும் ஒரு சின்ன கேள்வி, எப்பவுமே நம்ம டாக்டரை பார்க்க போகும்போது நம்ம வந்து போனோடனே சரியாகணும், நிறைய மெடிசன் எழுதி கொடுக்க கூடாது அப்படி ஒரு எதிர்பார்ப்போட போவோம். அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நிறைய பேர் தெரியாது. அதனாலதான் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில உங்க கூட பேச வரேன். ஒரு டாக்டர் பேஷண்ட் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவோம். நன்றி.
1: இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் (0431) என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 9385460-102-1.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும், வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக்கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வி

0: துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிட உள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்கறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து

0: வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்கறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிசான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 தராங்க, வருஷத்துக்கு 6000 ரூபாய் தராங்க. இந்த 6000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டலி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை.

0: வரிசை.
1: மலர்கிறது நாள் மலர்.
2: இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பணியாற்றி வளர்ச்சிக்கு வித்திட்டு தனது சொந்த இல்லத்தை மருத்துவ சேவைக்கென மனமு வந்து அளித்த பிதான் சந்திரராய் அவர்களின் அளப்பரிய சேவையை போற்றும் வகையில் இவரின் பிறந்த நாளை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். மனிதகுலம் காக்கும் மகத்தான சேவையாற்றுவோர், உடற்பிணி போக்கும் உன்னத லட்சியம் கொண்டோர், நலம் நாடி வருவோரின் நடமாடும் தெய்வங்கள் மருத்துவர்கள். கொரோனா தீநுண்மி தொற்று சூழலிலும் ஓய்வின்றி உயிர்காக்கும் ஒப்பற்ற பணி செய்யும் உயர்ந்தோரை போற்றுவோம். திறமை, பொறுமை, நேர்மை, திறத்தோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றும் மருத்துவர்களை மனதார பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக சேவையாற்றிய எம் வெங்கைய நாயுடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1949 இந்திய அரசின் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வீட்டு வசதித்துறை, வறுமை ஒழிப்புத்துறை போன்ற துறைகளின் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெங்கைய நாயுடு அவர்களுக்கு பத்ம விபூஷண் விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. திரைப்பட பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என பன்முகத்திறம் வாய்ந்த ஏமல மன்மதராஜு ராஜா என்ற ஏஎம் ராஜாவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1929. திரைத்துறையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வெற்றிகரமாக இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் பயணித்தவர். 1950-60களில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுக்கும் பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் புகழின் உச்சியில் இருந்தவர். கன்னடத்தில் சில திரைப்படங்களில் நடித்தும் பல புகழ்பெற்ற பாடல்களை பாடியும் உள்ளார். குரலின் குழைவினால், மயக்கும் ஜாலத்தால் இசை ராகங்கள் இசைத்த இசைப்பறவை ஏ எம் ராஜா. மெல்லிய நடையிலும் குழைவான குரலிலும் இவரின் பாடல்கள் கேட்க கேட்க இதம் தரும்.

சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்ற புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியா பிறந்த தினம் இன்று. ஹிந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்றவரான சௌராசியா கட்டாக் அகில இந்திய வானொலியில் இசைக்கலைஞராக பணியாற்றிய பெருமை பெற்றவர். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமை மீனாட்சி சுந்தரம் ராமசுவாமி விஸ்வநாதன் என்ற விசுவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945. எழுத்து, இயக்கம், நடிப்பு என இயங்கிய கலை சிற்பி இவர். இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரிடம் உதவி இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் ஜொலிக்க தொடங்கினார். தில்லுமுல்லு, நெற்றிக்கண் போன்ற திரைப்படங்களில் இவரது வசனங்கள் ரசித்து மகிழ வைத்தன. மேடை நாடக பாணியை அழகாக ஒரு குடும்பத்துக்குள் புகுத்தி தனது வித்தியாசமான வசனங்களால் நம்மை வியக்க வைத்தவர். மணல் கயிறு, சம்சாரம் அது மின்சாரம், டௌரி கல்யாணம் போன்ற திரைப்படங்களில் யதார்த்தத்துக்கு உட்பட்டு நாடகத்தன்மையோடு வெள்ளித்திரையில் பல வித்தைகளை செய்தவர் விசு. கதாபாத்திரங்களுக்கு தகுந்தவாறு திரைக்கதை வடிவமைப்பதில் விசுவிற்கு நிகர் அவரே. இவரின் அரட்டை அரங்கங்களில் இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டது. 40 வருடங்களுக்கு மேல் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி ஒப்பற்ற கலைஞனாக மனிதனாக வாழ்ந்தவர் விசு. சம்சாரம் அது மின்சாரம், நீங்க நல்லார்க்கணம் போன்ற திரைப்படங்கள் தேசிய திரைப்பட விருதினை பெற்றுள்ளன.

கோபமும் ஒண்ணுதாங்க. வீசும் போதும் பேசும் போதும் தெரியாது, அடங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் சேதாரம் என்னன்னு. அதனால எந்த ஒரு நேரத்திலயும் நாம நிதானத்தோட செயல்படணும். நிதானத்தோட செயல்பட்டா நிச்சயம் வெற்றியை அடையலாம் என்ற வரிகளோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி மக்களின் அன்புக்காக மலர்கிறது காலை மலர்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
3: காலத்தின் அதிவேக சுழற்சியினாலும் அதீத அறிவியல் பயன்பாடுகளாலும் உலகம் ஒரு சின்னஞ்சிறு கிராமமாக சுருங்கிப் போன சூழலில் மகாகவி பாரதியாரின் வருகை தமிழ் இலக்கியத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. அந்த வேளையில் அறிமுகமான புது கவிதைகள் தேவைகளுக்கு ஏற்ப படைப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் சுதந்திரத்தை படைப்பாளிகளுக்கு வழங்கியது. இதனால் தமிழுக்கு ஹைக்கு, சென்ரியூ, லிமரிக், லிமரைக்கு, ஹைபுன், கசல், சூபி ஆகிய அயலக கவிதை வடிவங்கள் அறிமுகமாகின. புதிர் போட்டு விடைகாணும் இலக்கிய அமைப்பு ஜப்பானில் இருந்தது. அது ரெங்கா என அழைக்கப்பட்டது. 5 வரிகளில் 3 வரிகளில் ஒருவர் கவிதொடுக்க, இன்னொருவர் அடுத்த 2 வரிகளில் எதிர்கவிதை பாடுவது முறை. பின்னாளில் இது 3 வரிகளோடு முற்றுப்பெற்று புது வடிவமாக உருவானது. இது ஹோக்கு எனப்பட்டது. இதுவே ஹைக்கு என பின்னாளில் அழைக்கப்பட்டது. 5-7-5 என்பதாக ஜப்பானிய 17 அசைகள் கொண்டதாக அந்த யாப்பு முறை அமைந்தது. 1916 ஆண்டு மகாகவி பாரதியாரின் ஹைக்கு பற்றிய கட்டுரை சுதேசமித்திரனில் வெளிவந்தது. அதன் பின்னர் பாரதிதாசன், சி மணி, சந்திரலேகா, தமிழ்நாடன், சுஜாதா ஆகியோருடைய ஹைக்கு பற்றிய கட்டுரைகள் பல இதழ்களில் வெளிவந்தன. 1974 வெளிவந்த கவிஞர் அப்துல் ரஹ்மானின் பால் வீதியில் சித்தர் பாக்கல் என்று வெளிவந்த கவிதைகளே ஹைக்கு கவிதைகளின் தொடக்கமாக அமைந்தன. 1984 ஆண்டு கவிஞர் அமுத பாரதி வெளியிட்ட புள்ளிப்பூக்கள் தொகுதியே தமிழின் முதல் ஹைக்கு தொகுதியாகும். சான்றுக்காக ஒரு ஹைக்கு. மெழுகுவர்த்தியின் தீக்குளிப்பை அணைக்க வந்தவையே அணைந்தன ஐயகோ விட்டில்கள். இதன் பிறகு தமிழுக்கு அறிமுகமான வடிவம் சென்ரியோ. ஹைக்கு இயற்கை உலகில் பார்வை செலுத்துகிறது எனில் மக்கள், பொருட்கள், நிகழ்வுகள் ஆகியவற்றின் மீது பார்வையை குவிப்பது சென்ரியோ. இது நகைப்பா எனப்பட்டது. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு வண்டி சென்ரியோ என்கிற ஒரு தொகுப்பை வெளியிட்டார். இதுவே தமிழில் வெளிவந்த முதல் சென்ரியோ நூலாகும். இது மானுட ஹைக்கு என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு சான்று பழுப்பேறிய பற்கள், சோளக்கதிர், கண்களால் மெல்லும் பாட்டி. அதன் பிறகு தமிழுக்கு ஈழத்து மகாகவி ஒரு கவிதையை அறிமுகப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் 5 வரிகளிலே ஒரு குறிப்பிட்ட யாப்பு முறையில் அமையும் கவிதையை லிமரிக் என்பர். இது வழக்கமாக முதன்மை பாத்திரத்தையும் அதன் பின்புலத்தையும் அறிமுகம் செய்யும். அடுத்தடுத்த வரிகள் செயல்களை தொடங்கும். அதன் பிறகு இருக்கக்கூடிய வரிகளில் அந்த செயல் விரியும். கடைசியில் எதிர்பாராத வகையில் அந்த கவிதை முடியும். இது சந்தஹைக்கு எனப்பட்டது. மிக புனிதமானவை என்றோ, சொல்லும் தரமற்றவை என்றோ எதையும் ஒதுக்கி வைக்காமல் அனைத்தையும் பாடுபொருளாக பாடக்கூடிய கவிதை வடிவம்தான் லிமரிக் கவிதைகள். அதன் பிறகு தமிழில் வசன கவிதையாக, கட்டற்ற கவிதையாக ஹைபுன் என்கிற ஜப்பானிய வடிவத்தை தமிழில் நாகா துறைவன், பல்லவிக்குமார், மு முருகேஷ், சோலை இசைக்குயில் ஆகிய படைப்பாளர்கள் கூட்டாக இணைந்து அறுவடை நாளின் மழை என்கிற தொகுப்பாக வெளியிட்டனர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் காதலியோடு பேசுதல் என்கிற பொருளை உடைய கசல் கவிதைகளை அறிமுக

0: அறிமுகப்படுத்தினார். கசல் பெரும்பாலும் காதலினால் ஏங்கிக் கிடக்கும் ஏக்கப் பாடலாக அமையும். 10ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வடிவத்தை தமிழுக்கு தந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவரே பின்னாட்களில் மேலை நாட்டவரால் உருவாக்கப்பட்டு இஸ்லாமிய மதம் வழியாக உள்வாங்கப்பட்டு தமிழுக்கு வந்துள்ள தத்துவமான சூபிக் தத்துவம் குறித்த கவிதைகளை சூபிக் கவிதையாக வெளியிட்டார். அதில் ஒரு கவிதை, இறந்தகால கவிஞர்கள் எழுதியது, நிகழ்கால கவிஞர்கள் எழுதுவது, வருங்கால கவிஞர்கள் எழுதப்போவது எல்லாம் ஒன்றுதான். எல்லாருமே இறைவனின் கவிதையை மொழிபெயர்க்கிறார்கள். சரியாக வருவதில்லை, அதனால்தான் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆம், இன்னும் இன்னும் புதிய வடிவங்களை உள்வாங்கி உருவாகிக் கொண்டிருக்கும் அயலக கவிதை வடிவங்கள் காலத்தின் குரலாகவும் சூழலின் குரலாகவும் ஒலிக்கின்றன. அதனாலேயே தமிழின் நீண்ட இலக்கிய பரப்பில் நிலைத்த இடம் நோக்கி வளர்கின்றன அயலக கவிதை வடிவங்கள்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
2: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தக்காய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின்போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30ஆம் தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரை

0: திரையையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: நாளைக்கு டாக்டரை பார்க்க போனோம். டாக்டர் கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டா என்னை தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இதெல்லாம் நான் நேத்திக்கு பண்ணலையே, டாக்டர் பண்ண சொல்லிட்டு வந்தாங்களே, என்னை திட்டுவாங்களோ, இப்படி எல்லாம் கேட்டா என்னை முட்டாள் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு டாக்டரை பார்க்க போறப்ப எல்லாம் நமக்குள்ள நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள் ஒரு பிம்பமாவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இந்த டாக்டர்ஸ் டேல நான் டாக்டர் உஷா நந்தினி ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில வந்து

0: பேச போறேன். டாக்டர் சைட்ல இருந்து பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு உரையாடல். வாங்க நம்ம பேசலாம். தேங்க்யூ.
1: இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

மலர் கேட்டுருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருவாரூர் மாவட்ட விவசாயிகளே, உங்களுடைய கவனத்திற்கு விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நாளைக்கு காலையில 10:30 திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கத்துல நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்துல கால்நடை வளர்ப்போருக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், உங்களுடைய கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் வராம இருக்கணும் அப்படின்னா வருடத்துக்கு 2 தடுப்பூசி போடுறது அவசியம். இந்த தடுப்பூசி முகாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி அடுத்த மாதம் 10 வரைக்கும் நடக்க இருக்குது. 3 வயது கன்று முதல் சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி நீங்க போடலாம். அதனால உங்களுடைய கிராமங்களுக்கு வரக்கூடிய தடுப்பூசி குழு உறுப்பினர்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்ற மருத்துவ நேரத்துல இன்னைக்கு புற்றுநோய் வராமல் தடுக்க நாம செய்ய வேண்டிய வாழ்வியல் முறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு பிறகு வரக்கூடிய மருத்துவ நேரத்துல. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சது எவ்வளவோ இருக்குங்க. அது ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆதாரம் நம்ம உடல் நலன். அதை காக்கறதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். புற்றுநோய் நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் டாக்டர்?
1: கேன்சர்ஸ் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பரவலான ஒரு கருத்தை பாக்குறோம். புற்றுநோய் மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி, இருதய கோளாறு, பிபி, சிவிஎன் சொல்லக்கூடிய மூளை நரம்பு பாதிப்பு, இந்த மாதிரி நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் NCDs பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம வந்து இப்போ ஆஃப்லேட் ரீசன்ட் டைம்ல நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம். நாளுக்கு நாள் இதோட பர்சன்டேஜஸ் அதிகமாயிட்டே தான் போகுது. இப்ப இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம சொல்லக்கூடியதுதான். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சரி, நம்மளோட வானிலை மாற்றங்களும் தான் இதுக்கான காரணம்னு நம்ம சொல்றோம். உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனா இப்ப உணவே நஞ்சாயிட்டு தான் இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு கலாச்சாரமே வந்து ரொம்பவே மாறி இருக்குன்றத நம்ம பாக்குறோம். நிறைய கொழுப்புள்ள ஐட்டங்கள், அதிக வெப்பத்துல வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி சாப்பிடுறோம். அதிகமான டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஆயில்ல தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ரெட் மீட்னு சொல்லக்கூடிய வகைகள், அதாவது மட்டன், பீஃப், போர்க், இந்த மாதிரியான ஐட்டங்கள், ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுனால நிறைய புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நவநாகரிக உலகத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. முன்னிருந்த ரெஸ்டாரண்ட்ஸும் முன்னிருந்த நம்ம பார்த்த ஃபுட் ஸ்டைலுக்கும் இப்போ உள்ள பசங்க, இப்போ உள்ள ஜெனரேஷன் எடுத்துக்கிற ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி,

0: இல்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும் போது டெஃபினட்டா டயபெட்டிஸ்ல ஆரம்பிச்சு ஹார்ட் டிசீஸ் ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னதான் பண்ணுது நம்மளோட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணும். நம்மளோட உணவுல இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸை வந்து அது வந்து மாத்துது. அதே மாதிரி அதிகமான சால்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அதுவும் எடுக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இறப்பையில் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அத்தனை ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நிறைய கேன்சர்ஸ் வரலாம். பிரஸ்ட் கேன்சர் வரலாம், பேங்க்ராட்டிக் கேன்சர் வரலாம், மலக்குடலில் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டோட ஒரு லிங்க் இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து எப்போதுமே வந்து பாயில்டு ஃபுட்டு தான். ஒன்று சாப்பாடை எதெல்லாம் நம்ம வந்து பச்சையாக எடுத்துக்க முடியுமோ அது வந்து நல்லது நமக்கு. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கேவஞ்சர்ஸ். உடம்புல ஏதாவது ஒரு மரபணு மாற்றம் ஏற்படுது, ஒரு கேன்சர் உண்டாக்கக்கூடிய சில மாற்றங்கள் வந்தால் கூட அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஜெனட்டிக் மேக்கப் எல்லா உடம்புலையுமே இருக்குது, எல்லாரோட உடம்புலையும் இருக்குது. அதை வந்து அதிகப்படியாக உந்துதல் கொடுக்கறது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது வந்து ஜென்ரலாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்க முடியுதோ அந்த ஃபுட் கண்டென்ட்ஸை நம்ம வந்து நிறையவே எடுத்துக்கணும். பாயில்டு ஃபுட்ஸ் எப்போதுமே சேஃபு. ஃப்ரைடு ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ உடல் பருமனை குறைக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் முடியுதோ வாக்கிங் தான் பெஸ்ட்டு. நடந்து போங்க, ஸ்டெப்ஸை வந்து ஏறி போங்க, லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாரத்தில் வந்து 5 நாள் மினிமம் டெய்லி ஒரு 1/2 hour ஒரு வாக்கிங் ஒரு சைக்கிளிங் ஸ்கிப்பிங் ஸ்விம்மிங் ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட ஒரு உடல் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா டிசீசஸ்லேருந்தும் முக்கியமாக கேன்சர்லேருந்தும் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலை மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.3. இன்னைக்கு தேசிய மருத்துவர்கள் நாள். உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள், உங்களோட குடும்ப நல மருத்துவர்களுக்கு மறக்காம ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. நானும் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி வானொலி சார்பா உலகத்துல இருக்கிற உன்னதமான அந்த மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இப்போ மருத்துவ குணங்கள் நிறைந்த காய்கனிகளுடைய இன்றைய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ ₹30, கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 30.

50 சின்ன வெங்காயம், 70 ரூபாய் பெரிய வெங்காயம், 40 பச்சை மிளகாய், 36 புடலங்காய், 36 சௌசௌ, 40 சுரைக்காய், 26 ரூபாய் முள்ளங்கியும் நூல்கோலும், 40 ரூபாய் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ, 96 ரூபாய் சேப்பங்கிழங்கு, 60 ரூபாய் சேனைக்கிழங்கு, 40 உருளைக்கிழங்கு, 64 கேரட் ஒரு கிலோ, 70 ரூபாய் முட்டைக்கோஸ், 40 பீட்ரூட், 48 பச்சை பட்டாணி, 270 காலிஃபிளவர் பூ ஒன்று, 40 ரூபாய் எலும்பிச்சை பழம் ஒன்று, 5 ரூபாய் கொய்யா, 130 பூசணிக்காயும் பரங்கிக்காயும், 24 ரூபாய் ஆப்பிள் ஒரு கிலோ, 280 ரூபாய் ஆரஞ்சு, 170 மாதுளை, 310 திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அப்படியே தங்கம் வெள்ளியோட விலையவும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 13,200 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 13,200 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 78.45 அடியாக இருக்குது. நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துல இன்று மாலை 6:30 வான் சிறப்பு என்ற தலைப்புல புலவர் இரா வரதராசன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: மாணவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: தொடர் நிகழ்ச்சியோட நிறைவா வானிலை தகவல் தெரிஞ்சுக்கலாம். வட தமிழகத்துல ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. தென் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. செய்திகளோடும் இதுமான பாடல்களோடும் மனம் வீசி சென்றது காலை மலர். நாம் இதை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டு மக்களின் வாழ்க்கை மற்றும் தொழிலை எளிதாக்குவதற்கான சீர்திருத்தங்கள், தற்சார்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்துறை செயலர்களுடன் புதுதில்லியில் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். அரசின் திட்டங்கள் சாமானிய மக்களுக்கும் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் இதில் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் குறைதீர் பிரிவின் கீழ் வரப்பெற்ற மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டமைக்காக 2025-26 சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதை முன்னாள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வழங்கினார். தமிழ்நாட்டில் பிஇ பிடெக் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் இன்று வெளியிடப்பட உள்ளது. நாடு முழுவதும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் இன்று முதல் உயர்வுக்கு வந்துள்ளது. இதன்படி பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 2500 ரூபாயாகவும் தட்கல் முறையில் 5000 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. அரியலூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு

0: சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கைபேசி பயன்படுத்துவதற்கான தடை தீவிரமாக இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பொது தரிசனம் 100 ரூபாய், விரைவு தரிசனம், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான வரிசை உள்ளிட்ட அனைத்து நுழைவாயில் வழியாகவும் வரக்கூடிய பக்தர்களிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 9 மணிக்கு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வனமகோத்சவ வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வனம் நமது வளம் வனமகோத்சவ வார சிறப்பு தொடரில் கோடியக்கரை விலங்குகள் பறவைகள் சரணாலயம் குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர். காஞ்சனா அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, வன மகோத்சவ வாரம் நம்ம நாட்டில் ஜூலை மாதம் முதல் நாள் முதல் 7ஆம் நாள் வரை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு தேசிய விழா. காடுகளோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் மரங்களை வளர்க்கவும் புவி வெப்பமயமாவதை தவிர்ப்பதற்கும் இந்த விழா 1950ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நமது திருச்சி FM ரெயின்போ 102.1 இந்த 7 நாட்களும் திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய 7 வனங்களை பற்றி பல தகவல்களை சொல்வதற்காக ஒரு சிறப்பு தொடர். அந்த தொடர் தான் வனம் நமது வளம். முதல் நாள் நாம வந்து பேச போறது கோடியக்கரை. நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடியது இந்த பாயிண்ட் காலிமர் கோடிக்கரை அப்படின்னு அழைக்கக்கூடிய கோடியக்கரை. இங்க வந்து வன விலங்குகளுக்கும் சரணாலயம் இருக்கு, பறவைகளுக்கும் சரணாலயம் இருக்கு. இப்படி 2 வகையான சரணாலயங்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது கோடியக்கரை. இந்த கோடியக்கரையின் சிறப்பை பற்றி பல தகவல்களை சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர். காஞ்சனா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பல தகவல்களை சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோடியக்கரை பற்றி சில தகவல்கள். இது வந்து ராம்சார் தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலம். அதாவது இந்த ராம்சார் தலம் அப்படின்றது ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக ஈரநிலங்கள் மற்றும் நீர்ப்பறவைகள் பற்றிய ஒரு ஒப்பந்தம் 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சர் அப்படின்ற ஒரு நகரில் கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் கீழே அங்கீகரிக்கப்படும் ஈரநிலங்கள் ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராம்சார் தலங்கள்ல ஒன்றான இந்த கோடியக்கரை பற்றி பல தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க.
5: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் 1967ஆம் ஆண்டே உருவாக்கப்பட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 38,500 ஹெக்டர் மொத்தமா. இதனுடைய பாயிண்ட் காலிமர் சாஞ்சுரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்ச நதிக்குளம் வெட்லாண்டு, இது பாயிண்ட் காலிமர் வெட்லாண்ட் காம்ப்ளெக்ஸ் சொல்லி சொல்லுவோம். இதனுடைய எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதனுடைய பரப்பளவு 38,500 ஹெக்டர். இதுல வந்து பிளாக் பக்ஸ் நிறைய இருக்கு. நம்மளுடைய வன உயிரின சரணாலயத்துல கணக்கெடுப்பு 2024-25 ஒரு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின்படி 1256 வெளிமான்கள் பிளாக் பக் என்று சொல்லக்கூடிய வன உயிரினம் இருக்கிறது. 233 புள்ளிமான்கள் எல்லாமே இதுல இருக்கு. மெயினா இது பிரிடாமினா இருக்கக்கூடிய இதுனா பிளாக் பக்ஸ்.
4: வெளிமான்றது இந்தியாவில மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க.
5: இருக்கக்கூடிய ஒரு
4: மான்.
5: தூத்துக்குடியில பிளாக் பக் சாங்சுரினே இருக்கு. நமக்கு இங்க நாகப்பட்டினத்துல கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் வச்சிருக்கோம். சோ இதுல வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து 25 ஹெக்டர் பரப்பரவுல சீ

0: கருவேல் மரங்கள் அகற்றப்பட்டு புல்வெளி மேம்பாட்டு திட்டம் ஃபாடர் ஸ்பீசிஸ், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வன உயிரினங்களுக்கு நேட்டிவ் வெஜிடேஷன் வேணும், நேட்டிவ் புல் வகைகள் வேணும், அதை மேம்பாடு செய்யும் போட்டு ஃபாடர் பிளாட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதே சமயத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக வனவிலங்கு விளக்கக்கூடம் இன்டர்பிரட்டேஷன் சென்டர் வச்சுருக்கோம், கண்காணிப்பு கோபுரங்கள் வச்சுருக்கோம், சூழல் சுற்றுலா வசதிகள் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து பிளாக் ஏன்னு சொல்லிட்டு முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளும் இதோட சேர்ந்து வருது. இந்த என்டையர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸில் கோடியக்கரை சரணாலயத்தோட சேர்த்து முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளும் பிளாக் ஏ ஃபாரஸ்ட், பிளாக் ஏ சாங்சுரி சொல்லுவோம், அது வந்து ஒரு 11,000 ஹெக்டர் பகுதியும் பஞ்சநதி குளம் ஈரநில பகுதியும், அதே சமயத்தில் அன்சர்வேடு சால்ட் லேண்ட்ஸ் இருக்கு, அது ஒரு 15,000 ஹெக்டரும், தலைநாயிறு காப்பு காடு ஒரு 1,200 ஹெக்டரும் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி தான் இதை பாயிண்ட் கேலிமர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஈரநில பகுதிக்கு பூநாரைகள் ஃப்ளமிங்கோஸ் வந்த வண்ணம் உள்ளது. அதே சமயத்தில் ஒரு 212 வகையான வலசை பறவைகளும் 46 வகையான நீர் பறவைகளும் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றன. இது வந்து ஒரு ஃப்ரெஜைல் ஈகோ சிஸ்டம் நம்ம சொல்லணும். இதை வந்து இதில் இருக்கக்கூடிய சரணாலயத்தில் இருக்கக்கூடிய கலைச்செடிகள், அந்நிய கலைச்செடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த சீமக்கருவேல் முள்ளாகட்டும் அதுதான் அதிகமாக இருக்குது. சீமக்கருவேல முள்ளை ரிமூவ் பண்ணிட்டு நேட்டிவ் தாவர வகைகள், தமிழகத்தை தன்னகத்தன்மை கொண்ட தாவர வகைகளை மேம்படுத்தும் பொருட்டு எல்லா விதமான நடவடிக்கைகளும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரெஜைல் ஒரு ஈகோ சிஸ்டம். இந்த நம்மளுடைய பாயிண்ட் கேலிமர் சரணாலயம் ஆண்டுதோறும் இங்கே வருகை தரக்கூடிய ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வலசை பறவைகளுக்கு அதுக்கு தேவையான நம்ம உணவு, இனப்பெருக்க தேவை மற்றும் ஓய்வெடுப்பதற்கான பாதுகாப்பான வாழிடமாக அமையக்கூடிய வகையில் நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். அது வாழிடமாகவே இந்த சரணாலயம் விளங்குகிறது. அதே சமயத்தில் கோடியக்கரை வந்து ஒரு ஈரநில கடற்கரைகள், ஆறு காட்டுத்துறையில் ரெண்டு இடத்துல நம்ம ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டைகளை சேகரித்து அதுக்கு பொறிப்பகங்கள் அமைச்சு அந்த ஆமை குஞ்சுகள் பொறித்தவுடன் அதை பாதுகாப்பாக கடலில் விடப்படக்கூடிய ரெகுலர் ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். சோஃபார் பார்த்தீங்கன்னா 67,989 ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை கடலில் பாதுகாப்பாக நாகப்பட்டினம் வன உயிரின கோட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெகுலராக செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வனக்காப்பாளர்கள் வன காவலர்கள் எல்லாருமே இந்த இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டவங்க. கரெக்டாக அந்த ஆமை குஞ்சு பொறிச்ச முட்டையிட்ட உடனே அதை இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்லி சொல்கிற மாதிரி அதை பாதுகாத்து அதை பொறித்தவுடன் கடலில் சேஃபாக விடக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். ஸோ இது வரைக்கும் 67,989 ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை கடலில் பாதுகாப்பாக விடப்பட்டிருக்கிறது.
1: டால்ஃபின் பார்க்கலாம்னு சொல்றாங்களே மேடம், அது உண்மையா?
0: டால்ஃபின் பார்க்கலாம், எல்லாமே நீங்க சைட்டிங்ன்றது அது லக் பேஸ் பண்ணி தான் பார்க்கலாம்.
1: புலி வந்தா பார்க்கலாம், அதே மாதிரி டால்ஃபின் வந்தா பார்க்கலாம்.
0: வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் சாஞ்சுரியில பாயிண்ட் கேலிமர் வன உயிரின சரணாலயத்தில் மிக முக்கியமான இரண்டு மரங்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். ஒன்னு பாலை மரம், அது ஜென்ரலாக உலக்கை மரம்னு சொல்லுவாங்க, அதாவது மணில் காரா ஸ்பீசிஸ்னு. அடுத்த மரம் வந்து காசான் மரம், காசான் மரங்கிறது மெமிசிலான் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நீல நிற பூக்கள் பூக்கும். காசான் பூக்கும்போது மழை பெய்யும் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. அதாவது வனத்தையும் வன உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை, பிரிக்க முடியாதவை, இணை பிரியாதவை. இதை அடிப்படையாக கொண்டு ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். காண பறவை உண்டு, காணக்கான மகிழ்ச்சி உண்டு. அதாவது வனத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நான் ஒரு சின்னதாக சொல்லியிருக்கேன். காண பறவை உண்டு, காணக்கான மகிழ்ச்சி உண்டு, புள்ளி மான் உண்டு, பரவசமும் தான் உண்டு, எண்ணிலடங்காய் வண்ணம் கொண்டு எத்தனையோ இனம் உண்டு, வகை வகையாய் வனம் உண்டு, வாசமுள்ள மலருண்டு, வண்டுண்டு கட்டுண்டு, தூரத்து பாறையிலே கூடுண்டு தேனுண்டு, வனத்தோடு வன உயிர்கள் இணைந்தே இருந்திடுமே, பறவைகளும் பச்சிகளும் பறந்து பறந்து பரப்பிடுமே பலவகை விதைகளை, புது புது மரங்களை விதவிதமாய் வளர்த்திடுமே, மானுடர்க்கு மாண்பு செய்யும் காணுயிர்க்கு காவல் செய்வோம், வளம் தரும் புலிதன்னை வளம் வந்து காத்திடுவோம், காடு காக்கும் களிரதனை காவல் நின்று காத்திடுவோம், வனம் காப்போம், வளம் பெறுவோம், பலம் அடைவோம். விடைபெறுகிறேன், ஆல் இண்டியா ரேடியோவிற்கு நன்றி.
1: கோடியக்கரை வன விலங்குகள் பறவைகள் சரணாலயம் பத்தி பல தகவல்களை சொன்னாங்க திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். இன்னும் கூட நிறைய சரித்திர புகழ் வாய்ந்த இடங்கள் இந்த கோடியக்கரையில இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம், முதலாம் பராந்தக சோழனால 13

0: நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேயே வந்து சோழர்கள் சீனம் கடாரம் ஆகிய நாடுகளோடு கடல் வாணிபம் வைத்திருந்தாங்களாம். அதனால இந்த கலங்கரை விளக்கத்தை அப்ப கட்டியிருக்கிறாங்க. இந்த கலங்கரை விளக்கம் வந்து ஒரு 15 அடி உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கமா இருந்திருக்கு. அங்க வந்து 15 அடி உயரத்துல விறகுகளை வைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்தி கப்பல்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கம் செயல்பட்டு வந்திருக்கு. ஆனா 2004 சுனாமியின் போது இந்த கலங்கரை விளக்கம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்ப அதனுடைய எச்சங்கள் அங்க இருக்கு. அது இன்னமும் வந்து ஒரு சுற்றுலா தலமாக எல்லாரும் போய் பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த கோடியக்கரையில தேவார பாடல் பெற்ற கோடியக்கரை அமிர்தக்கடேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு. ராமர் பாதம் மிக முக்கியமான ஒரு இடம். இங்கிருந்துதான் ராமர் வந்து லங்கையை முதல் முதலா பார்த்தாரு அப்படின்னு ஒரு புராண பதிவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோடியக்கரை. இந்த கோடியக்கரையில அக்டோபர் மார்ச் மாதங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா சைபீரியா போன்ற நாடுகள்ல இருந்து பிளமிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் வலசை வரக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் அது. அந்த காலத்துல எல்லாரும் போய் அந்த பறவைகள் சரணாலயத்தை பார்வையிடலாம். அதே மாதிரி புள்ளி மான்கள், குள்ள நரிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கோடியக்கரை. வெளிமான் அதாவது பிளாக் பக் பத்தி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தாங்க நம்ம வன பாதுகாவலர். கோடியக்கரை நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வனம். வங்காள விரிகுடாவும் பாக் ஜலசந்தியும் சந்திக்கக்கூடிய இடம்தான் இந்த கோடியக்கரை பாயிண்ட் காலிமர் கோடிக்கரை. இங்க அதிகாலையில சூரிய உதயமும் மாலையில் சூரிய அஸ்தமனமும் கன்னியாகுமரியில மாதிரியே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி.
1: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வனம் நமது வளம் வனமகோத்சவ வார சிறப்பு தொடரில் கோடியக்கரை வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயம் குறித்த தகவல்களை வழங்கினார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். அமைப்பில் உதவி அதிபதி, அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி, இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி, உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 8:30 மணிக்கு இதய ராகத்தில் புதிய பாடல்கள்லாம் கேட்கலாம். நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் 2018 அப்புறம் வெளியான திரையிசை பாடல்களாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய பாடல்களை அனுப்ப வேண்டிய எங்களுடைய வாட்ஸ்அப் செயலியில் 938-546-102-1. காலை 9 மணிக்கு வசந்த அழைப்புல என்னதான் வேணும். தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் ஆகியோர் பங்கேற்கிறாங்க நேரலையில. நேர்களை உங்களுடைய கருத்துக்கள், வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசியின் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பினோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. த ஹெட்லைன்ஸ். விகசித் பாரத் ஜி ராம்ஜி ஸ்கீம் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டுடே, ரிப்ளேசிங் எக்ஸிஸ்டிங் எம்ஜி நரேகா. Prime Minister Narendra Modi speaks to Iranian President, stressed need for continued efforts to secure lasting peace in West Asia and safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi to arrive in New Delhi this evening on a 3-day visit to India. France beat Sweden 3-0 to enter round of 16 at FIFA World Cup football. And India's men's cricket team to begin their 5-match 2020 international series against host

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மோகன சுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகன சுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
3: தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம், தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
4: அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டேன். அதுக்கு முன்னாடி பஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்கும்னால அந்த காலகட்டத்தில் வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டேன். சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு
2: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லையா?
4: ஆமாங்க, ஹைபிரிடுங்கிற டிஇடி குட்டையின் நெட்டை, நெட்டையின் குட்டை எல்லாம் வந்திருக்கு. இப்ப 2000க்கு மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானதை வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முக்கிய தேங்காய் வந்து வெயிட் பண்ணும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-150 கிராம் வரை ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்புனோட நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட் அண்ட் தரக்கு அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான. அதனால மேற்கிடக்கரை நெட்டை பொதுவா வந்து உடுமலை கொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற சென்னையில வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது.
2: இப்ப எல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்க விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
4: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாடு நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்ல வருமானம் கொடுத்திருக்காங்க. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தண்ணியை நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துருக்கேன். இப்ப வந்து கொஞ்சம் வயது 35 வருடம் ஆச்சு இல்லைங்களா, ஏக்கருக்கு 1-2 முறைகள் பாடுவாசி ஆனதுனால ஒரு 4 முறை 5 முறை ஏக்கருக்கு ஒரு 2 முறை குறைஞ்சது கம்மியாயிருக்கு, ஒரு 5 முறை வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது, ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஜீல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதநிலை கடந்த 2016 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதநிலை வருவதில்ல, மழை கொஞ்சம் பொழிவு கம்மியாகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதுகள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160 காய்க்குள்ள.
2: தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
4: திருமூர்த்தி மலை டேம் பக்கத்துல இருக்கனாலேயே ஆலியாச்சி பாசனம், திருமூர்த்தி மலை பனந்தலை இதுல இருக்கனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ், கிணறு, போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
2: கிடைக்குது
4: உடம்புலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடம்புலையில ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
2: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
4: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி 2 முறையோ பயன்படுத்தாங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம், கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவானுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச்ல கொடுத்துருவாங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைவட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரைவட்டமா ஒரு மம்பி அளவுக்கு வந்து அரைவட்டம் பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NPKங்கிற ரசாயன உரம், யூரியா, பொட்டாஸ் சூப்பர், பொட்டாஸ் ஒரு 1-2 கிலோ வரையும் கொடுக்கலாங்க, யூரியா 1-1.5 கிலோ வரையும் கொடுக்கலாங்க, சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோ கொடுக்கலாங்க. இது மாதிரி 2 முறை வருடத்துக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள், நுண் ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பட், போரான், அயன், காப்பர் இந்த மாதிரி வந்து கலவை இருக்குங்க. சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கழகம், குமியாமலை வந்து அதெல்லாம் பிரைவேட் கம்பெனிகளும் சிலர் வந்து சென்னைக்குன்னு நுண்ணுட்ட கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேருடத்தோட நுண்ணுடத்தையும் நம்ம கொடுக்குறோம். ஆனா வந்து பேருடத்தையும் நுண்ணுடத்தையும் ஒன்னா கொடுக்கூடாது. இது கொடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் பேருடத்தை கொடுத்த 1 மாதம் கழித்து நுண்ணுடத்தை கொடுக்கணும்.
2: தனித்தனியா சென்னை டானிக் எல்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்க.
4: சென்னை வளர்ச்சி வாரியத்துல இருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடித்த சென்னை டானிக் வந்து வருடத்துக்கு ஒரு 3-4 முறை வந்து நம்ம கொடுக்கும்போது மரத்துக்கு தேவையான நுண்ணுடத்துகள் வந்து

0: சாப்பாடா கிடைக்கும் போது காயோட தரம் கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரம் எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 20-25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடைகிறோமா?
0: இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாயி வந்து தொழில்நுட்பங்கள் மற்றும் சென்னை வளர்ச்சி வாரியத்தில் வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தரதுக்காக இது ஒரு உதவியா இருக்கு. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு செலவணங்களை ஒரு ஆபீஸ் அதுக்கான சிஇஓ அக்கௌண்ட் ஆடிட்டிங் காமிக்கிறது இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஒரு 5 வருஷமா. இந்த நிறுவனத்து மூலியமா சென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கோம். இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 ரூபாய் சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராகவே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைவதற்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கோம்.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்கய்யா, ஒரு 750 பாரமும் நாங்க இது பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய மானிய திட்டங்களான மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து தேவையான அதிகமா எங்களுடைய 750 பார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்ப ஒரு 550 பார்மருக்கு மேல நம்ம சென்னை வளர்ச்சி வாரியத்துல இருந்து 100 மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ் மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகள் வந்து மகசூல் நிறைய விவசாயினால சென்னையில இருந்து சிறந்த மகசூல் எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியான நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறிய விவசாயத்துல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்குற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண்கூட பாக்குறதுனால அடுத்த வருடம் அதுக்கடுத்த வருடம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். சென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுநடவுக்கு ஆர்என்ஆர் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35000 ரூபாயும் கொடுக்குறாங்க. இந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கண்டுகள் நடத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலோ இல்ல ஏதாவது பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல டூ வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது பணியிடர் காலத்திலயோ அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க கைகள் முறிவு இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபா சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம பாட்டுல அவங்க ஏதாவது ஏற்றி எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு பிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டுதான் அதுக்குண்டான செலவுணங்கள் என்ன வருதோ அதை கவரேஜ் வாங்கி தர்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அந்த தொழில் செய்யும் மரம் வெறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 43 ரூபா விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யறதுக்கு அந்த வசம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்பயோ மொழியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க. நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது ஒரு சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது அந்த இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய சென்னை விவசாயி வந்து நடவுக்கு அவங்க ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கர் இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56000 ரூபாய் புதிய நடவு சென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க சமைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க பென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர்டு இதெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவு

0: புதிய விவசாயி உருவாகும் போது அவங்களுக்கு பணத்தார முறையில் இருந்து 123,000 ரூபாய் ரெண்டு முறை. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து குறிப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான காய்கள் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம வித்துடுவோங்கிறக்காக சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. தென்னை நாட்டுப்பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25% அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்த சிறந்த நகரங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய்மரத்தை அவங்க தலை பண்ணி சொன்னோம்னா வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க. ஒரு 25% அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 67 வரை மானியம் கொடுத்தாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25,000 தென்னை கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகள் உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 தென்னங்கன்றுகளுக்கு மானியமும் ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடம் மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்றுக்கு 45 ரூபாய்க்கும் போது ஒரு 13 எக்கரை வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பார்த்து நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி அனுபவம்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணை போட்டு தனியாக 1 ஏக்கர் அளவுக்கு விவசாயி ஒரு சிறந்த நாட்டு பண்ணை உற்பத்தி பண்ணுறாங்க லைசன்ஸோட. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நமக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டு தான். அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக் வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுல எல்லாத்துக்குமே இருக்குது.
1: இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பத்தி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதில லாபம் பெறுவோம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: அடியே அலையே கண்ணு மொழி.
0: நேரம் 8:45. ஆகாஷவாணி நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் திரை காணம் கேட்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். இப்போ உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம், என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய

0: மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன். என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சேஃபம் ரெயின்போ 102.1. இதுவரை நேயர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
5: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதில் என்னதான் வேணும், மருத்துவர்கள் நோயாளிகளிடம் எதிர்பார்ப்பது என்ன? தேசிய மருத்துவர்கள் நாளில் மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் ஆகியோர் பங்கேற்கிறாங்க நேரலையில. நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தெரிவிக்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பினோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு எண்மை கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. நேரம் இப்பொழுது சரியாக 9 மணி. கேட்கலாம் இனி.
10: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி ஈரான் அதிபர் டாக்டர் மசூதுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஹார்மோஸ் நீரிணையில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தியதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இதனிடையே 19 கிலோ வணிக பயன்பாடு எரிவாயு சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3106 இன்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. தாவிகா தலைவர் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தாவிகா தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னை கோவளத்தில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இதில் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே திமுகவில் 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்காக 2 கோடி 20 லட்சம் ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்
11: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயந்திர நெல் நடவு மானிய திட்டக்குழு செயல்படுத்த 4500 ஏக்கர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு

0: ஏக்கர் இயந்திர நெல் நடவு அல்லது நேரடி நெல் விதைப்பு செய்ய ரூபாய் 4000 வீதம் விவசாயிகளுக்கு அவரது வங்கி கணக்கில் மானியமாக தொகை வரவு வைக்கப்படும். ஆர்வமுள்ள விவசாயிகள் நேரடியாகவும் உழவர் செயலி வலைதளத்தில் மூலமாகவும் வேளாண்மை விரிவாக்க மையத்தினை தொடர்பு கொண்டு விண்ணப்பத்தை ஆன்லைன் முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். இத்திட்டம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மட்டுமே செயல்படுத்தப்படும். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு 13 முதல் 25 வயதிற்குட்பட்டோர் தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ளலாம். திருச்சி திருவெறும்பூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஊதிய நிலுவைத் தொகை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பிரான்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. நியூயார்க்கில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்வீடனை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மருந்துகள் நோய்களை குணப்படுத்தும், ஆனால் மருத்துவர்களால் மட்டும்தான் நோயாளிகளை குணப்படுத்த முடியும். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னதான் வேணும், தேசிய மருத்துவர்கள் நாளில் மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் ஆகியோர் நேரலையில பங்கேற்று பேச தயாரா இருக்காங்க. தங்களிடம் சிகிச்சைக்காக வரவங்கள்ட்ட மருத்துவர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்ல போறாங்க. வாங்க நேர்களை, நீங்களும் உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை கேட்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு சுழி 431 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சியிலையும் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன்.
3: காலை வணக்கம் நேர்களே. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் வந்து செலிபடுறாங்க. அந்த மருத்துவர்களுடைய தினம் தான் இன்று, தேசிய மருத்துவர் தினம். அதனையொட்டி நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க இரு மருத்துவர்கள், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள். இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
4: நன்றி.
3: ஐயா, இப்போ நம்முடைய தலைப்பு இன்றைக்கி என்னன்னா வந்து என்ன தான் வேணும், அதாவது மருத்துவர்களிடம் வந்து ஆரோக்கியம் நாடுபவர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. முதல்ல வந்து மேகநாதன் சார்கிட்ட வந்து போயிடலாம். முதல் என்ன எதிர்பார்க்குறாங்க ஐயா?
5: முதல்ல இந்த இன்றைக்கி நல்ல ஒரு நாள், எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள், மருத்துவர்கள் தேசிய மருத்துவர்கள் தினம். இந்த மருத்துவ தினத்தில் எப்போதும் நம்ம இங்கே பேசும்போது பேஷண்ட்ஸ் தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. பேஷண்ட்க்கு இந்த டவுட்டு அந்த டவுட்டு நிறையா இருக்கும், நம்ம எல்லாம் கிளாரிட்டி பண்ணிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு மருத்துவர்கள் வந்து பேஷண்ட்டை என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுதான் தலைப்பு. பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்பிக்கை, அதுதான் எல்லாம். ஸோ ஒரு டாக்டரை பார்க்க வரும்போது நம்பிக்கையோடு வாங்க, டாக்டர் நல்லா பார்ப்பாங்க, கொடுக்குற மருந்து சரியாயிரும், நல்லாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்தாவே பாதி குணமடைஞ்சிடும். இப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயில் போய் சாமி கும்பிட்றோம், ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ஆமாம் சரியாயிரும், ஒன்று விடாமல் தெய்வ குத்தமாயிரும்னு ஒன்று விடாமல் பண்ணுறோம், நல்லாயிருது. அதே மாதிரி ஒரு மருத்துவர் வரும்போது ஒரு மருந்துகள் எழுதி கொடுக்குறாங்க, சில சிகிச்சை முறைகள் எழுதி கொடுக்குறாங்கன்னா நம்பிக்கையோடு எடுத்துக்கோங்க. நம்பிக்கை தான் அதான் எல்லாம். நம்பிக்கையை பாதி வியாதியை குணப்படுத்திடும்.
3: கண்டிப்பாக. அடுத்ததா மேம் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், எல்லாருக்கும் தேசிய மருத்துவ தின வாழ்த்துக்கள். என்னதான் வேணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம், நம்பிக்கையோட வந்தா போதும் அப்படின்னு சார் சொன்ன மாதிரி தான் ஒரு

0: ஓப்பன் மைண்டோட வாங்க. இது ஒரு சின்ன கதை மூலியமா நான் சொல்ல இது பண்ணுவேன். ஒரு படகு ஓட்டணும் அப்படின்னா ரெண்டு துடுப்பு வேணும். ரெண்டு துடுப்பும் வந்து கரெக்டா செயல்பட்டாதான் அந்த படகு எந்த திசையை நோக்கி போகணுமோ அந்த திசையை நோக்கி போகும். ஸோ மருத்துவர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனோ இல்ல அறிவுரையோ ஒரு துடுப்பு அப்படின்னா அந்த மருத்துவம் பயன்பட வர அந்த நோயாளியோட ஒத்துழைப்பு அப்படின்றது இன்னொரு துடுப்பு. அது இருந்தாதான் நம்மளால வந்து முன்னேறி போக முடியும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி. இதுலதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்.
1: கண்டிப்பாக. இப்போ மருத்துவமனைக்கு போனோம்னா வந்து ஃப்ரெண்டில் போர்டு விட்டுருப்பாங்க, காத்திருத்தல் தகும். நீங்கள் உங்களுடைய மருத்துவரை வந்து வெயிட் பண்ணது, அதாவது வெயிட் பண்ணி பார்க்குறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூரை கொடுக்குங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து வந்த உடனே வந்து போய் மருத்துவரை போய் சந்திக்கணுங்கிற எண்ணம் ஆர்வம் வந்து மக்களுக்கு இருக்கும். அதை பற்றி என்ன சொல்லுறீங்க சார் டாக்டர்?
2: பொதுவாக இப்போ ரெண்டாக பிரிக்கலாம் குழந்தை. நான் குழந்தை டாக்டர்லாம் அப்படி சொல்கிறேன். ஒரு அவசர சிகிச்சை ஒன்று இருக்குது, வந்த உடனே எமர்ஜென்சி டாக்டரை பார்க்கணும். இன்னொன்று வந்து பொறுமையாக வர சிகிச்சைகள், இப்போ வேக்சின் போட்டதாக இருக்கட்டும், டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு காய்ச்சல் அடிச்சிருக்கு, இப்போ குழந்தைக்கு காய்ச்சல் இல்லை, அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். புதுவார் ஒரு அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்கும். எப்போ இது டிலே ஆகுது அப்படின்னா ஒரு மருத்துவருக்கு அன்எக்ஸ்பெக்டாக டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வரும். அப்போ என்னென்னா இல்லைன்னா ஒரு குழந்தைங்க வந்து நார்மலாக பார்க்கணும்னு நினைப்போம், அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொடுப்பாங்க. ஸோ அஞ்சு நிமிஷம் பார்க்க வேண்டிய குழந்தை சில டைம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். ஸோ அப்போங்கும்போது காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அவசர சிகிச்சைக்கு உடனே, கொஞ்சம் அவசரம் இல்லை அப்படின்னா காத்திருப்பது நல்லது தான். ஏன்னா மருத்துவர் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது நிறைய டைமில். சில டைம் மருத்துவருக்கும் டயர்டாகும், சில டைம் மருத்துவருக்கும் மென்டல் ஃபெட்டிக் ஆகும். ஏன்னா மருத்துவங்கிறது வந்தோம் முடித்தோம் அப்படி கிடையாது. உங்க அலசி ஆராயணும், ஏதாவது தப்பு இல்லாமல். ஏன்னா ஒன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணலைன்னா அவசரத்தில் பண்ணால் சில டைம்
1: கண்டிப்பாக கண்டிப்பாக
2: நிதானம் படணும், டைம் எடுத்து தான் வைத்தியம் பண்ணணும். சில டைமில் காலதாமதங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ மருத்துவர் மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கிட்ட போய் உட்காடுறோம், அப்பும்போது உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது எல்லா தகவலும் வந்து மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்கிறத ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா பாதி தகவல்கள் வந்து சிலது உண்மையாக இருக்கலாம், சிலது பொய்யாக இருக்கலாம். ஏன்னா வந்து இதை சொல்லிட்டோம்னா அவர் எதுவும் டாக்டர் எதுவும் டென்ஷன் ஆயிடுவார் அப்படின்ற பயத்திலே வந்து நிறையா பேர் வந்து அதை சொல்வதை முழுமையாக சொல்ல மாட்டாங்க.
0: என்ன நடக்கும்னா சார், நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்று சொல்ல சொல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அப்போ இதை சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க. எய்தர் கூகுள், சாட் ஜிபிடி இப்படி எதுலையாவது போட்டு ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு மனசில் ஒரு டயக்னோசிஸோட வருவாங்க, இல்லை ஒரு 4-5 டயக்னோசிஸோட வருவாங்க. எதை சொல்கிறாருன்னு பார்ப்போம், ஏன்னா எப்படி டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் வந்து இப்போ சிகரெட் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்போ அவங்க இதை பற்றி யோசிப்பாங்க, இல்லை இது மாதிரியான விஷயங்கள் நான் இதை சொல்லிட்டா இதை யோசிப்பாங்க. அது இதை சொல்லாமல் நம்ம இப்படி சொன்னோம்னா இந்த டயக்னோசிஸ் வந்துடும். அதான் அனாவசியமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தானே வந்திருக்கீங்க, அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணியோ இல்ல ஒரு இது ஒரு தப்பா நினைச்சோ என்ன பண்ண போறோம். இப்போ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தகவல்களா இருக்கும். குறிப்பாக வந்து சில பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நேரங்கள்ல பர்டிகுலர் சிம்டம் வருதுன்றதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த முக்கியமான விஷயத்த போனா போகுது அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லாமே இருக்கிறது, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட ஆக்சுவல் டயக்னோசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சிறப்பு நேர்களே, தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள் திருச்சி பண்பலையோடு.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி FM ரெயின்போ 102.

0: உள்ள வசந்தலைப்பு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோட தலைப்பு என்னன்னா வந்து என்ன தான் வேணும், மருத்துவர்களிடம் ஆரோக்கியம் நாடுவர்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றது தான் அந்த கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்களும், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்களும் தான். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-101 மற்றொரு எண் 240-101, திருச்சியின் முன்னெடுப்பின் எண் 3431. வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய கேள்விகள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-101. நிறைய பேர் வந்து மருத்துவமனைக்கு செல்லும்போது மருத்துவர் வந்து ஸ்டெதஸ்கோப் வைக்கல, அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ஸ்லாம் எதுவும் ஏற்றலை, ஏதாவது குளுக்கோஸ்லாம் ஏற்றணும் அதெல்லாம் ஏற்றவே இல்லை, ஊசி போடலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி அணுகிறீங்க?
1: இது நல்ல கேள்வி சார். ஃபஸ்ட்டு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கணும், அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை.
0: உங்களுக்கு வலி தான் போயிருக்கீங்க, அதாவது காலில் வலி
1: இருந்தாலும் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா உடம்புல வந்து முக்கியமான மண்டலங்கள் ரெண்டு, ஒன்று சுவாச மண்டலம், இன்னொன்று இருதய மண்டலம்.
0: ஓகே,
1: ஸோ சுவாச மண்டலம் சீராக இருக்கா, இருதய மண்டலம் சீராக இருக்கா, அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேசிக். அதனால தான் டாக்டர் எங்கே போனாலும் ஸ்டெத்து போட்டே போவாங்க, அவங்களோட மூணாவது கண் அது.
0: ஓகே,
1: அதனால் அது மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, இந்த ஊசி குளுக்கோஸ். இப்போ உங்கள் வீடு இருக்கு, மூணு படுக்கையறை கொண்ட வீடுன்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஓகே,
1: உங்கள் மூணாவது படுக்கையறைக்கு போகணும், வெளியில் நல்லா கதவுலாம் நல்லா திறந்து மூடுற மாதிரி தான் இருக்குது, லாக் எதுவும் ஆகலை. நீங்கள் கதவு அழகாக திறந்து போவீங்களா, இல்லை மூணாவது மாடியோட கதை செவரை உடச்சிட்டு உள்ள போவீங்களா?
0: கண்டிப்பாக அப்படிலாம் உடச்சிட்டு போக மாட்டோம்.
1: இந்த ஊசி போடுறதும் குளுக்கோஸ் கேட்கறதும் அதே ஸ்டோரி தான். ஒருத்தர் வந்து வாய்வழியாக மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, ஸ்டேபிளாக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னா வாய்வழியாக எல்லா மருந்துகளும் கொடுக்க முடியும். இந்த ஊசி போடுறது வந்து நம்ம ஏற்கனவே உடம்பு குத்தி நரம்பு வழியா ஊசியை போட்டு செலுத்துறோம், அது வந்து விரைவா போகணும்னு செலுத்துறோம், அது அவசியம் இல்லை. ஒரு குழந்தைங்களால மருத்துவரா என்னோட கிளினிக் வர குழந்தைங்களுக்கு வேக்சின் மட்டும்தான் ஊசியா போடும், மற்றபடி எல்லா மருந்துகளும் சிறப்பாக தான் கொடுப்போம். எப்போ போடுவோம் நரம்பு வழியாக, எப்போ மருந்துகள் செலுத்தணும், குளுக்கோஸ் செலுத்தணும்னா அவங்களால வாய் வழியாக எதுவும் எடுத்துக்கவே முடியல. சில சில இன்ஜெக்ஷன் வந்து வாய் வழியாக கொடுத்தா ஒர்க் ஆகாது, அது போய் உணவு மண்டலத்தில் செரிச்சிடும், உடம்புக்குள்ள போவாது. அந்த மாதிரி இன்ஜெக்ஷனை நம்ம நரம்பு வழியாக செலுத்துறோம். இந்த பெரியவங்க கேட்பாங்க சத்தூசி ஒன்று போடுங்க, கலர் குளுக்கோஸ் ஒன்று
0: கண்டிப்பாக.
1: இது வந்து கிராமத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது போய்
0: செய்யலைன்னா தான் பிரச்சனை.
1: ஸோ இது இதில் வந்து நிறைய டைமில் அது வந்து பக்க விளைவில் போய் முடிய வாய்ப்பு இருக்கு, நிறைய டைம் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த இடத்துல சலம் கட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வந்து ஒரு இருதயம், நீங்கள் செத்து வச்சு கேட்டிங்கன்னா இருதயம் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், நுரையல் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், அவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டிங்கன்னா இருதயம் செயலிழப்பு இருந்து உயிரே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் கதவு நல்லா இருக்கும் போது கதவை திறந்து வீட்டுக்கு போகிறதா நல்லது. அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லா நடந்து வராங்க, வாய் வழியாக உணவுகள் எடுத்துக்க முடிகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வாய் வழியாக கொடுக்கறது தான் நல்லது. குளுக்கோஸ் ஊசி வந்து உண்மையே முடியல, சுயநினைவு இல்லாமல் இருக்குது, சுத்தமாக வாய் வழியாக எடுக்க முடியல, இல்லை வயிறில் பெரிய இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒன்றும் முடியல அப்படின்னா தான் ஊசி மருந்து.
2: அதில் என்னென்னா ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டும் வந்துடுது, சத்தூசி போட்டு விடணும் இல்லை ஒரு குளுக்கோஸ் ஏற்றி விடணும் அப்படின்றப்போ. நான் என்ன சொல்லுவேன்னா எஸ்பெஷலி வில்லேஜில் இருக்கிற இந்த மாதிரியான பேஷன்ஸ்ன்னு இல்லை, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஊசி போட்டு விடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு உளைச்சலில் தான் அது மாதிரி வந்து சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக. ஒரு ப்ராப்பரா ரெஜிஸ்டர்டா டாக்டர் கிட்ட வந்து அதை கேட்கும்போது நம்ம சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருதயம் வீக்கா இருக்கா, நுரையீரல் வீக்கா இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன தகுந்ததோ அதையாவது நம்ம போட்டு விடலாம். இஃப் இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டிங் நம்ம அதை போட்டு விடுறதுல தப்பு இல்லை. போட்டு விட மாட்டோம்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, படிக்காம இந்த கம்பவுண்டர் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கிராமத்துல வந்து ஊசி எல்லாம் போடுவாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துவாங்க, இவங்க கிட்ட போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது, அட்லீஸ்ட் நம்மகிட்ட போடுறப்போ காம்ப்ளிகேஷனையாவது தவிர்க்க முடியுது, இவங்க கிட்ட எல்லாம் போறப்போ வந்து எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன்ஸோட வந்துடுறாங்க. ஸோ ஒன்னும் அவங்கள புரிய வைக்கணும் பேசி, இல்லையா ஒரு பிளசிபோ எஃபெக்ட்னு நீங்க சொன்ன மாதிரி அதுக்காகவாவது ஒரு சத்தூசியோ இல்ல ஒரு ரொம்ப நான் காம்ப்ளிகேட்டிங்கான ப்ரொசீஜரோ பண்ணி விட்டுறது சில இடங்கள்ல பெட்டரா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா. மற்றும் நேர் இருக்காங்க, வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வானவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினர் மருத்துவர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: சந்தானம் மனித நயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க.
3: முதல்ல எல்லாத்துக்கும் எல்லா மருத்துவர் கடவுளுக்கு அடுத்ததான் நம்ம மருத்துவர்களை தான் கடவுளா பாக்குறோம், அவங்க எல்லாத்துக்கும் தேசிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். உங்க இருவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நன்றிங்கய்யா.
3: என்னோட பையனுக்கு கூட 8 மாசத்துல ஓபன் சர்ஜரி பண்ணி உயிரை காப்பாத்தின மருத்துவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்களுக்கும் திருச்சி அரசு மருத்துவமனை சேர்ந்த மகாமணி அந்த டீம்ல உள்ள எல்லா மருத்துவர்களுக்கும் எனது நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சந்தேகத்துக்கு வந்துடுறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது மருத்துவரை பார்க்க போகும்போது முதல் கை

0: கையை பிடிச்சி ஆடி பிடிச்சி பார்ப்பாரு. எதுவுமே பேச மாட்டாங்க, ஆடி பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது என்னன்னு கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி எந்த மருத்துவரும் பாக்குறது இல்லைன்னு ஒன்னு தோணுது. இரண்டாவது, நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம ஒரு காய்ச்சல் தலைவலின்னு போறோம், ஆனா அவரு ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்க, என்னென்ன டெஸ்ட் இருக்கோ லேபில் அப்படி நினைக்கிறோம் கூட சூழ்நிலை இருக்கு, என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றாங்களே இதுவே அப்படிங்கிறது ஒரு காரணமா சந்தேகமா இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: சிறப்பு, ஒரு நல்ல கேள்விங்கய்யா. இது நம்ம பொதுவாகவே எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட் பொதுவாக இவர் ஐயா கேட்குற கேள்வி, ரெண்டு மூணு கேள்வி கேட்குறாங்க, கையை பிடிச்சி பார்க்க மாட்றாங்க, இன்னொன்று வந்து நிறைய டெஸ்ட்டுகள் எழுதுறாங்க. பொதுவாக நம்ம ஒரு பேரண்ட்ஸ் பேஷண்ட்டை என்ன எதிர்பார்க்குறோம், கேள்விகள் கேளுங்க, அதுதான் எதிர்பார்க்குறோம். ஐயா இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறீங்க, இந்த இது எதுக்காக பண்ணுறீங்க, கேள்விகள் கேளுங்க. இதுதான் நாங்கள் மருத்துவ எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம மருத்துவர்கள் சொல்கிற எல்லா விஷயமும் நீங்கள் அப்பட்டமாக நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புரிதலோடு அணுகுங்க, அப்போனா நீங்கள் அதில் நம்பிக்கை வரும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறீங்கன்னா, ஒரு நாள் காய்ச்சல் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் அவசியம் இல்லை, ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா. நம்ம ஊரில் பொதுவாக வைரஸ் காய்ச்சல் தான், ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில டைம் வந்து நம்மளால் என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க முடியும். சில டைம் வந்து நம்மளை நாடி துடிச்சு படிக்கிறனாலேயோ அவங்க பண்ண கண்டுபிடிக்க முடியும் என்ன காய்ச்சல். அது சில டைம் டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை ஆபத்து விளையக்கூடிய டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், வேற ஏதாவது மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பாக ரத்த பரிசோதனை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும்.
2: ஓகே.
1: ஸோ மருத்துவரால் அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டெத்து மற்ற நாடு துடிப்பு வச்சு பார்க்கலாம். ஆனால் என்ன வியாதி கரெக்டாக இருக்கு கண்டுபிடிக்கணும்.
3: அந்த காலத்துல மாதிரி இல்ல, இப்ப நிறைய எழுதுறாங்கன்ற ஒரு கேள்வி அவர் வச்சாரு. அதுல என்னன்னா, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இத்தனை நாள் இருமல், இத்தனை நாள் சளி, சளி இந்த கலர்ல இருந்தா, இந்த ரத்த மாதிரி இருந்தா, இவ்வளவு அளவுல இருந்தான்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு ஸ்பெசிஃபைடா என்ன என்ன பாக்டீரியம் என்ன இதுல இருக்கு அப்படின்றதுக்கான டெஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அதுக்கேத்த மாதிரியான மருந்துகளும் வந்துருச்சு. ஸோ அப்போ ஒரு பொதுவான இதுல இருந்து நம்ம ஸ்பெசிபிக் டயக்னோசிஸ்க்கு போகும்போது இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இப்போ முன்னாடியை விட அதிகமா தேவைப்படுது. இதுதான் அதோட ரீசன்.
2: அதே மாதிரி கையை பிடிச்சு பாக்குறதுங்கிறது
1: இல்லை, கண்டிப்பா கையை பிடிச்சி எல்லாரும் பார்ப்பாங்க. அது பெருசாக பல்ஸ் பார்ப்போம் சொல்லுவோம், இதய நாடி துடிப்பு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு அது பல்ஸ் பாக்குறது. பிபி பார்க்கும் போது மற்ற விஷயத்துல கையை பிடிச்சி பார்த்து தான் பார்க்க முடியும். பிபியே அது நாடி பார்க்காம பார்க்க முடியாது.
2: ஓகே.
1: அது இல்லாமல் இப்ப ஸ்டெத்தோஸ்கோப் வந்துருச்சு, அதுலயே நீங்க நிறைய விஷயங்கள் இதய துடிப்பு வச்சே நாடி துடிப்பு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம்.
3: அதுலயும் ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ வந்து கோவிட் பீரியட்ல அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, எல்லாரும் ஒரு SPO2 மானிட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டுல, அதுலயே பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க. இல்ல இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப், ஒரு கார்பரேட் செட்டப்லாம்னா, முன்னாடி வந்து நர்ஸையே வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு உள்ள அனுப்ப சொல்லுவோம். இது ஏன்னா அடுத்தடுத்த நோயாளிகளுக்கு நேரம் தாமதமாகாம இருக்கிறதுக்காக அதையும் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒண்ணு வந்துருச்சுன்னா சும்மா அவங்களுக்கு திருப்திக்காக கைய வேணும்னே பிடிச்சு பாக்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இல்ல,
2: மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
4: வணக்கம் சார், அரியமங்கலத்துல இருந்து முகமது ரசன் சார்.
2: வணக்கம் ஐயா.
4: மற்றொரு தின வாழ்த்துக்கள். டிசாஸ்டர், பிளட், வார் பிளேஸ், ஆக்சிடென்ட், மற்ற நோய்கள், இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியா இருந்து பணிபுரியவர்கள் தான் மருத்துவர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு நோய் வரும்போது சில டாக்டர்ஸ் வந்து நரம்பூசி போட்டா சீக்கிரம் நல்லா ஆயிரும் அப்படின்னு போடுறாங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 1 hour அப்படியே வெளியே மேல பறக்குற மாதிரி இருக்கு, ஒன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கிற நோய் வந்து ஃபுல்லா நல்லா ஆயிடுச்சு, இப்ப கிளியர் ஆயிடுச்சு, நல்லா ஆயிட்டேன், தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போடுறது கரெக்டா, போடுறதுனால ஏற்படுற பிரச்சனை தவறாங்கிறது தெரியும் சார். இன்னொரு டவுட் என்னன்னு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த டேப்லெட் குடுக்கறது வந்து மாறுபடுது சார். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவலியே ஏதோன்னு சொன்னோம், ஏதோ 2-3 மாத்திரை தான் கொடுப்பாங்க. திருச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 6 மாத்திரை, மினிமம் 4 மாத்திரை. ஒரு வயிற்று வலின்னு கேட்டா கூட, அதாவது ஓவர் த கவுண்டர் வாங்கக்கூடாதுதான், வாங்குறப்ப அந்த மாதிரி வாங்குற முடியுது, வாங்க தோணறது இல்ல. இப்ப 6 மாத்திரை மேக்சிமம் குடுக்கறாங்களே சார், ஏன் வந்து அந்த மாத்திரையுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும்?
2: கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
1: இந்த மாதிரி கேள்விகளுக்காக தான் இன்னைக்கு நம்ம பேச வந்தோம். என்ன மருத்துவர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கிறது கரெக்டான முதல் கேள்வி வந்து நம்ம ஐயா சொன்னாரு.

0: நரம்பூசி சொன்னார். நான் ஏற்கனவே முன்னே நம்ம பேசிகிட்டு இருந்ததான். ஸோ நரம்பூசிங்கிறது தேவை இருந்தால் மட்டும்தான் போடணும். சில இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்காட்ட கிட்ட ஸ்விஃப்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது காமனாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயாட்டிக். அந்த ஆன்டிபயாட்டிக் நிமோனியா, டைஃபாய்டு இந்த மாதிரி காய்ச்சல் கொடுக்கும். ஸோ அதை வந்து அந்த இன்ஜெக்ஷனை சிறப்பாக கொடுக்க முடியாது, மாத்திரையை கொடுக்க முடியாது, அது வீரியம் தேவை. ஸோ அந்த மாதிரி வாயுலையே எடுத்துக்க முடியல, அவங்களோட நோய் தீவிரமாக இருக்குது, அந்த தீவிரத்துக்கான மருந்து வாயுலி மருந்தாக இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம நரம்பூசிகள் போட்டு தான்.
1: அது எந்த நோயை பொறுத்தும் இருக்கு இல்ல சார், ஏன்னா அவர் வந்து ஏதோ நரம்பூசி போட்டாங்க, ஏதோ ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி எஃபெக்ட் எல்லாம் எந்த ஊசியில வருதுன்னு தெரியல.
0: அதே மாதிரி ரெண்டாவது சொன்னாரு, ஓவர் த கவுண்டர், இது கண்டிப்பா ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் வாங்கக்கூடாது. நம்ம போறோம் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு தலைவலி வாந்தி இன்னொன்று செட்டு மாத்திரைன்னு சொல்லுவாங்க, ஒரு செட்டு மாத்திரை வாங்கி கொடுங்க. என்ன இருக்கு கிராமத்துலாம்
2: போயிட்டு
0: தலைவலிக்கு ஒரு செட்டு மாத்திரை கொடுங்க, வயிறு வலிக்கு ஒரு செட்டு
2: மாத்திரை,
0: அதுதான் ஐயா சொல்றாரு. சென்னையில் போய் செட்டு மாத்திரம்னா 3 கொடுக்குறாங்க, திருச்சியில் வந்து செட்டு மாத்திரம்னா 6 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நோயாளிகள் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா நீங்கள் அதில் செலவழிக்கிற பணத்தை விட நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையே போதும். இப்போ சாதாரண ஒரு தலைவர் இருக்குது, டென்ஷன் ஹெட்டேக்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக வருது, கொஞ்சம் மருத்துவர்கள் பேசிட்டு சாதாரண பாரஸ்டமால் மாத்திரை பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் அனுசரினா பேசினாவே பாதி தலைவலி போயிடும்.
2: கண்டிப்பாக
0: மருத்துவரை நம்பி அந்த ஒரே ஒரு பாரஸ்டமால் மாத்திரையை போட்டிங்கன்னா மிச்ச தலைவலி போயிடும். இங்கே 6 மாத்திரைக்கு வேலையே இல்லை. இன்னொன்று வந்து 6 மாத்திரையோட சைட் எஃபெக்ட் இல்லாத வியாதிக்கு
1: மருத்துவர் வந்து நோய்க்கு சிகிச்சை கொடுப்பாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நோய்க்கு பாரஸ்டமால் போதும்னா பாரஸ்டமால் போதும், பாரஸ்டமால் 1 ரூபாய் தான். மருந்து கடைக்காரருக்கு அது லாபம் கிடையாது. அப்ப அவர் அந்த நிறைய மாத்திரை கொடுக்கதா செய்வாரு, கொடுக்கும் போது அதோட எஃபெக்ட் வரும்.
0: அதனால செட்டு மாத்திரை அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மருத்துவம் நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது ஒரு நல்ல மருத்துவர் எப்படி நாங்க சொல்லுவோம் அப்படின்னா, ஹூ பிரிஸ்கிரைப் லெஸ் மெடிசன். ஒரு நல்ல மருத்துவர் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு எக்ஸாக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மருந்துகள் அளவு குறையும். என்னன்னு தெரியாம மெடிக்கல் சாப்பிட்னா அவன் தலைவலிக்கா எல்லா தலைவலி மாத்திரையும் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கும். ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் அவாய்ட். இப்போ கவர்மெண்ட்டுமே நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணாலே போதும்.
2: பொதுவாக இப்போ 5 நாட்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த 5 நாட்களுக்கும் வந்து மாத்திரையை சாப்பிட வேண்டுமா?
0: கண்டிப்பாக, இது கேள்வியே இல்லை, கேள்வியிலேயே பதில் இருக்கு. மருத்துவம் எத்தனை நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு?
2: 5 நாளைக்கு.
0: அவர் எத்தனை நாள் போடணும்?
1: ஒரு ஜோக் ஒண்ணு படிச்சேன், வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து மாத்திரை எழுதிருக்காங்க, மாத்திரை எழுதிட்டு அறிகுறிகளே பின்பற்றவும் அப்படின்னு ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. அதான் மாத்திரை எழுதிட்டீங்களே, எதுக்கு இதே எழுதிருக்கீங்கன்னா, இதுவும் பார்ட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் தான். மாத்திரை 50% குணப்படுத்தும்னா அதை எத்தனை நாள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அதோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கமோ அதுவும் பின்பற்றினால்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும்.
2: இப்ப எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ 2 நாள்ல எனக்கு வந்து சரியாயிருச்சு இந்த பிரச்சனை, ஆனா இன்னும் 3 நாளைக்கு மாத்திரைகள்.
0: பொதுவா எந்த மாத்திரைகள் கரெக்டாக கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம், ஆன்டிபயாட்டிக் மருந்துகள். இப்போ என்ன ஆகும்னா, உங்க உடம்புல 100 கிருமி இருக்கு, ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுக்குறீங்க, முதல் நாள் 50 கிருமி செத்து போயிடும், அடுத்த நாள் வந்து இன்னும் 25 கிருமிக்கு செத்து போயிடும், மிச்சம் 25 கிருமி உள்ள இருக்கும், ஆனால் 2 நாள் உங்களுக்கு உடம்பு நல்லா ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள் மாத்திரை நிறுத்திட்டீங்கன்னா அந்த 25 கிருமி இருக்கல உள்ள அதுக்கு தெரிஞ்சிடும், இவன் தான் எதிரி, இப்படிலாம் அடிக்கிறான் அப்படின்ட்டு, அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஜிம் போய் ரெடியா இருக்கும். அடுத்த டைம் 100 கிருமியா மாறி இருக்கும். அப்ப இதே மாத்திரையை கொடுத்தீங்கன்னா இந்த மாத்திரையை அது போட்டு தெரியும், எப்படி போட்டாலும் எனக்கு தெரியும் அதுக்கு என்ன வரா, இவன் எப்படி அடிக்கலான்ட்டு. இதுதான் வந்து ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் நாங்க. இந்த கிருமி வந்து வலுவாயிரும், அப்ப அதே மாத்திரை கொடுத்தா கேட்காது.
1: இந்த பிரச்சனை தான் ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ்ல பிரச்சனை. இப்போ மெடிக்கல் ஷாப்காரங்களுக்கு வந்து இந்த தான் செட்டுன்னு சொல்லி கொடுத்துறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 1 நாள் 2 நாள் தான் கொடுக்குறாங்க, டாக்டர்கிட்ட போனா 5 நாள் எழுதி கொடுத்துறாங்கன்றக்காவே போயிடுவாங்க. பட் 5 நாள் ஏன் எழுதி கொடுக்குறோம்? இன்ஃபேக்ட் நான் சில பேஷண்ட்ஸ்ட எல்லாம் சொல்லுவேன், இது ஆன்டிபயோட்டிக், இதை வந்து நீங்க 5 நாள் குறைஞ்சு நிப்பாட்ட கூடாது, இந்த காய்ச்ச மாத்திரை சளி மாத்திரை இதை நீங்க சரியாச்சுன்னா வேணா நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது அவங்க பேஷண்ட் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லலாம், எல்லா பேஷண்ட்கிட்டையும் சில சமயம் சொல்ல முடியாது. மனநல மருத்துவம்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 5 நாள்லாம் இல்ல, ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிடுற மாதிரி இருக்கும். எண்ட் எஃபெக்ட் வந்து ஒரு வாரம் 10 நாள் நல்லா இருக்காங்க அதனால விட்டுட்டோம், மறுபடியும் இப்ப ரொம்ப மோசமா இருக்காங்க, அட்மிஷன் நிலைமைக்கு போயிடுச்சுன்ற மாதிரியும் வருவாங்க. சோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு டியூரேஷன் இருக்கு, அந்த டியூரேஷனை பின்பற்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சு போயிடும்.
2: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச முடிந்திருக்கிற திருச்சி பண்பலையோடு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS

0: 9 1 6 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9 1 6 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி,
7: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைவி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க தஞ்சை மனநல மருத்துவ டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் திருச்சி குழந்தைகள் நல மருத்துவ டாக்டர் பி மேகநாதன் அவர்கள். என்ன தான் வேணும், அதை தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். மருத்துவர்களிடம் ஆரோக்கியம் நாடுபவர்கள் வந்து எதிர்பார்ப்பது என்ன, அதுதான் வந்து கேள்வி. நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-101, மற்றொரின் 240-101, முன்னின் பெண் 4-3-1. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் வாட்ஸ்அப்லாம் 938-546-101. மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் என்றது?
10: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
9: வணக்கம்.
10: மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா
9: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
10: நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கியா. ஒண்ணு, இந்த ஓவர் டோஸ் அப்படின்னு சில பேர் தங்களுக்கு தெரியாதையே, 2 மூடி சிரப் மாத்திரைக்கு 3 மூடி உட்டுக்கிறது, அப்புறமா மருந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது, இது அதனால எனக்கு பாதிப்பு வராதுன்னு நினைச்சு பண்ணுவாங்க. பட் அது ஓவர் டோஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய மருந்துகளையே நம்ம எடுப்போம். உதாரணத்துக்கு பிரஷர் மாத்திரை, உனக்கு என்ன டாக்டர் சொன்னாங்க, நானும் அதே சாப்பிடறேன், சுகர் டேப்லெட் அது என்ன சொல்றேன், நானும் அது சாப்பிடறேங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதனால அது தவறு? ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒத்துக்காதா? இத பத்தின இந்த சுகர் அண்ட் பிரஷர் டேப்லெட் ஏன் மத்தவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண கூடாது, நாம சாப்பிட கூடாது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
9: கண்டிப்பா.
11: ஃபஸ்ட்டு கேள்வி ஓவர் டோஸ் பற்றி கேட்டாங்க, அது அவங்களே சொல்லிட்டாங்க. ஓவர் டோஸ் வந்து கண்டிப்பாக ஆபத்து விளைவிக்கும். சில மருந்துகள் ஆபத்து விளைவிக்காது, சில மருந்துகள் ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரை போட்டாவே பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு முடிய வாய்ப்பு. அதனால மருத்துவர்கள் கொடுத்த பரிந்துரைக்க மருந்துகளை அதே சரியான அளவில் சரியான டைமில் எடுத்துக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து, உங்களுக்கு வயிற்று வலிச்சா நான் மாத்திரை போட்டால் சரியாயிருமா?
9: வாய்ப்பு இல்லை.
11: அதே கேள்வி தான் அவங்க கேட்டாங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கு உள்ள சேம் பிரச்சனை, அந்த அவங்களுக்கு தலைவலினா அதே தலைவலி மாத்திரை நம்ம போட்டோம்னா பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. அதனால தலைவலிக்கு 1000 காரணம் இருக்கு. உள்ள கேன்சர் இருக்கலாம், சாதாரண டென்ஷன் ஹெட்டேக்காகவும் இருக்கலாம், பிபி கூடனா கூட தலைவலி இருக்கலாம். ஸோ அதனால என்னன்னு பார்த்து மருத்துவர் அணிஞ்சு, அவங்க உங்க சட்டையை என்னால போட்டுக்க முடியாது, என் சட்டையை உங்களால போட்டுக்க முடியாது.
12: இந்த ஓவர் டோஸ்ன்றதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, வேணும்னு பண்றது பண்ணக்கூடாது, என்ன சரியா இல்லை அதனால நான் போட்டுக்கிறேன்றது பண்ணக்கூடாது. ஆனா சில பேர் வந்து மறந்து போய் 2 தடவை மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அது ஒரு வயசுக்கு மேல டிமென்ஷியான்ற நோயெல்லாம் வரும்போது சுகர் மாத்திரை இப்பதான் போட்டிருக்கேன்றதை மறந்துருவாங்க, திருப்பி சுகர் மாத்திரை போட்டுக்குவாங்க, அப்ப ரொம்ப சுகர் லோ ஆகி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். சோ அது எதனால பண்றாங்கன்றத பொறுத்து அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். அண்ட் அவங்களுக்கு கொடுத்த பிபி மாத்திரை அவங்களோட பிபிக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, அது எப்படி நமக்கு செட் ஆகும்? இது அகெயின் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்குற மாதிரி ஆயிடும். டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிபிக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான பிரிஸ்கிரிப்ஷன் தான் யூஸ்வலா நமக்கு கொடுப்பாங்க.
9: நிறைய டைம் வில்லேஜ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருவோம், இந்த டாக்டர்கிட்ட போங்க டக்குன்னு சரியாயிடும், இந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போயிடாதீங்க, அது 5 நாளைக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
12: அதுல வந்து இந்த கைராசின்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா, நான் எல்லா யூஸ்வலா கிளாஸஸ்ல எல்லாம் சொல்லுவேன், பேசுறதுதான் அதே பாராஸ்டமால நீங்க பேஷண்ட் கிட்ட 5 நிமிஷம் பேசி எழுதி கொடுத்தா வேகமா வேலை செய்யற மாதிரியும், அதே இதை வந்து பேசாமே கிலோ ஃபீவரா சரி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா அது கம்மியா வேலை செய்யற மாதிரியும் பேஷண்ட்ஸ்க்கு, அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு. சார் என்ன சார்?

0: அதே நம்பிக்கை அதான் எல்லாம். இப்போ எங்கள் ஊர்லேயும் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, நாங்கள் 10 பேர் தான் போவோம், சாமி கும்பிடுவோம், அதே திருநீர் தான் வைப்போம். அதே திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கேயும் பிள்ளையார் சாமி தான் இருக்காரு, சாமி கும்பிட்றோம், திருநீர் வைக்கிறோம். ஆனால் இங்கே மட்டும் ஏன் நிறைய எல்லாம் நிறைய பேர் வராங்க, ஏன் சரியாவது அங்கே கும்மியான பேர் தான் வராங்க, அதே பிள்ளையார் அதே திருநீர் தானே, அதே மாதிரி தான் மருத்துவர்களும். ஸோ அது நம்பிக்கையோடு போகணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி டாக்டர் கூட 5 நாள் ஆகுன்றாங்க, போகும்போதே அப்படியே போவாங்க, இங்கே போனால் 5 நாள் ஆயிரும்ன்ட்டு தலைவலி வலையில, ஆமாம் இன்னும் வலி இருக்குது, 5 நாள் ஆனால் சரியாகும்ன்ட்டு அவர்கிட்ட போய் நல்லா தட்டி கொடுத்தா, அப்பா சாமி வந்த மாதிரி ரைட் எல்லாம் போயிடுச்சு, பூஸ்ட் எனர்ஜி சரியாயிடுச்சு.
1: சோ அந்த
0: சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அது. சோ எல்லா மருத்துவர்களும் உடனே சரியாவும் தான் கொடுப்பாங்க, அந்த அந்த குறிப்பிட்ட டைம்ல சரியாவும் தான் கொடுப்பாங்க, யாரும் 5 நாள் டிலே ஆகும்னு சொல்ல மாட்டாங்க.
2: ஓகே, மற்றொரு கேள்வி இருக்குது
1: சார். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமா நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஆந்திரா கர்னூர்ல இருந்து சுகுமார் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கீழே வந்து வலிக்கு விழுந்துட்டாங்களாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆறுதலா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரியாயிரும் அப்படின்னு சொல்லாம கால் உடஞ்சிருக்கும் விரிசல் விட்டுருக்கும் அப்படின்னு ரொம்ப பயமுறுத்திட்டாங்களா, அதனால அவங்க ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டுறாங்களா, இதை எதிர்கொள்றதே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
3: ஸோ இது இவங்க கோயில்வின் இல்லை, பொதுவாகவே வந்து நோய் அப்படின்றத விட நோயை பற்றின பயமே இப்போ நோயாக நிறைய இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு லெட்டாக நெஞ்சு வலிக்குது, வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா, நீங்களே 4 தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சாதாரணமா ஒரு மனுஷனா ஏப்போம் விக்கல் தும்மல் இதெல்லாம் ரஜினி டயலாக்ல வர மாதிரி நார்மலா வரக்கூடிய விஷயம். ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை ஏப்போம் விடுறேன், எத்தனை தடவை தும்முறேன் அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப நமக்கு நோய் இருக்கோ, நமக்கு இதுல ப்ராப்ளம் இருக்கோ, லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கோ, பிளஸ் இதோட சேர்த்து நம்ம கூகுள் பண்றது, ஏஐல யூஸ் பண்றது, நான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து 4 தடவை தும்மி இருக்கேன் என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா அது ஒரு லிஸ்ட் கொடுக்கும். இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு பதட்டமான, இப்ப இவங்க இந்த நேயர் மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஆல்ரெடி அவங்க விழுந்திருக்காங்கன்னா பயப்படுவாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும், தலையில எதுவும் அடிபட்டிருக்குன்னா டாக்டர்கிட்ட போகணும், கை காலில் எதுவும் அடிபட்டிருக்குன்னா என்னன்றதை அதை பார்க்கணும். பட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கும், உனக்கு இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சுத்தி இருக்கவங்க சொல்றாங்கன்னா அது எகெயின் இன்னொரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த பயத்தோடய போய் அவங்க கூகுளில் போட்டு நான் இப்படி விழுந்தேன் அது எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்குமானா, அது வந்து பாசிபிள் இருக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி 4 கொடுக்கும். இப்போ தலைவலிக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது பசி தூக்கமின்மையிலேருந்து ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் காரணம் கொடுக்கும். நம்ம மைண்டு பதட்டத்தில் இருக்கும்போது அப்ப கேன்சர் தான் நமக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப டாக்டர் டாக்டரா போவோம், எந்த டாக்டர் கேன்சர்னு சொல்றாங்கன்னு பாப்போம், இப்படி ஆயிரும். இது வந்து ரொம்ப காமனா, எஸ்பெஷலி ஆஃப்டர் இப்ப கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம், இந்த ஒரு பதட்டத்தினாலேயே ஜாஸ்தியா ஒரு நோய் வர்ற மாதிரியான தாட்ஸ் இருக்கதா செய்யுது.
2: சரி மேம், இப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்ப மருத்துவர்கள் எல்லாம் எழுதி கொடுப்பீங்க, இந்த 5 நாள்ல வந்து இது இந்த மாத்திரை எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் 5வது நாள் அடுத்த நாள்ல வந்து கண்டிப்பா இங்க வந்து வரணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து சரியானதுக்கப்புறம் இங்கே மருத்துவர் போய் சந்திக்கிறது இல்லை, இது சந்திக்கணுமா சந்திக்கக்கூடாதா? இல்லை,
0: அதாவது மருத்துவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மருத்துவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் வந்து நம்மளை நல்லா பார்க்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும், நமக்கு நல்லா மருந்துகள் எழுதி தரணும், சரியாகணும், பொறுமையாக நிதானமாக இருக்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் டாக்டர் கேட்கணும் அப்படின்னு எல்லாத்துகிட்டையும் ஒரு இது இருக்குது. அதே மாதிரி மருத்துவர் நாங்களும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பேஷண்ட் கேட்கணும், கரெக்டான டைமில் மருந்து எடுத்துக்கணும், நம்ம கூப்பிட்றதுக்கு மறுபடியும் வந்து பார்க்கணும். எதுக்காக மறுபடியும் வர சொல்றோம் அப்படின்னா, அந்த மருந்தை நிறுத்தின பிறகு அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான். சில டைம் வந்து மருந்துகள் வேகத்தை சில டைம் குறைக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் வந்து மருந்துகளை மாற்றி தர மாதிரி இருக்கும், சில டைம் எடுத்துக்கிட்டா சில டெஸ்ட்கள் மறுபடியும் பண்ணி அது கிளியர் ஆயிடுச்சான்னு செக் பண்றதா இருக்கும். அதனால ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம்.
3: நினைச்சுக்கிறாங்கன்னா ஃபீஸுக்காக வர சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க, சோ அப்படி கிடையாது. எந்த நோய்க்கு திருப்பி வர சொல்றாங்க செக் பண்ண சொல்றாங்கன்னு இருக்கு, சில நோய்க்கு காய்ச்சலா சரியாயிடுச்சுன்னா வராதிங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ வர சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தோட தானே வர சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது.
2: மற்றொரு கேள்வி இருக்குது
1: ஐயா, நங்கவரத்துல இருந்து ராஜி ரமேஷ் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. 3 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய நண்பருக்கு மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, 2 வருஷம் ஆயிருச்சா, இப்ப வந்து கொஞ்சம் மயக்கமா வருது, தள்ளி தள்ளி விழுகிற மாதிரி வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நேரடியா நம்ம டாக்டர்கிட்ட போகணுமா இல்ல மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி தொலை வருது, வாய் புண் வருது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. போலியோ சொட்டு மருந்து எந்த வயசு வரைக்கும் கொடுக்கணும், இந்த 3 கேள்வியும் கேட்டிருக்காங்க.
2: நம்ம மருத்துவம் இதில் இப்போ எல்லாமே முதல் கேள்வியை வந்து முதல்ல கேட்கலாம். முதல்ல உள்ள கேள்வி என்னம்மா அது?
0: அதான் 2 வருடத்துக்கு முன்னாடி தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ மயக்கமாக வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டாக்டர் யார் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ அந்த டாக்டர் போய் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக அவங்க ஃபாலோ அப் சொல்லியிருப்பாங்க. தலையில் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு நாளில் முடிஞ்சிருக்காது, என்ன காரணத்துக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த மருத்துவரை போய் ஃபாலோ பண்ணாவே போதும், மற்றபடி வெளியில் இந்த மருந்துகளும் வாங்கி கொடுக்க வேண்டாம்.
2: சரி, உடனே குணமாகணுங்கிற நினைக்கிற பண்பு வந்து அது சரியா எல்லா இதுக்குமே வந்து
0: இப்போ வந்து மக்கள் மனநிலை மாறிட்டு இருக்கு, அதுக்காக நம்ம பேசுகிறோம். இப்போ எல்லாமே உடனே

0: ஸ்விக்கி மாதிரி சொமேட்டோ மாதிரி பிளிங்கிட் மாதிரி டக்குன்னு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் டிசீஸ்லாம் அதை படிக்கல, இன்னும் ஸ்விக்கி சொமேட்டோ ஆப்பில் அந்த டிசீஸ் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ டிசீஸ் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஒரு சாதாரண சளி வைரஸ் காய்ச்சலாக இருந்தால் 3-5 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து இருமல் வந்து ஒரு வாரம் கூட இருக்கலாம். இன்னும் டிசீஸ்க்கு சொமேட்டோ ஸ்விக்கிலாம் வரல.
1: உடனே குணமாகணுன்றதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் சில டாக்டர்ஸ் மாறதா செய்கிறாங்க. ஸோ நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசக்கூடாது. என்ன ஆகும்னா, இப்போ இந்த டாக்டர்கிட்ட போனால் வேகமாக சரியாகுன்ற ஒரு பேரை காப்பாற்றுறதுக்காக 1-2 ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போனால் அவங்க இப்போ ஒரு சில மெடிசன்ஸ் வந்து எடுத்தால் எல்லாத்தையும் டக்குன்னு சப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக பயன்படுத்த மாட்டோம். ரொம்ப தேவையான இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதை முதலே கொடுத்துட்டா அது டக்குன்னு சப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஆபத்து. பின்னாடி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கோ இல்லை உடல்ல வேற சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கோ பிரச்சனை. டக்குன்னு சரியாயிடுச்சுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதனால அவங்களுக்கு அது ஒரு மட்டும் தான் தெரியும். பட் அதுக்கப்புறம் பின்விளைவுகள், அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் வர விஷயங்களை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அந்த டக்குன்னு சரியானுன்றதுல வர ப்ராப்ளம்.
2: சரி, இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பார்த்துட்டோம், இந்த டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அண்ட் ஸோ இது வந்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நான் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போய் ஒபினியன் இந்த மாதிரி ஒரு டாக்டர் கொடுத்துட்டாருங்க, இந்த டாக்டர் கொடுத்து சரியா அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி வந்து இந்த இது ஃபாலோ பண்ணுறது ஓகேவா அப்படின்னு ஒரு இரண்டாவது ஒப்பீனியனோ தேர்ட் ஒப்பீனியனோ போகிறது சரியா?
0: கரெக்ட், இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் மருத்துவர்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. சில மருத்துவர்களுக்கு சில இடங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், சில டிசீஸை வந்து அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியாமல் போகலாம். எவ்வளோ சீனியர் மருத்துவர்கள் நீங்கள் அணுகி கேட்டிங்கன்னா அவங்களுமே செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவாங்க. நான் இவ்வளோ 50 வருஷம் பார்த்துருக்கேன், 50,000-1,00,000 பேஷண்ட் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு இது புரிதல் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவாங்க. இதில் எப்போ பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த நோயாளிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் டாக்டர்கிட்ட பார்த்த விஷயத்தெல்லாம் மறைச்சிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் தனியாக வச்சுருங்க, இவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நாளில் சரியாக டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போன்னு போவாங்க. மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவரும் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, அந்த டாக்டர் ஃபஸ்ட்லேருந்து எல்லா இந்த டாக்டர் பண்ண எல்லாத்தையும் பண்ணுவார்.
2: ஓ மை காட், நான் எல்லாமே பண்ண
0: இதே ரோட்டில் தான் போவார். இவர் என்ன பாதையில் போனாரோ அதே பாதையில் போனால் அங்கே போனால் மறுபடியும் டிட்டன்ட் முடிச்சதில் போய் நிற்கிற மாதிரி நிற்கும். என்னடா அது, அந்த டாக்டர் சொன்னதே தான் இங்கே வந்து நிற்கிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா, மருத்துவர்கிட்ட ஓப்பனாக கேட்கலாம். இதுதான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம மருத்துவர்கிட்ட என்ன கேட்குறேன், என்ன இது பேஷண்ட் என்ன எதிர்பார்க்குறோம், சார் இது நம்ம செகண்ட் ஒப்பீனியன் போகலாமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டோம்.
2: ஓகே,
0: அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த குறிப்பிட்ட மருத்துவருக்கு யார்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு, நான் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டேன், நான் இந்த டிசீஸ்லாம் யோசித்தேன், ஆனால் இது எதுவுமே வரல, இந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் புரிதல் இல்லை, இந்த நோக்கத்தோடு நீங்கள் பாருங்கன்னு அனுப்பும்போது அவர் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க மாட்டார்.
2: ஓகே,
0: நம்ம எங்கெங்கெல்லாம் கேப் விட்டுருக்கோமோ அந்த சிந்தனைகள் மாறும் பொழுது பேஷண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த ரெண்டு டாக்டருக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைனா மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: சாதாரணமாக வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கோ 4-5 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்குறோம், 4-5 பேர்கிட்ட கேட்குறோன்ற மாதிரி தான் இதுவும். பட் என்ன பாயிண்ட்னா, அட்லீஸ்ட் அவங்களோட செலவுகளை குறைக்கலாம். சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் டயக்னோசிஸ் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட்டிங் அப்படின்னா அவங்க செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறவங்க இன்னும் தெளிவாக கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகாவது இருக்கும்.
2: இப்போ முதல் மருத்துவர் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து அறுவை சிகிச்சை தாங்க தீர்வு, ரொம்ப நல்லா வந்து கியூர் ஆகிடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அறுவை சிகிச்சைக்கு வந்து 4 லட்சம் ரூபா இப்போ தேவைப்படுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மருத்துவர் எது மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டாரு, வேற ஒரு டாக்டர்கிட்ட போய்கிட்டோம்னா மாத்திரை மருந்தோட சரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டாக்டர் இருக்கானு பார்ப்போம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாக்டர் போவாங்க, அவங்களும் வந்து அறுவை சிகிச்சையை வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. இது அப்படின்னா இது சரிப்பட்டு வராது, வேற ஒரு டாக்டர் சொன்னால், அதாவது அவங்களுடைய தேவை வந்து மாத்திரை மருந்தில் கியூர் பண்ணுற ஒரு டாக்டர் வேணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு புரிதலில் ஒரு 4-5 டாக்டர்கிட்ட போய் அணுவாங்க. இந்த அணுகுமுறை சரியானதா?
0: இல்லை மருத்துவத்துறையில் வந்து அதாவது ஒரு 90% வந்து கிளாரிட்டியான கைட்லைன்ஸ் இருக்குது, இதுக்கு இது தான் பண்ணும், இதுக்கு இது தான் பண்ணும் அப்படின்னு இருக்குது. இப்போ அறுவை சிகிச்சை வேணும், இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நுரையீரல நீர் கொத்து இருக்குது, அதை வந்து எடுத்துடனா மருந்துகள் சரியாகாது. அதே மாதிரி ஒரு கட்டி ஒரு இடத்துல இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். சில இடங்களில் வந்து ஒரு 10% வந்து அந்த மருத்துவரும் அந்த நோயாளியும் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுற இடம்.
2: ஓகே,
0: இப்போ இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இப்படி போகும், ஆப்ரேஷன் பண்ணாம விட்டா இப்படி போகும், இப்படி கலந்தாலோசிச்சு முடிவு பண்றோம். அப்போ வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த சைடு போயிடும். இப்ப மருத்துவர் வந்து கலந்தாலோசிக்கும் போது அறுவை சிகிச்சை தான் நல்லது சொல்லும் போது அட்டன்ட் வந்து அறுவை போயிருவாங்க. இப்ப சில பேஷண்ட் வருவாங்க, சார் இது சரிப்பட்டு வந்து ஆப்ரேஷனே பண்ணுங்கன்ட்டு வருவாங்க. சில பேஷண்ட் மனநிலம் என்ன இருக்கும், இல்ல இது மருந்துல சரியாகும். அப்ப அந்த கலந்தாலோசித்து முடிவு பண்றது. இப்ப முட்டு தேய்மானம் இருக்கு, முட்டு தேய்மானத்துக்கு முற்று மாற்றும் அறுவை சிகிச்சை இருக்கு, இல்ல பிசியோதெரபி பண்ணியும் நடக்கலாம். முட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணீங்கன்னா சீக்கிரம் சரியாயிரும், இல்லைன்னா வழியோடய நடந்துட்டு இருக்கணும். இது வந்து கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ற இடம். பேஷண்ட்டும் டாக்டரும் ஒருத்தர் ஒருத்தர் பேச

0: இப்படி போனால் ஆப்ரேஷன் பண்ணால் இது நடக்கும், ஆப்ரேஷன் பண்ணாமல் மெடிசனாக இது நடக்கும் அப்படிங்கும்போது கலந்தாசி முடிவு பண்ணுற இடம். இதில் எது சரி எது தப்புன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது.
1: சிறப்பு இப்போது இதே மாதிரி தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, நிறையா பிரச்சனைகளோடு வர்றாங்க, எல்லாத்தையும் எழுந்து டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி, எல்லாமே பண்ணியிருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த அவங்க
2: நம்ம ஊர்ல நீங்க கேட்க வர கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இத்தனை 1000 கொடுத்து நான் வந்து ஸ்கேன் எடுத்திருக்கேன், இத்தனை டெஸ்ட் எடுத்திருக்கேன், ஒண்ணு கூட அப்நார்மல்னு வரலேன்னு வருத்தப்படுறாங்க, நார்மலா இருக்கேன்னு சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. இது நிறைய இடங்கள்ல நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிரச்சனை பிரெயின்ல ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றோம்னா, கட்டியோ இல்ல ஏதோ ஸ்ட்ரோக் மாதிரியோ ஏதோ இருந்ததுன்னா அது சீரியஸான விஷயம், அதுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் நடக்கலாம், சிக்னிபிகண்டான ட்ரீட்மெண்ட் தேவை. ஒன்னும் இல்ல
1: நினைப்பாங்க
2: பேசுறதுதான் சார், சார் சொல்ற மாதிரிதான் நம்ம அவங்க கிட்ட கலந்துரையாடணும். இப்போ பேஷண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எனக்கு இது பண்ணுது அவ்வளவுதானே, இது பண்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம், இந்த காரணம்லாம் நம்ம இப்படி உங்களை நான் எக்ஸாமின் பண்றதுலயே என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இந்த காரணங்கள் என்னால இந்த டெஸ்ட் எடுத்துதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம், இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும், இந்த டெஸ்ட் நம்ம எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்ல இதுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட்டும் இருக்கு, இப்படின்ற ஒரு டிஸ்கஷன். யூஸ்வலா நான் எப்படி கேட்பேன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணட்டும், ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்றது தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கேத்த மாதிரி இது பண்ண முடியும், இல்லைன்னா இப்படிதான் டாக்டர் டாக்டரா போய் எனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் அப்படின்றத தள்ளி போடுறதுக்காக, எனக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம்னா இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லையா எனக்கு உயிருக்கு ஆபத்துல முடிஞ்சிரும்னா கண்டிப்பா அறுவை சிகிச்சை தான் பண்ணணும்ன்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த டிஸ்கஷன் தான் ஒரு ஹெல்தி பார்ட்னர்ஷிப், டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹெல்தி பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கும்.
0: சில டைம் கேட்பேன், எப்போதுமே என்னோட ஒரு ரவுண்ட்ஸோ ஒரு ஓபியை முடிக்கும் பொழுது, உங்களுக்கு வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமாப்பா, ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல எது கன்சர்ன் இருக்கா, எதுவும் குறி இருக்கா, ஏன்னா பொதுவா ஒரு கன்சல்டேஷன் பண்ணது முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா இல்லையா, அந்த முகம் லேசா கொஞ்சம் சுருங்குதுன்னு வச்சிங்கன்னா அப்படி நிறுத்திடுவேன், முடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமாப்பா அப்படிங்கிறது ஓப்பன் என்டா விட்டுருவேன். அப்ப அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க, அப்ப அந்த பதில் சொல்லும் போது ஒரு மன நிறைவோட போவாங்க, அதனாலதான் அவங்க மனசுல இருக்க எல்லா கேள்விகளும் கேட்டுட்டு போயிடணும். சோ அப்பதான் அந்த டாக்டர் மேலேயும் மருத்துவத்து மேலேயும் நம்பிக்கை வரும். ஒரு அறக்குறையா வெளியில போறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருவாங்க, அப்ப எல்லாமே ப்ராப்ளம் ஆரம்பிக்கும்.
1: இப்போ வர்றவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவர் வந்து சத்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுக்கல, சிரப்லாம் கொடுக்கவே இல்லை, அதாவது நீர் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுக்கறதே இல்லை, சும்மா ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் வில்லேஜ்லாம், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுறீங்க?
0: அதுதான் ஏற்கனவே
1: அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அங்கே இருக்குது.
0: அது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஒரு இடத்துல அவங்கள பேசணும், பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்காக நான் சத்து மாத்திரை வேண்டான்னு சொல்கிறேன், எதுக்காக சிறப்பு வேண்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரணும். ஸோ அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அவசியம் இல்லை, ஆனால் புரிதல் வரல அப்படின்னா சாதாரண சத்து மாத்திரைகள் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அவங்க மல்டி விட்டமின் தானே என்ன ஆயிருப்போது, ஹெல்ப் தானே பண்ண போகுது, அவங்க மன திருப்தியோட போவாங்க.
2: ஒரு நேயர் கேட்டாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 4 மாத்திரை கொடுக்குறாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 6 மாத்திரை கொடுக்காங்க, டாக்டரே அப்படி எழுதி கொடுக்குறாங்கன்னா அதுல இதுதான் ரீசன். அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டி வில்லேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு செகண்ட் ஹையர் சிட்டியா இருக்கட்டும், இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு, டாக்டர் கிட்ட போனா இந்த சத்து மாத்திரை கொடுக்கணும் இல்ல சிறப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதை ஒரு பப்ளிக் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஸ்டடி பண்ணி ஓகே நம்ம எழுதி கொடுத்துருவோம், அவங்க போய் கண்டதுகளே வாங்கி சாப்பிடுறதுக்கு நான் எழுதி கொடுக்கறது கரெக்டாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி பண்றதுதான்
1: சிறப்பு. நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்தீர்கள் திருச்சி பண்பையோடு.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50%
6: 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின். பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான எஸ்

0: பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவ டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் மற்றும் தஞ்சை மனநல மருத்துவ டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து நிறைய பேஷண்ட் என்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தாமதமாக வருவாங்க. சில பேர் வந்து சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. சில பிரச்சனைகளுக்கு நம்ம தாமதமாக வருது நல்லது தானே, இல்லாட்டி வந்து எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமாகவே வந்தே ஆகணுமா மருத்துவரை?
1: இல்லை, இது வந்து இது நம்ம ஒரே கேள்வி ஒரே பதிலில் சொல்ல முடியாது.
0: கண்டிப்பாக,
1: ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா அது சின்ன பிரச்சனையாக பெரிய பிரச்சனையான பேஷண்ட் கண்டுபிடிக்க
0: முடியாது.
1: அது டாக்டரை போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ சில டைம் காய்ச்சல் வருது, அது சில டைம் சாதாரண வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை அதுவே மூளை காய்ச்சலாக இருக்கலாம், டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கலாம், நமக்கு பிளட் கேன்சரில் கூட காய்ச்சல் வரும்.
0: ஓகே,
1: ஸோ இந்த அளவுக்கு போக
0: பிரச்சனை இருக்குது.
1: ஸோ காய்ச்சல் தான், எங்கே வேணாலும் போகலாம். அதனால எது சின்ன பிரச்சனை எது பெரிய பிரச்சனை அப்படிங்கறத பேஷண்ட் முடிவு பண்ண முடியாது.
2: இது வந்து என்னன்னா ஒரு பிரிவென்டிவ் மெடிசன் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இதை அணுகணும். ஸோ என்னன்னா இது எங்க வரும் ஆக்சுவலானா, எனக்கு தலை சுத்துது இல்ல லைட்டா ஒரு மாதிரியா இருக்கு, டாக்டர்கிட்ட போனா சுகர்னு சொல்லிடுவாங்க, வாழ்க்கை போற மாத்திரை சாப்பிடுற மாதிரி ஆயிடும், பிபின்னு சொல்லிடுவாங்கன்னா பிபி இல்லாம இருக்கவோ சுகர் இல்லாம இருக்கும் போதோ சொல்ல போறது கிடையாது. நமக்கு சுகர் பிபி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதானே அந்த அந்த ஒரு டைம்ல நம்ம டெஸ்ட் பண்ணும் போது தெரிய வருது. ஸோ அப்போ இது ஒரு மாஸ்டர் செக்அப்போ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதோ இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா போய் பார்க்கும்போது தெரிய வர்றதோ நல்லது. ஏன்னா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம தவிர்க்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம். தாமதமாக தாமதமாக இதுல பிரச்சனை தான் வரும். சோ தாமதமாக்குறது எதுக்காக? டாக்டர்கிட்ட போனா ஏதாவது இழுத்து விட்டுருவாங்கன்றதுக்காக. அது மட்டும்தான் பேஷண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி ஒரு இது இருக்கும். சோ அது இல்ல, என்ன இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மைல்டு பார்டர்ல தான் இருக்குன்னா நம்ம வந்து வாக்கிங் போறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு அந்த பெரிய நோய் வராம கூட நம்ம தவிர்க்கலாம் இல்லையா?
0: சரி, இப்போ நிறைய பேர் வந்து கூகுள் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அந்த கூகுள் பண்ணிட்டு இதுதான் பிரச்சனையா இருக்கும், இதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மெடிசன்லாம் போட்டிருக்கும், அதெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவாங்க மருத்துவர்கிட்ட. இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வேற ஏதாவது சொல்லுவாரு, உன்னை வந்து ஏன் இதை கொடுக்கூடாதா அதை கொடுக்கூடாதான்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்பும்போது வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு?
1: எனக்கு வந்து இப்போ ஐ லைக் இட் ஆக்சுவலா. கூகுள் மதர்ஸ் அண்ட் சாட்ஜிபிடி ஃபாதர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது ரெண்டு அஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து நாலேஜ். ஸோ வந்து இப்போ அந்த நாலேஜ் இஸ் ஓப்பன் ஆகும். முன்னெல்லாம் போய் நீங்க போய் பெரிய பெரிய புக்கை படிக்கணும், மெடிக்கல் புக்கு படிக்கணும், அந்த புக்கு கிடைக்காத லைப்ரரியில போய் தேடி உட்காந்து படிக்கணும். இப்போ வந்து உங்க உள்ளங்கையில வந்துருச்சு. டாக்டர் என்ன விஷயத்தை அக்சஸ் பண்றாங்களோ அதே அக்சஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க நாலேஜ் டெவலப் ஆகுது. ஸோ ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுட்டு வராங்க. அப்போ எனக்கு வந்து அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
0: ஓகே,
1: இது எங்க பிரச்சனையா முடியுது அப்படின்னா, இந்த டாக்டரை பார்க்காமயே அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அங்கதான்
0: ஒரு
1: அது மெடிசன் சொல்லுதுன்னா அந்த மெடிசன் டாக்டர் பார்க்காம எடுத்துக்கிறது, அங்க ப்ராப்ளம். சோ knowledge is good. நல்லா படிச்சுட்டு வாங்க, எனக்கு வேலை மிச்சம். ஆக்சுவலா உங்களை ஈஸியா புரிய வைக்க முடியும். எனக்கு ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு சின்னதா விஎஸ்டி ஒரு மில்லிமீட்டர் சந்தில் ஒர்க்னா அதை படம் வரைஞ்சி புரிய வச்சு இதெல்லாம் ஆறு மாசத்துல க்ளோஸ் ஆயிரும் சொல்றதுக்கு எனக்கு 15 நிமிஷம் ஆகும். ஆனா அவர் ஆல்ரெடி அதை படிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்ப அவருக்கு புரிய வைக்கிறது ஈஸி. சோ ஐ ஆம் ரீஎஷூரன்ஸ் ஸ்கீம்.
0: ஓகே,
1: அப்ப வந்து அவங்க ஒரு படா இது போகுது. ஆனால் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, டெசிஷன் எடுக்கிறது. இது இப்படி தான் நம்ம இப்படி பண்ணிக்கலாம், இது இப்படி தான், அந்த டெசிஷன் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க.
0: ஓகே,
1: அந்த முடிவுகள், அந்த உடம்பு அந்த முடிவுகளோ என்ன அடுத்த என்ன ஸ்டெப் எடுக்குங்கிற முடிவுகள் வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்துருங்க. அவரு கலந்து ஆலோசித்து அந்த குழந்தை கண்டிஷன் பார்த்து அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் புரிதல், நாலேஜ் knowledge வந்து அதுல இருந்து பார்த்து தப்பு கிடையாது.
2: டாக்டர் கம்யூனிட்டிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கூகுள்ல பாத்துட்டு வர்ற பேஷண்ட்ஸை நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். இப்ப knowledge ஓப்பன்றதுனால எல்லாருமே அப்படிதான் வராங்க. சோ இவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு நம்ம தான் நம்மளை மேம்படுத்திக்கணும் ஆஸ் டாக்டர்ஸ் நான் சொல்றேன். சோ இதுல என்னன்னா, சார் சொன்ன மாதிரி knowledge இஸ் ஓகே, ஆனா டூ மச் ஆஃப் knowledge ஆயிடுது சில சமயம். இப்ப ஏன் இதுவா இருக்க கூடாது அதுவா இருக்க. சோ கிளாரிட்டி அவங்க கேட்கறதுக்காக கேள்வி கேட்கறாங்க, அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். எங்க அது ப்ராப்ளம் ஆகும்னா, ரொம்ப நேரம் ஆகும்போது இல்ல நம்ம சொல்றத நம்பாத மாதிரி நமக்கு தோகும் போது, நம்மளும் மனுஷங்க தானே, என்னடா இவ்வளவு தடவை எக்ஸ்பிளைன் பண்றோம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய மருத்துவர்களுக்கு வரதா செய்யும்.
0: இப்போ வந்து அவங்களே வந்து நிறைய கேள்வி கேட்கறத நீ வந்து ஏத்துக்கிருவீங்களா?
1: கண்டிப்பா, அதுக்காக இந்த மீட்டிங்கே நடத்துறோம். இந்த மீட்டிங்கோட அஜெண்டா பேஷண்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க?
0: இப்போ அங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து இப்ப கேள்விகள் அதிகமா கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா?
1: ஒரு மருத்துவர் வந்து நேரம் காலம் கிடையாது மருத்துவருக்கு.
2: அடுத்தடுத்து வர பேஷண்ட்ஸ்க்கு அது ஒரு ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களே அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும். சோ அதனால நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்

0: பண்ணி 10 நிமிஷம் நீங்க எவ்வளவு வேணா கேள்வி கேட்டுக்கோங்க, அடுத்த கேள்விகளை நீங்க அடுத்த தடவை வர்றப்ப கேட்டுக்கோங்கன்னு வேணா நம்ம அதை பண்ணலாம். முன்னாடி மாதிரி கிடையாது, மருத்துவரை கடவுளா நம்புறதெல்லாம் இப்ப கிடையாது. அம்மா என்னன்னாலும் நான், எனக்கும் தெரியும், நான் என்ஜினியர், நான் டீச்சர், எனக்கும் இதெல்லாம் தெரியும், நீங்க படிச்சதெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். அங்க என்ன டிஃபரன்ஸ்னா நாலேஜ் மட்டும் இல்ல, சார் சொன்ன மாதிரி நாலேஜ் மட்டும் இல்ல, இல்ல அதுல ஒரு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, அதுல ஒரு கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து கூகுள வச்சு தெரியாது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து பெட்டர் டேக்கன் பை டாக்டர்ஸ்.
1: சரி, ஒரு சம்மப் பண்ணிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவும் தருவாய்க்கு வந்தாச்சு, ரெண்டு பேரும் சம்மப் பண்ணி இதை கொஞ்சம் சொன்னீங்களா?
2: நான் பேஷண்ட் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பேஷண்ட் ஒரு மருத்துவர்கிட்ட எப்படி என்ன எதிர்பார்க்குறாரோ, மருத்துவர் நம்ம அன்பாக பேசணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நம்ம சொல்கிறத நம்பிக்கையோடு இருக்கணும், நம்மளுக்கு நல்லாகணும்னு நினைக்கணும். அதுதான் வந்து ஒரு பேஷண்ட் எதிர்பார்க்க, அதே தான் நான் மருத்துவர் எதிர்பார்க்குறேன். ஒரு பேஷண்ட் வரும்பொழுது ஓப்பன் மைண்டோட வாங்க, நம்பிக்கையோட வாங்க, கலந்து ஆலோசிங்க, உங்கள்ட்ட இருக்க டவுட்லாம் தீர்த்துக்குங்க, அதே மாதிரி ஒத்துழைங்க, ட்ரீட்மெண்ட்க்கு ஒத்துழைங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இது பண்ணாவே ரெண்டு பேரும் சத்தம். அதான் மேடம் ஃபர்ஸ்ட் சொன்ன போட் கதை தான், ஒரு போட் மூவ் ஆனால் ரெண்டு துடுப்பும் ஈக்குவலாக போகணும். அதே மாதிரி ரெண்டு துடுப்பு போடும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும்.
1: நீங்கள்
0: டாக்டர்ஸும் மனுஷங்க தான் அப்படின்றத பேஷண்ட்ஸ் உணரணும். கடவுள்லாம் கிடையாது, இது வந்து ஒரு மருத்துவம்ன்றது ஒரு அறிவியல், இட்ஸ் அ சயின்ஸ். சயின்ஸ் இஸ் ஓப்பன் டு டெவலப்மெண்ட், ஓப்பன் டு இன்னோவேஷன்ஸ். அந்த காலத்தில் மாதிரி இல்லை அப்படின்னு ஏன் இல்லைன்னா, இப்போ இன்னோவேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய புதுவான விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு புரிதல் இருந்தாலே வந்து அந்த பார்ட்னர்ஷிப், டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நம்ம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது விதமான மெடிசினோ இல்லை புது விதமான ட்ரீட்மெண்ட்டோ வந்திருக்கு, இதை ஏன் மேம் நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அது இன்னும் நமக்கு அப்ரூவலில் வந்து கைட்லைன்ஸில் வரலைன்னா கூட, நம்ம டைம் எடுத்து டாக்டர் சைட்லேருந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை அதில் என்ன பாசிபிலிட்டிஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நெவர் சே நெவர்ன்ற மாதிரி தான், சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். அந்த சயின்ஸோட அட்வான்ஸ்மென்ட்ஸ் தினந்தனம் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்கன்றதுக்காக கோவப்படுறலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை நான் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, டாக்டர் கிட்ட இதெல்லாம் கேட்கலாம், கேட்டு நம்ம என்னன்றத திருப்தியா போகலாம் அப்படின்றது தான். ஒரு ஓப்பன் மைண்டடோட மறைச்சு பேசாம, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தான், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ சொல்லு, எனக்கு என்ன வேணும் நான் சொல்றேன், ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களை சரி பண்ணுவோம், அவ்வளவுதான்.
1: நிறைய எதிர்பார்ப்புகளை சொன்னீங்க, கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இனிமே வந்து உங்களை உங்களை வந்து மீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து கண்டிப்பா பின்பற்றுவாங்கிற நம்புறோம்.
0: ஒரே ஒரு லாஸ்ட் விஷயம் சார், சாரி, டாக்டர்ஸ்க்கும் பிரைவசி இருக்கு, பவுண்டரிஸ் இருக்குன்றத பேஷண்ட்ஸ் வந்து மதிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்களும் மனுஷங்க தான். ஃபோன் நம்பர் எமர்ஜென்சிக்காக கொடுக்குறோன்றதுக்காக நைட்டு 12 மணி 1 மணிக்கு நான் எமர்ஜென்ட் விஷயம், சாருக்கு எல்லாமே நிறைய கால்ஸ் வரும், குழந்தைக்கு ஒரு ஒரு விஷயம்னாலும் அவங்களுக்கு பயம் இருக்கும், பட் ஸ்டில் அதுக்குன்னு ஒரு லைன் வச்சிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்குன்னு எமர்ஜென்சிக்கு லைன் வச்சிருப்பாங்க, ஹெல்ப் லைன்ஸ் இருக்கும். டாக்டரோட பர்சனல் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதும் ஒரு ப்ராப்பர் பவுண்டரி பிரைவசியை அதை மெயின்டைன் பண்ணணும்.
3: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் அழைப்பு. தேசிய மருத்துவர்கள் நாளில் மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் ஆகியோர் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன். இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இதனிடையே பிரதமர் புதுதில்லியில் நாளை 16வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் தக்காயிச்சியுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய உலகளாவிய விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதோடு அதனை மேலும் முன்னெடுத்துச் செல்வது குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். இதில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் இன்று மாலை 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் சுகாதார அமைப்பின் முதுகெலும்பாக விளங்கும் மருத்துவர்களின் சேவை அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்பு பல்வேறு மாற்றங்களுடன் வலுப்பெற்றுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். வலுவான சுகாதாரமான சமுதாயத்தை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்களிப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இத்தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு ரிசர்வ் வங்கியில் புதிய கணக்கை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957 கோடியே 57 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற

0: பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசின் மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அன்னாரின் இறுதிச் சடங்கிற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 448,500 கால்நடைகளுக்கு இன்று முதல் வரும் 31 வரை 13 ஒன்றியங்களிலும் உள்ள கிராமப் பகுதிகளில் தேசிய விலங்கின நோய் தடுப்பு ஊசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படுகிறது. இதனை கால்நடை வளர்ப்பவர்கள் அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் முகாம்களை பயன்படுத்தி ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக 97 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஊசி போடும் நிகழ்வு இன்று முதல் தொடங்குகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

2026 வருஷத்துல 7வது மாசத்துல முதல் நாள்ங்க இது. இப்பதான் இந்த வருடம் பிறந்த மாதிரி இருந்தாலும் 6 மாதங்கள் ரொம்ப வேகமா போயிடுச்சு. காலத்தோட வேகத்துல நாமளும் ஈடுகொடுத்து ஓடணும்னா உற்சாகம் அவசியம் இல்லையா? நீங்க வேலையில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் இல்ல எங்க இருந்தாலும் உங்களை உற்சாகமாக்க வருது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு. நான் உங்கள் அன்பு தோழி நித்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1989 வெளியான மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லியேசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

நிகழ்ச்சியை வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் 1994 ஆண்டு வெளியான பிரியங்கா திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா குரல்களில்.

நம்மளோட ஆட்டம் போட நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களை ஆட்டம் போட வைக்க வர பாடல் 2002 வெளியான ஜெமினி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

0: 줌마
1: 키. 트리시라벌리 வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது 2020 ஆம் ஆண்டு வெளியான தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது. 2016 ஆண்டு வெளியான ரெமோ திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேரம் 10:30 ஆகுதுங்க. நாம திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில முதலாவதா கேட்கலாம் 1983 வெளியான தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல்கள் கேட்கலாம். 1993 ஆம் ஆண்டு வெளியான ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம்

0: சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
2: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட் வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேர்கள் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். இன்றைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில தங்கமகன் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம்.

0: நேர்களே, நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா 11 மணிக்கு உங்களோடு நாங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வாங்க 0431 246 1 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நேரம் 11 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று மாலை மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கவுள்ளார். 29வது தேசிய மின் ஆளுமை மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா 2047, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய தரவு சார்ந்த பாதுகாப்பான டிஜிட்டல் ஆளுமை என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இம்மாநாட்டில் சிறந்த சாதனையாளர்களுக்கு தேசிய மின் ஆளுமை விருதுகளை மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வழங்கவுள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடமை, கண்ணியம் மற்றும் தேசமே முதன்மை ஆகிய கொள்கைகளின் மீது உறுதியான பற்றுறுதியுடன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். நாட்டிற்காக இன்னுயிர் இந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர், அவர்தம் துணிச்சல், கடமை உணர்வு, தன்னலமற்ற அர்ப்பணிப்பு ஆகியவை வருங்கால சந்ததியினருக்கு தொடர் உத்வேகம் அளிக்கும் என்றார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்துள்ள செய்தியில், மனித உயிர்களை காக்கும் உன்னத பணியில் இரவு பகல் பாராமல் அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். தமிழ்நாட்டில் பிஇ பிடெக் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற்றவர் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: பேர்லதா வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில ஸ்கீம் 2 லட்ச ரூபாய்க்கு போட்டிருந்தேன். அந்த ஸ்கீம் வந்து 2 லட்ச ரூபாயும் 1 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். மீதி 1 லட்சத்தை வந்து டெபாசிட்ல பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 யானைகள் கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்குள் நுழைந்து விளை நிலங்களை சேதப்படுத்தியதை அடுத்து பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை நாளை களமிறங்குகிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசிலோ இணை நாளை விளையாடவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: கூந்தர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமி உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சியும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: தாலாட்டு இசையில தாலாட்டு இசையின் சுகத்துல துள்ளும் குழந்தையும் துயில் கொள்ளலும். மெல்லிய இசையின் மென்மையில வல்லிய இதயமும் வளைஞ்சிடும். விழிகளால் இணைந்திடும் இதயங்களும் ஏழைசி ஸ்வரங்கள்ல நனைஞ்சிடும். தெம்மாங்கு பாடலின் தள்ளிசையில் தெவிட்டா இன்பம் பெருகிடும். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க, உங்களோட விருப்ப பாடலை கேட்க நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 4321 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு வழக்கமான நேயர்கள் 246-102-1 என்ற எண்ணுக்கும் அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணுக்கும் அழைங்க.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்மளோட இனியும் முதல் நீய வணக்கம்
3: மயங்குகிறாள் ஒரு மாது படத்துல சம்சாரம் என்பது வீணை அந்த பாடல் இருந்தா போட்டுருங்கம்மா.
2: நன்றி ஐயா, நன்றி. இதோ வந்து கொண்டிருக்கிறது நம்ம திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் 11:16 கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமி உங்களோடு நாங்க. நம்மளோட இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். எங்க இருந்து வரீங்க? பேர் என்ன?
3: நாலூர்ல இருந்து நந்தினி பேசுறேங்க.
2: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க.
2: இன்னைக்குதான் முதல் அழைப்பா?
3: எத்தனை
2: முறைமா பேசிருக்கீங்க?
3: ஹலோ.
2: ஆ சொல்லுங்கம்மா.
3: எனக்கு விஜயகாந்த் பாட்டு வண்டிக்கார மாணவர் காவல்ல இருந்து போடுங்க.
2: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. நம்ம திருச்சி போல

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மாவட்டம்
2: சொல்லுங்க சார். மகாராஜபுரத்துல இருந்து
3: தேவா மேடம்.
2: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.

0: அனைவரும் நலம். உங்களுக்கு என்ன பாட்டு எந்த படத்திலிருந்து வேணும்? பாஷா படத்திலிருந்து.
1: சரிங்கய்யா, நீங்கள் கேட்ட விருப்ப பாட நம்ம பண்பலையில் இதோ.

0: 11:30 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
9: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
8: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
0: உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்மளோட இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
10: மேடம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யார்? இங்க
10: மாவட்டம் குடும்பாலூர் சத்திரம். எஸ் ஆனந்தன்.
0: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
10: ஒரு தாயின் சபதத்திலிருந்து சொல்லாமல் தானே இந்த மனசு குதிக்குது.
0: அருமையான பாட்டல் கேட்டுடலாம். நம்ம பண்பையில வந்துகிட்டே இருக்கு.
10: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க, உங்க விருப்ப பாடலை கேட்க நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 4431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு, வழக்கமான நேயர்கள் 246-102-1 என்ற எண்ணுக்கும் அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணுக்கும் அழைங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம் குளமாணிக்கம் மஞ்சுளா டெய்லர் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல்.
1: அண்ணாமலை படத்திலிருந்து வந்தேன்டா பாடல்.
0: ஓகேம்மா, நன்றி. உங்களுடைய பாடல் பண்பலையில் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: பதினோரு மணி 44 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நம்மளோட இணையும் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து? சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம்.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எஜமான் படத்துல இருந்து ராக்கமுத்து ராக்கு பாட்டு போடுறேன்.
2: சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர்.

0: இணைந்திருக்கிறோம் திருஷேஃபம் ரெயின்போ 102.1 உங்களுடன். நாங்க நம்முடைய இனியும் அடுத்த நியர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
1: தாயனூர்ல இருந்து பிரியா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். உங்களுடைய விருப்ப பாடல் எது?
1: சின்னதேவி படத்துல இருந்து ஆசிர்வாதம் போடுங்க மேடம்.
0: சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. நம்ம பண்பலையில் நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: உங்களோட நாங்கள நம்மளோட இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்?
2: அனைவரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து?
3: பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம், ராஜாமணி பேசுறேங்க மேடம்.
2: சொல்லுங்கம்மா, உங்களோட விருப்ப பாடல் என்ன, என்ன கேட்க போறீங்க?
3: எனக்கு வந்து காதல் சொல்ல வந்தேன்ற படத்துல இருந்து செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே அந்த பாட்டுங்க மேடம்.
2: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.

0: நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் உங்களோட நாங்கள். நேரம் 12 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். டிஜிட்டல் சார்ந்த மின்னணு இந்தியா ஆட்சி முறையை மறுவடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் 11 ஆண்டுகளாக அனைவரின் வாழ்க்கையிலும் அது இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் வெளிப்படையாக பயனாளிகளை சென்றடைந்ததாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுடெல்லியில் தற்போது நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை இத்துறைக்கான அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டும். ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள் அந்த மாவட்டத்திற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள். நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தாக வேண்டும் உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். நடப்பாண்டு பிஇ பிடெக் இளநிலை பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், பொறியியல் கலந்தாய்விற்காக 245,235 பேர் விண்ணப்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் இன்று முதல் உயர்ந்துள்ளது. இதன்படி பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 2,500 ரூபாயாகவும் தட்கல் முறையில் கட்டணம் 5,000 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்து செல்ல தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நவீன கருவி மூலம் சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டலே ஸ்ட்ரீட்டில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம் வலியறிதல் 48ஆம் அதிகாரம் 2வது குறட்பா.

0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
1: பாடா, யாரும் வெளியில நிக்கல. இதுதான் சரியான நேரம். நம்ம வீட்டு குப்பைய நைஸா இங்கேயே கொட்டிட வேண்டியதுதான்.
2: அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளை இங்கிலி மாலையனு?
3: ஹலோ ஹலோ பாஸ்
1: யார் அது? ஆளை யாரையும் காணாம
3: பாஸ் கொஞ்சம் கீழே பாருங்க. நான் தான் நீங்க போட்ட குப்பை பேசுறேன்.
1: சரிதான், நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா?
3: பின்ன நீங்க பண்ற வேலைக்கு
4: என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு ராஸ்கல்ஸ்?
1: சரி சரி, என்னன்னு சொல்லு, நீ சொல்றதையும் கேட்டுக்கறேன்.
3: என்ன, நீங்க ரோட்ல தப்பான முறையில போட்டுட்டீங்க. மறுபடியும் நான் உங்க வீட்டுக்குள்ளதான் வருவேன்.
1: என்னது, வீட்டுக்குள்ள வருவியா? எப்படி வருவ?
3: கொசுவா, துர்நாற்றமா, நோய் மூலமா
4: வருவேன். இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு
1: சொன்ன? அடடா, இப்ப நான் என்னதான் பண்றது?
3: பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி என்னையே கேளுங்க.
5: ஒரே குஷ்டமப்பா,
4: குஷ்டமா
1: சரிதான். மனுஷங்க மாதிரி நீயும் ரொம்ப தான் சலிச்சுக்காத. விஷயம் என்ன அப்படின்னு விவரமா தான் சொல்ல.
3: என்ன இப்படி கண்டபடி ரோட்ல போடாம மக்கும் மக்காத அப்படின்னு தரம் பிரிச்சு அதுக்குன்னு உள்ள குப்பை தொட்டில போட்டு வச்சு அத வீட்டுக்கே வந்து வாங்குற தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுங்க. அத விட்டுபிட்டு
6: வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் மறந்த பெயர் மறக்காத முகம் என்ற தலைப்பில் தோழிகள் உரையாடலாம். தோழிகள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப் கார்னர், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:00 மிட் டே நியூஸ். இரண்டு 15:00 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்தி முன்னோடி திட்ட உழவர் பெருவிழாவின் வானொலி தொகுப்பு. 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பச்சை நிறமே பச்சை நிறமே என்ற தலைப்பில் வன மகோத்சவ் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. 3:00 இசை தூரல். நான்கு மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் கே சி தீபதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். ஆரம்பிப்பதற்கு மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம், தமிழ் பழகு, தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொளுத்தவருக்கு கொள்ளு, நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். எட்டு 5:00 இரவு இசை இனிமை, 9:00 நியூஸ் அட் 9, 10:00 ஞாபகம் வருதே. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி நேரம் 12:10 நிமிடம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நாம பேச போற தலைப்பு என்னன்னா, மறந்த பெயர் மறக்காத முகம். சில சந்திப்புகள் ஒரு சில நிமிடங்கள் தான் நீடித்திருக்கும், சில உறவுகள் ஒரு சில ஆண்டுகள் தான் நம்மோட பயணித்திருக்கும். ஆனா காலம் எவ்வளவு கடந்தாலும் சில முகங்கள் மட்டும் நம்மோட மனசோட ஓரத்துல நிரந்தரமா தங்கிடுங்க. பெயர்கள் மறந்திருக்கலாம், பேசிய வார்த்தைகள் மறந்திருக்கலாம், ஆனா அந்த முகம் மட்டும் இன்னும் என்னோட நினைவுல அப்படியே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க அன்பு தோழிகள் நித்யா நான் கலைரசியும் நம்ம கூட இருக்காங்க. எங்க கூட நீங்க பகிர்ந்துக்க தோழிகள் தொட்டு வர வேண்டிய எண் 0 4 3 2 2 1 2 1 2 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல.
1: தோழிகள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கிர் உலகம் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் தோழி யாருன்னு பாக்கலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
2: என் பேரு ராணிமா.
0: சரிங்கம்மா.
2: திருச்சியில துரைசாமிபுரத்துல இருக்கிறோம்.
0: சரிங்கம்மா.
2: நான் வந்து பேசினதே கிடையாது.
0: ஓ, ரொம்ப மகிழ்ச்சி.
2: எங்க வீட்டுல வானொலி போட்டி கிடையாது, நான் போன் மூலமா தான் எப்பவும் கேட்பேன். எப்ப பார்த்தாலும்
0: மகிழ்ச்சிங்கம்மா.
1: அறிமுக தோழியா வந்திருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். முதல் நேரா வந்திருக்கீங்க, அதுவும் நம்ம மங்கை உலகத்துல.
2: ரொம்ப நன்றிமா.
1: ஓகேம்மா,
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கேளுங்கம்மா.
2: சரிங்கம்மா.
1: இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?

0: கேட்டேமா. அதாவது எனக்கு இப்ப வயசு 71 வயசு. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல ராணியார் உயர்நிலை பள்ளியில படிச்சேன். அப்ப என்னோட படிச்ச ரெண்டு பேரு சாந்தி சேவியர் மேரின்னு ரெண்டு பேரு.
1: நல்ல ஞாபகம்.
0: ஆமாமா.
1: ஆனா நாங்க இன்னைக்கு மறந்த பெயர் மறக்காத முகம் தானே சொன்னோம்.
0: சொல்லுங்கம்மா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அவங்க முகம் எல்லாம் எனக்கு மறக்கவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. இன்னைக்கு 71 வயசு ஆனாலும் அவங்க ரெண்டு பேரையும் என்னால எந்த நாளையிலயும் மறக்கவே முடியாது. அதான் நான் உங்களோட பகிர்ந்து.
1: நீங்க என்னன்னா மறக்க பேரையும் மறக்கல முகத்தையும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம தலைப்பு என்னன்னா மறந்த முகம், அதாவது மறக்காத முகம், மறந்த பெயர். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அடுத்து வரக்கூடிய தோழி யார், எங்கிருந்தேன்னு பாக்கலாம்.
2: வருக. வணக்கம். வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. நாங்க நல்லா இருக்கோம்.
3: என் பேரு கலையரசி.
1: அப்படியா? சூப்பர். சரி, தலைப்பு கேட்டீங்களா?
2: அவங்க வந்து அவங்களோட பேர் வந்து உங்களுக்கு மறந்துருக்கலாம், ஆனா உங்களோட முகம் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடிய நபர் யாரும் இருக்காங்களா? பகிர்ந்துக்கலாம்.
1: அதாவது நம்ம ரொம்ப நாள் பழகிருப்போம், பேசியிருப்போம். இப்போ அக்கா அண்ணா அப்படி யாராவது பேசும்போது அவங்க பேரை நம்ம வந்து பெருசாக சொல்லியிருக்க மாட்டோம். அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க முகம் மட்டும் மனசில் நிற்கும். ஐயோ, அந்த பேர் இந்த தொண்டையில் ஒரு பக்கம் நிற்கிதே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி யாருமே இல்லையா?
3: அது மாதிரி நிலையத்தில் நிறைய பேசியிருக்கேன் நான்.
1: ஆஹா,
3: அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு மேம்.
1: ஞாபகம் இருக்கு.
3: ஆனால் அவங்க
1: சூப்பர்மா, அழகா வந்து கலந்துட்டு நீங்க உங்களோட கருத்தை சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல சந்திச்ச ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டியும் அவங்க முகம் மட்டும் மனக்கண்ல தெளிவா தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்படி அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு தோழி இணைஞ்சிருக்காங்க. யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நிலையத்துல எல்லாரும்
4: எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
5: ஒருத்தர் பார்த்தேன் நடிகர் மாதிரியே இருப்பாங்க ஆனா அந்த நடிகரை பார்த்தேன்னா அவங்க பேர் என்ன ஞாபகமே வரலாம்.
4: கேட்டீங்களா?
5: அந்த நடிகரை அந்த படம்

0: நடிகர் அவங்களையே பார்த்தேன் அப்படின்னா பேர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு அந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், பேரே ஞாபகமே வராது.
1: பாத்தீங்களா, ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க.
0: கண்டிப்பா
1: நம்ம தலைப்புக்கு ஏத்த மாதிரி. ஆமா, இது போலதான் நம்ம நிறைய இடங்கள்ல சந்திக்கும் போது அவங்க பேர் தெரியாது, ஆனா ஆள் தெரியும். அதே மாதிரி கூடவே பழகிட்டு இருப்பாங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு பெரியவங்களா இருப்பாங்க, பாட்டியாவோ இல்லை மற்றவங்களாவோ இருக்கும்போது அவங்களோட நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க பேர் மட்டும் தெரியாது. ஏன்னா நம்ம அவங்க பேரை அதிகமாக பயன்படுத்திருக்கவும் மாட்டோம், கேட்டிருக்கவும் மாட்டோம். தொடர்ந்து நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். தோழிகள் 4431246 101 மற்றும் ஒரு எண் 4431246 101.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கிர் உலகம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு மங்கிர் உலகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, மறந்த பெயர் மறக்காத முகம். அப்படி நம்ம கூட நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு தோழி இணைஞ்சிருக்காங்க. வருக, வணக்கம்.
12: வணக்கம் மேடம். இருவர் அறிவிப்பாளருக்கும் வணக்கம்.
13: வணக்கம். அந்த பகிர்வை சொல்லலாம் இப்போ.
12: சரி மேடம், நேற்று எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன் மேடம். ரொம்ப நாளாச்சு போய்.
11: சரிங்க.
12: அக்கம்மா, எங்க சித்தி வீட்டு அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாமே பெரியம்மா, அத்தை, அப்படிதான் முறை வச்சுதான் கூப்பிடுறது. பெரியம்மா அந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவ பெரியம்மா தான் சொல்லுவேன். அவங்க வந்து பாத்துட்டு எல்லாரும் வந்துட்டா, நான் போனவனே எல்லாரும் வந்துட்டா பாக்குறதுக்கு. அவங்க முகம் மட்டும் ஞாபகம் இருக்கு, ஆனா பேரு ஞாபகம் இல்ல. கடைசியில அவங்கள்ட்ட கேட்டு பேசு, உங்க பேர் மாதிரியா மறந்துட்டேன். அப்புறம் அவங்க பேரு அஞ்சலம்மா, மறந்துட்டியா?
13: அதிகமா நம்ம வந்து அதை உச்சரிச்சிருக்கிறதுனால, உச்சரிக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க பேர் தெரியாமயே இருக்கும் சில நேரங்கள்ல. ஆனா நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயப்பட்டிருப்பாங்க. அழகா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்காங்க. மறந்த முகம், அதாவது மறந்த பெயர் மறக்காத முகம், அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க.
11: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம்.

நிறைவு பெற்றது இன்றைய மங்கையர் உலகம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும்

0: வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில்தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமன்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3ம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
1: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி

0: ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா செட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
5: 1, 2, 3
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்கார்ன்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: டிஜிட்டல் கடிகாரத்தில் ஒளிர்கிறது நேரம், இப்பொழுது மணி 1. கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமாந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டும் என இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள் அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை இம்முகாம் நடைபெறவுள்ளதாகவும், கால்நடை உரிமையாளர்கள் அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கேட்டுக் கொண்டுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

மணி 3 நிமிடத்துல இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 102.1. கருப்பு வெள்ளை காலத்தை கானங்களால் நினைவூட்டும் நேயர் விருப்ப பாடல்களின் தொகுப்பாய் கேட்டுட்டு இருக்கோம். அந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். மதுரை கீதத்தில் வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருமழிசையில் இருந்த ராணி மணிவண்ணா, லட்சுமி, ஜெயந்தி, ஆனந்தி இவர்கள் விரும்பிய பாடல் வருகிறது. ஆலியமணி படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொட்டியம் கன்றாக்கம்பட்டியிலிருந்து குண்டுமணி பிச்சைமுத்து அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடல் 1969 வெளிவந்த சாந்தி நிலையம் படத்தில் இருந்து. SB பாலசுப்ரமணியம், P சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நீர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் மடை திறந்து வந்து கொண்டிருக்கிறது. மதுர கீதமாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கிருஷ்ணசமுத்திரம் தெற்கு திரு சப்பாணி, துவாக்குடிமலை சைமன், நடராஜபுரம் சீதாராமன் இவர்களின் விருப்ப பாடல் வருகிறது. தூக்கு தூக்கி படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஜி ராமநாதன் இசையில், தஞ்சை என் ராமையா தாஸ் வரிகளில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். மணப்பாறை, காமராஜ் நகர், பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜினயா, ஹர்ஷித், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிசாந்த், மனவி, சந்திரசேகர், பார்த்திபன், சபரி, ஹேமா, இவர்கள் அனைவரின் விருப்ப பாடல் வருகிறது. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சக்தி டி கே கிருஷ்ணமணி அவர்களின் வரிகளில்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50%

0: சதவீதம் முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: காலம் சில கடந்தும் நம் காதோடு உறவாடும் காவிய கானங்களின் அணிவகுப்பில் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். கூகுர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் கேட்டிருக்கும் பாடல் பல்லாண்டு வாழ்க படத்தில் இருந்து. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க கே வி மகாதேவன், பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும்

0: சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805. உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வண்டியூர் செம்மன் சாலை, சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், அஸ்ரித் பவஷா கேட்டிருக்கும் பாடல் பாவ மன்னிப்பு படத்தில் இருந்து எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களின் கடிதங்கள் தாங்கி வந்த விருப்ப கானங்களின் விருந்தாய் மதுரை கீதம் நம்ப திருச்சி FM ரெயின்போ 102.1. பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில், MS விஸ்வநாதன் இசையில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பள்ளிக்கரணை பி முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மதுரகீதத்தின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெட்டவாய் தலை நந்தகோபால், தில்லானா மோகனாம்பாள் படத்தில் இருந்த கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.
3: தாத்தா தாத்தா சொல்லு தரகிறதா.

காற்றலியில் விடுதலைத்து சென்றது மதுர கீதம். மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு உலா வரும். இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். தொடர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சியில் இருந்து

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவுத்திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினர்களும் இருக்கக்கூடிய, எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957 கோடியே 57 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய் 50 காசுகள் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில்

0: சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும் தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
1: நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு 1 தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவெடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிகா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளி இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது.

இரு அணிகளுக்கிடையே 5 20 20 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப் தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்

0: இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: Mr. Shivraj Singh Chauhan and Kiran Rijiju undertake aerial survey of flooded areas of Arunachal Pradesh. Newly appointed Army Chief General Dheeraj Seth stresses on modernization of Army to tackle challenges of evolving security environment. Afghanistan attacks ISIS targets in Pakistan. Monsoon likely to advance to Delhi, Haryana, Chandigarh and Punjab in the next 2 days. And in FIFA World Cup, Mexico defeat Ecuador 2-0 the entire round of 16. And with that, we end the Midday News.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 2:15. கேட்கலாம் இனி.
2: வேளாண் அரங்கம். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்தி முன்னோடி திட்ட உழவர் பெருவிழாவின் வானொலி தொகுப்பு.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரகமும் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய பருத்திக்கான முன்னோடி திட்ட உழவர் பெருவிழா சென்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. விழாவில் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர், விரிவாக்க கல்வி இயக்குநரக இயக்குநர், வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர், வேளாண் துறை அலுவலர்கள், முன்னோடி விவசாயிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சசிகலா அவர்கள். தொடர்ந்து விழாவிற்கான நோக்க உரையினை வழங்கினார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ஹரிணி அவர்கள். அவர் தம் உரையில்,
1: வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி இந்தியாவின் பொருளாதாரத்திலும் ஜமீன் துறையின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு பணப்பயிராகும். நாட்டின் பல லட்சம் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் இப்பயிர் வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் இடையே முக்கிய பாலமாக இருந்து வருகிறது. இச்சிறப்புமிக்க பருத்தி சாகுபடியின் உற்பத்தி திறனை அதிகரிக்க விவசாயிகள் வருமானத்தை உயர்த்துவதற்காக இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் நாக்பூரில் உள்ள மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் ரூபாய் 44 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பருத்தி சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வயல்களில் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 160 விவசாயிகள் மற்றும் 227 ஏக்கர் பரப்பளவு இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளது. நடப்பு ஆண்டில் 74 ஏக்கர் பரப்பளவில் 49 விவசாயிகள் 17க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மற்றும் 3 வட்டாரங்களில் அடர்நடவு வரை சாகுபடி முறையும், 10 ஏக்கர் பரப்பளவில் 5 விவசாயிகள் 3 கிராமங்கள் மற்றும் 2 வட்டாரங்களில் நீண்ட இழை பருத்தி சாகுபடி முறை என மொத்தம் 84 ஏக்கர் பரப்பளவில் 54 விவசாயிகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு பயிற்சிகள், வயல் விழாக்கள் நடத்தப்பட்டு இத்திட்டம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் தேவையான தொழில்நுட்ப பயிற்சி நேரடி வயல்வெளி ஆய்வின் மூலமும் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அடர்நடவு முறை பருத்தி சாகுபடியில் வழக்கமான முறையை விட 28% கூடுதல் மகசூலும், நீண்ட இழை பருத்தி சாகுபடியில் சுமார் 17.5% கூடுதல் மகசூலும் பெறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெற்றிக்கு சிறப்பாக வழிவகுத்த அனைத்து விவசாயிகளையும் விஞ்ஞானிகளையும் பாராட்டுவதற்கான நிகழ்வுகளை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: அடுத்து, கரிசல் நிலத்து செடியாய் முளைத்து வெண்பஞ்சாக வெடித்து மனிதர்களின் உடைகளை அலங்கரிக்கும் பருத்தி பயிரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் எஸ் சோமசுந்தரம் அவர்கள். அவர் தமது வாழ்த்துறையில்,
2: ஆடையின்றி வாகையில் மெலிந்து கையை வைத்து நெய்யை போத்தி காலை வைத்து

0: அதை தாழி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் என்று சிற்றுப்புலவரின் மொழிக்கு ஏற்ப இந்த பாடலுக்கு பொருள், ஆளை இல்லாமல் காட்டில் அலைந்து கொண்டிருந்த மனிதனை வெக்கத்தை விட்டு வெளியே வர வைத்து தரையையும் மரத்தின் பட்டையையும் அணிந்து கொண்டு விலங்குகளின் தோலை போத்திக் கொண்டிருந்தவனை காட்டை விட்டு வெளியே வர வைத்த ஒரு பயிர், நகைகளை வைக்கும் பேழையில் இருக்கும் பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இட்டு காட்டுகிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பயிர் இந்தியாவில் 60 லட்சம் குடும்பங்களை நேரடியாகவும் 200 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களை மறைமுகமாகவும் ஆதரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பணப்பயிர். இந்த பயிர் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. பருத்தி விவசாயத்துல பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன முக்கியமான குறிக்கோள்னா, நம்ம வந்து மகசூலை பெருக்க வேண்டும், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், இந்த பருத்தியின் புகழ் நிலைத்திருக்க வேண்டும், அந்த பயிர் வந்து நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பருத்தி சாதாரண பயிர் கிடையாது, சப்பானியன் கூட பெரிய சான்றோனாக காட்டக்கூடிய ஒரு பயிர். நெல்லை போல மக்காச்சோளத்தை போல பருத்தியையும் நம்ம வந்து இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள். வேளாண்மை பல்கலைக்கழகம் பருத்தி ஆராய்ச்சி வேப்பந்தட்டை, அதுதான் நாங்க ஒரு 10 வருஷமா டிஎஸ்டி ப்ரோக்ராமோட இஸ்ரேலோட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மிஷினையும் உங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த வருடம் இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் நீங்க போட்டு ஒரு 5-10 ஏக்கர் விளைச்சீங்கன்னா பண்ணி காமிக்க கூட நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா நிறைய தொழில்நுட்பங்கள் அந்த பாட்டை கூட இருக்கு, சினிமாவில் பாத்துருக்கோம். பருத்தி எடுக்கையிலே நான் பல நாளா பார்த்தேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா எவ்வளவு நாளா பருத்தி எடுத்துட்டு இருக்கும் பாரு, பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மணி நேரத்துல பருத்தி எடுக்கணும். சோ இந்த மாதிரி இந்தியா முழுவதும் அந்த பயிருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இது மேலும் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் காட்டன் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதுல சில மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியா முழுவதும், அது நாமக்கல் மாவட்டமும் ஒன்று. இதே கேவிக்கை மூலம் உங்களுக்கு மேலும் பல பயிற்சிகள் அந்த இதுல தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த நிலவில் வந்து கலந்து கொள்வது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
1: பருத்தியில் விவசாயிகள் கூடுதல் வருமானம் எடுத்திட தொழில்நுட்ப உரை வழங்கினார் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக இயக்குனர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்கள். அவர் தனது சிறப்புரையில்,
2: இந்தியா பூரா கிட்டத்தட்ட 200 லட்சம் டன் இந்த பருத்தி மாறு கிடக்குது. ஒண்ணு அடுப்பு விறகரிக்கிறதுக்கு வெரி வெரி கம்பெனி பாய்லர் எல்லாம் வச்சு அதுக்கு இதை அறுத்து பவுடராக்கி இவ்வளவு பெரிய கட்டையா பண்ணிடுறான். இது பேர் பெல்லட்டுன்னு பேரு. பருத்தி மாறு வந்து தூண்டு இருக்கும், ஆனா அது கட்டையாயிருது. இதை வித்துறாங்க சரியா, பருத்தியில வர்ற காசு பாதி காசு வாங்கிக்கிறாங்க 5000 ரூபாய். ஆனா நீங்க எல்லாம் 150 பேரும் சேர்ந்து அந்த ஒரு மெஷினை வந்து காமனா வாங்கி ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா எல்லாரும் யாராரு வேணுமோ அப்ப வச்சு அதை பயன்பட்டுக்கலாம். இது ஒரு வழி. பருத்தி எடுத்தோடனே இலதல பச்சையா இருக்கலையே, அந்த ஊரே புல் போடுறாங்க நம்ம மாட்டுக்கெல்லாம், இவங்க பருத்தி பண்றாங்க. இந்த பருத்தி தலைய எடுத்துட்டு கூட உளுந்து கொள்ளு தட்டுப்பயிரு இந்த இலதலைய உள்ள சேர்த்திட்டு ஊரே புல் போடுறாங்க. அப்ப இந்த கிளையெல்லாம் என்ன ஆகுது, வறண்டு போய் வெட்டியா போறதெல்லாம் மாட்டுக்கு போகுது. பருத்தி கொட்டை போட்டா மாட்டுக்கு பால் எப்படி இருக்கு, பாயிண்ட் அதிகமா வருமா வராதா, அது கேக்குதா இல்லையா? பருத்தி தலை மாட்டா அதேதான் சரியா, 30 ரூபா கொடுக்குற பால் 34 ரூபா கொடுக்கும், ஆனா வெட்டியா விட்டுட்டு இருக்கிறோம். இதை பண்ணோம்னா நம்ம இன்னும் வருமானம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயிலிருந்து 16,000 போகலாம். இந்த தொழில்நுட்பங்களை மத்தவங்களும் கொண்டு போய் சேரணும், இன்னும் உங்க மூலம் 1000 பேருக்கு போய் சேரணும். நல்லது, நன்றி.
1: விவசாயிகளுக்கு சாகுபடி செலவை குறைத்திடும் வேளாண் இடுபொருட்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி தலைமை உரை நிகழ்த்தினார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திர பாபு அவர்கள். அவர் தம் உரையில்,
3: எங்களோட பல்கலைக்கழகத்தோட மெயின் குறிக்கோள் வந்து கால்நடை சார்ந்த வளர்ப்பு, அதுல இருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டிய பொருட்கள், அதை பத்தி சம்பந்தமா நாங்கள் செய்வோம். அதுல குறிப்பா வந்து எங்ககிட்ட 4 கேவிக்கே இருக்குது. அந்த 4 கேவிக்கே வந்து விவசாயம் கால்நடை ரெண்டு இணைந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி எங்க கால்நடை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களும் வந்து பிற கேவிக்கையில டிஎன்ஏல உள்ள கேவிக்கையில இணைந்து விவசாய பெருமக்களுக்கு கால்நடை சம்பந்தமான ஆலோசனைகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து எங்க பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு 7 கல்லூரிகள் இருக்கு, உணவு சம்பந்தமா 2 கல்லூரி, அது போக வந்து 20 மாவட்டத்துல எங்க பல்கலைக்கழகத்தோட பயிற்சி நிலையங்கள் இருக்கு, 4 கேவிக்கே இருக்கு, 15 பண்ணைகள் இருக்கு, இதான் நீங்க எந்த நேரத்துலனாலும் அங்க வந்தீங்கன்னா அங்க உள்ள பேராசிரியர்கள் அங்க உள்ள உதவி பேராசிரியர்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கான கால்நடை சம்பந்தமான எல்லா விதமான அறிவுரைகளோ இல்லைன்னா உங்களுக்கு உள்ள ப்ராப்ளங்கள் என்ன

0: அதுக்கான நிவர்த்திகள் என்ன ஏதுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க. குறிப்பா வந்து இந்த மாதிரி கேள்விக்கு இந்த பயிற்சி நிலையங்கள்லாம் எதுக்காக இருக்குன்னா, விவசாய பெருமக்களை நேரடியா ஒரு விஞ்ஞானி வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடங்கள் மூலம் தான் தெரியும். சோ உங்களோட பிரச்சனைகளை வந்து இங்க வேலை படிக்க பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், இப்ப சென்னையில இருக்கிறவங்களுக்கோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. சோ இங்க உள்ள பிரச்சனை என்னங்கிறத எடுத்து பல்கலைக்கழகத்துல சொன்ன பிறகு உங்களுக்கு தேவையான ஆய்வுகளை அங்க செஞ்சு அங்க இருந்து ரிசல்ட் நல்ல விதமா வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு தொழில்நுட்பமா இங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. விவசாயிகள் வந்து இவ்வளவு பேரு இந்த கேள்விக்கு என்னால பயன்பட்டிருக்கீங்கிறது தெரியும் போது எங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு நல்ல பேரு இந்த கேள்விக்கு மூலம் கிடைச்சிருக்குது. சோ இந்த கேள்விக்கிறதுனால பயன்படுற விவசாயிகள்னால பல்கலைக்கழகத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி வந்து வருமானம் கூடி இருக்குதோ அதே நேரத்துல எங்களுக்கான பெயரை வந்து கிடைச்சிருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல உங்ககிட்ட இருந்து நிறைய விளக்கங்கள் அவங்களும் கத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு அனுபவம். ஏன்னா நீங்க வந்து உண்மையிலேயே ஃபீல்டுல அனுபவப்பட்டிருக்கிறீங்க, அங்கிருந்து நீங்க வந்து அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்றீங்க. இதை எப்படி நம்ம திருப்பி ரீடிஃபைன் பண்ண முடியும், எப்படி துரிதப்படுத்த முடியுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். சோ இதுல நீங்க எல்லாரும் சந்தோஷமா பதில்கள் சொன்னதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது இந்த நிலையை நல்லா வேலை பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நிலையம் மூலமாவே எங்க பல்கலைக்கழகத்தையும் நீங்க அணுகலாங்கிற ஒரு இதையும் நாங்க சொல்லிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கால்நடை சம்பந்தமான தீவனமோ சில வளர்ப்பு சம்பந்தமானது நோய்கள் சம்பந்தமான இந்த மாதிரி இதுக்கு வந்து எங்களோட பல்கலைக்கழகம் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும்.
1: நிறைவாக விவசாயிகளின் அனுபவ பகிர்வோடு நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது

0: நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்திக்கான முன்னோடி திட்ட உழவர் பெருவிழாவின் வானொலி தொகுப்பு. தொகுப்பு ஜி கவிதா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
1: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 1ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் துவங்கி வட கேரள பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதுள்ள சூழல்ல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக நெற்பயிரில சார் உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன்கள் தாக்குதல் தென்படுது. இந்த இலைப்பேன்களை கட்டுப்படுத்த புரொபர்கைட் மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளித்து இலைப்பேன்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தற்போதுள்ள பருவ சூழல்ல கால்நடைகளை கோமாரி நோய் தாக்கும் அபாயம் இருக்கு. கோமாரி நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்தணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி கோமாரி நோய்க்குரிய தடுப்பூசிய கால்நடைகளுக்கு செலுத்தும் பணியை விவசாயிகள் மேற்கொள்ளணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலைக்காய் ஏலம் நடந்துச்சு. நிலக்கடலை 1 குவிண்டால் 8100 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்களினி கேட்கவிருப்பது கிராம சமுதாயம். பச்சை நிறமே, பச்சை நிறமே.

0: வன மகோத்சவ் சிறப்பு தொகுப்பு.
1: உயர்ந்த மலைகள், வீழும் அருவிகள், பசுமையான புல்வெளிகள், அழகு பள்ளத்தாக்குகள், அடர்ந்த வனங்கள், இவையெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகள். அறிவியல் மேம்பாட்டில், நாகரீக வளர்ச்சியில், தொழில் புரட்சி, நகரமயமாக்கல், வாகன பெருக்கம் என பல முனைகளில் மனிதன் இயற்கையோடு முரண்பட்டான். காடுகளை அழிக்க தொடங்கினான். விளைவு, பசுமை பரப்பு சரிந்தது, மழை குறைந்தது, கரியமில வாய்வு செறிந்தது, பருவம் தவறியது, வறட்சியும் அதீத மழையும் வெள்ளமும் பனியும் புயலும் நம்மை அச்சுறுத்த தொடங்கியுள்ளன. எல்னினோ, சூப்பர் எல்னினோ இன்று மனித குலம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால். காடுகள் காக்கப்பட வேண்டும். இன்று காடுகளை கொண்டாடும் ஒருவார கால வன மகோத்சவ் திருவிழாவின் முதல் நாள். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த பருவத்தில் புதிய மரக்கன்றுகளை நட்டு வனப்பரப்புகளை விரிவாக்கம் செய்யவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த விழா. அண்மையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் பச்சைமலை வனச்சரகத்திற்கு நாம் சென்றிருந்தோம். தரைமட்டத்திலிருந்து சற்றொப்ப 4600 அடி உயரத்தில் பசுமை போர்த்தி, ஸ்வேதா நதி, கல்லார் இவை ஊடறுத்து பாயும் அழகோடு அமைந்திருக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை நம்மை வரவேற்றது.
2: காடுகள், காடுகள் சார்ந்த இடங்கள்ல நாம இப்ப போய்கிட்டே இருக்கோம். கிராமப்புறங்களாக இருந்தாலும் பெயர்கள் வித்தியாசமா இருக்கு. நாங்க வந்து வண்டியில வந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஒண்ணு கிராஸ் ஆனிச்சு. அந்த பஸ்ல இருந்து ஊர் பேரெல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு பேர் வந்து வித்தியாசமா இருந்துச்சு, பூதக்கால் அப்படின்னு இருந்துச்சு. நாங்களே நினைச்சுக்கிட்டோம், சரி இந்த ஊருக்கு எப்படி இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். எல்லாருமே டூ வீலர் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறினோன்னு பாத்தீங்கன்னா அழக மேகங்கள் சூழ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள் அமைதியா இருக்கிறப்ப எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இயற்கை சூழல். நம்ம கூட முதல்ல இணைகிறவங்க யாரு, என்ன பண்றாங்க, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம். கார்த்தி, துறையூர் வனச்சரகத்துல வனவாரா பணியாற்றிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இருக்கிற இடம் துறையூர் வனச்சரகம். இது திருச்சி வனக்கோட்டத்தோட சேர்ந்தது. பச்சைமலை, சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம் ரெண்டுமே இணைந்த ஒரு மலைத்தொடர் தான். திருச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வசிக்கிற 55 கிராமங்கள் இருக்கு. துறையூர் வனச்சரகத்திற்கு கீழே வருகிறது. 19,000 to 20,000 ஹெக்டேர் வரையும் நமக்கு வனப்பகுதி இருக்கு. எல்லாமே ஒரு அடர்ந்த ஒரு சோலை வனம் மாதிரி இருக்கும். எல்லாரும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நல்லா இருக்கும் அப்படிமாங்க. ஆனா இது வந்து ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுவுமே வந்து அந்த ரம்யமான சூழ்நிலை கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொடுக்கும். எல்லாருமே இவங்க வந்து மலைவாழ் மக்கள், அவங்கதான் மேல வசிச்சுட்டு இருக்காங்க. பச்சைமலையில இருக்கிற எல்லா மக்களுமே வந்து மலையாளி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எல்லாரும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மரவள்ளி கிழங்கு, முந்திரி, மிளகும் கொஞ்சம் இப்போ நல்லா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: அடர்ந்த ஒரு வனமா இருக்கு. எப்படி இத பாதுகாக்கறீங்க?
3: எங்களோட மாவட்ட வனவலர்களோட நேரடி கண்காணிப்புல இந்த வனப்பகுதியை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாம இருக்கணும், அதோட எல்லைகளை வந்து சரியா இருக்கான்றது நாங்க தினசரி ரோந்து பண்ணி போவோம். வனத்துக்குள்ளயும் நாங்க வந்து போயிட்டு எந்த மரங்கள் எதுவும் வெட்டாம பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த வனத்திலேயே கொஞ்சம் மரங்கள் அடர்த்தி குறைவா இருக்கிற இடத்துல வருட வருடம் அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தின் மூலமா மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுட்டு இருக்கோம். வனப்பகுதியை கொஞ்சம் அழியாம எங்களால முடிஞ்ச அளவு நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம்.
2: கிட்டத்தட்ட 55 கிராமங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்?
3: இங்க இருக்கிற மக்கள் விவசாயம் தான் அவங்களோட தலையாய தொழிலா இருக்கு. ஒரு காலத்துல வந்து இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாம் வருவதற்கு முன்னாடி வந்து சிறுதானியங்கள் தான் அதிகமா வந்து இவங்க எல்லாம் வந்து விளைவிச்சுட்டு இருந்தாங்க. பண்டமாற்று முறைன்றது அப்போ இருந்தது. எல்லாரும் இங்க இருக்கிற விளைபொருட்களை எடுத்துட்டு போயிட்டு கீழே கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர நடைமுறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பணப்பயிர்கள் மேல இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமானனால மரவள்ளி கிழங்கு இங்க கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. இங்க முந்திரி விளைச்சல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா வந்து முந்திரி பயிரும் பண்ணிட்டு இருக்காங்க. கால சூழ்நிலை மாற்றத்துல வந்து இப்ப நிறைய பேர் இங்கெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு துறையூர் வனச்சரகத்திலேயே கூட அரசாங்க பணியில இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. பொருளாதாரம் ஓரளவு உயர்ந்துட்டு தான் இருக்கு.
2: இங்க விலங்குகள்லாம் இருக்கா? இவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க எந்த வகையில கொடுக்கறீங்க?
3: கரடி இருக்கு, புள்ளிமான் இருக்கு, சருகு மான் இருக்கு, எறும்பு தண்ணி இருக்கு, கடமான் இருக்கு, பல்வேறு வனவிலங்குகள் வந்து இங்க இருக்கு. வனவிலங்குகளால இதுவரையும் வந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டது இல்ல. அவங்க அதிகப்படியா வனவிலங்குகள் இருக்கிற பகுதிக்கு செல்லாம நாங்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
2: இங்கேயாவது ஒரு மரம் வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?
3: கண்டுபிடிச்சிருவோம் மேடம். 19,000 ஹெக்டேர் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பீட்டா பிரிச்சிருப்பாங்க. பீட்டுக்கு வந்து ஒரு கார்டு, ஒரு வாட்சர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியால 10 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு பாத்துட்டு வருவாங்க. அடுத்த நாள் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற

0: ஒரு பகுதியை இப்படியே வந்து அந்த ஒரு வார காலத்துக்குள்ள வந்து அவங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து சுத்தி பார்க்கும்போது உள்ள ஏதேனும் மனக்குற்றங்கள் தவறுகள் நடந்திருந்தா உடனடியாக கண்டுபிடிச்சு அது யார் பண்ணாங்க அப்படின்றத விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தில் அது நடக்காம தடுத்துருவோம்.
1: ஒரு தடவை ஒரு வனச்சரகரை நாங்க சந்திச்சோம். உள்ள போக போக அடர்ந்த வனமா இருக்கும், அதுக்குள்ள நாங்க போறதுக்கே பயப்படுவோம், விலங்குகள் சுற்றுப்புறத்துல இருக்குன்றதுனால இந்த எல்லைக்கூட வந்து வரையறுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இங்க வரையறை உண்டா?
0: ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது வந்து அடர்ந்த வனமா இருக்கும், வனத்துல வந்து நிறைய முள்செடிகள் இது மாதிரி இருக்கும்போது நம்மளே உள்ள போய் பார்க்க முடியாது. எங்களால எவ்வளவு தூரம் போக முடியுதோ அதையும் மொத்தம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவையும் நாங்க முடிஞ்ச அளவு சுத்தி பார்த்துட்டு பாதுகாத்துட்டு இருப்போம்.
1: யாரும் பாக்கல, நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். அந்த மாதிரி அத்துமீறல்கள் எதுவும் நடந்திருக்கா?
0: அதிகமா எதுவும் நடந்தது இல்ல, ஆனா அத்துமீறல் நடக்கும்போது உடனடியா எங்களுக்கு அங்கங்க வந்து தகவல் சொல்றதுக்கு நாங்க ஆள் வச்சிருப்போம். இங்க இருக்கிற மலைவாழ் மக்களே வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க வெளியில காட்டுல விவசாயம் பண்றவங்க இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு உடனடியா தகவல் கொடுத்துருவாங்க. நாங்க உடனடியா போயிட்டு வந்து அவங்களை வான் பண்ணி அனுப்பிடுவோம். அப்படி இல்லன்னா அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம்.
1: இப்ப உங்களுடைய வேலை நேரங்கள் எப்படிங்க இருக்கும்?
0: எங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை நேரத்துல தான் இருக்கணும். ஓய்வு நேரத்துல கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பணி வந்துச்சுன்னா நாங்க உடனடியா போயிருவோம். எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வேலை நேரம் எதுவும் இல்ல மேடம்.
2: மலைவாழ் மக்கள் வனத்துறை இவர்களின் உறவு மேம்பட்டால் மட்டுமே வன பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதை பற்றி வனவர் கார்த்தி அவர்கள்.
0: சூழல் மேம்பாட்டு குழுக்கள் EDC அப்படின்னு சொல்லுவாங்க, ஈகோ டெவலப்மெண்ட் கமிட்டிஸ், அது வந்து ஒரு 10 கிராமத்துல ஏற்படுத்திருக்கோம். வில்லேஜ் ஃபாரஸ்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு குழு இருக்கு. இந்த குழுக்கள் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா மலைவாழ் மக்களுக்கும் வடத்துறைக்கும் இடையே வந்து ஒரு பாலம் ஏற்படணும், அவங்களுக்கு வந்து நம்ம அரசாங்கத்து மூலியமா கடன் உதவி செய்யறோம். ஆடு மாடு மேய்ச்சல் அதிகமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் திருப்பி வந்து ரீஜென்ரேஷன் ஆகுறது வந்து ரொம்ப தடைப்படும். ஆடு மாடு மேய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து வேற ஒரு தொழில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த தொழில் வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப வந்து வனத்தை சுலபமா பாதுகாக்க முடியும்.
3: அவங்க பொருளாதாரத்தை நம்ம ஈடு செஞ்சிட்டோம்னா அவங்க அந்த தொழில இருந்து விலகிக்கிறாங்க.
0: ஆமா ஆமாங்க. அவங்களுக்கு தேவையான வேற ஏதாவது இருக்கு, ஒரு செக் டேம் கட்டுறது, பெர்குலேஷன் பான் கட்டுறது, அவங்களோட விவசாய நிலக்கு கல் வரப்பு இது மாதிரி அமைச்சு கொடுக்கறது, அவங்களோட தேவைகளை நாங்க அறிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்து மூலியமா நிதி உதவி பெற்று செஞ்சு கொடுக்கும் போது எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு போலதான் இது நாள் வரையும் நாங்க செயல்பட்டு இருக்கோம்.
3: ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
4: பாலகிருஷ்ணன் சார்.
3: எந்த ஊருங்க நீங்க?
4: தாப்சங்காட்டுப்பட்டி, பச்சைமலை.
3: பச்சைமலையில ஒரு பகுதிங்களா தாப்சங்காட்டுப்பட்டி?
4: கிராமம், அவ்வளவுதான்.
3: இந்த கிராமத்துல எத்தனை பேர் இருப்பாங்க?
4: ஒரு 250 குடும்பம் இருக்கு சார்.
3: 250 வீடுகள் இருக்குதா?
4: 250 வீடு.
3: ரேஷன் கார்டு உண்டு?
4: உண்டு உண்டு, கண்டிப்பா.
3: சரிங்க, என்னங்க இங்க முக்கியமான தொழில் நமக்கு?
4: ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கு சார், அப்புறம் ரெண்டாவது வந்து முந்திரி, மூணாவது வந்து இப்ப மிளகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வைக்கிறது.
3: மிளகு வந்து முயற்சியில இருக்கு,
4: முயற்சியில பண்ணிட்டு இருக்கோம்.
3: மரவள்ளி கிழங்குங்கிறது வந்து நீங்க காலகாலமா பண்ற பயிர்?
4: 40 வருஷம் இருக்கு சார, அவ்வளவுதான்.
3: அதுக்கு முன்னாடிங்க
4: பறவு சாமை தேனை கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கல்ல, நெல்லு மேட்டாங்காட்டு நெல்லுன்னு இருக்கும், அந்த நெல்லு தான் போட்டு இருப்போம்.
3: ஏங்க அப்புறம் அதெல்லாம் குறைஞ்சு போய் இப்ப இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டீங்க?
4: அதுல வந்து எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு பணம் கிடைக்கல சார் அதிகமா. மரவள்ளி கிழங்குல கொஞ்சம் காசு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மாதிரி வச்சுட்டான்.
3: வரகு தேனை சாமை இதெல்லாம் போட்டுருக்கீங்க, அதை தாண்டி அப்படியே குச்சி கிழங்கு வந்துருக்கீங்க, அதுக்கு ஒரு விவசாய சூழ்நிலை வேற, இதுக்கான விவசாய சூழ்நிலை வேற,
4: கண்டிப்பா.
3: எப்படி அதை ஒத்து வந்துச்சுங்களா உங்களுக்கு?
4: மண்ணு நமக்கு ஈல்டு கொடுக்கும்போது ஒத்துதான் வந்தோம். கிணையு 3 மாசம், கேழ்வரகு 3 மாசம், நெல்லு மட்டும் 6 மாசம், மேட்டாங்காடு நெல்.
3: மேட்டாங்காடு நெல் சுத்தமாவே இல்லீங்களா? இங்க
4: சுத்தமா களை பண்ணிச்சு, அடியோட இல்ல. பெருத்த லாவெல்லாம் பாக்க முடியாது. டீசெண்டா சாப்பிடலாம், வயல்ல வேலை பாக்கலாம், வேற ஒரு பிள்ளைங்களை ஒரு கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம்.
3: குச்சிவள்ளி கிழங்குல ஓரளவுக்கு லாபம் கிடைக்குதுங்களா நமக்கு?
4: இதுல கிடைச்சதுனால அப்படி மாறி வந்து அதுதான் வருமானம் குறைஞ்சது. 1 வருஷத்துக்கு வித்துச்சுன்னா 2 வருஷம் அந்த ஈல்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. 1 வருஷம் வச்சா 2 வருஷம் வைக்க மாட்டேது சார், ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இப்ப எல்லாம் மிளகுக்கு மாறுறான்.
3: மிளகுக்கு ஏத்த சீதோஷ நிலை இங்க இருக்குதுங்களா?
4: மழை எல்லாம் கட்ட வந்துடும், சாதகமா இருக்கும். நிறைய பேர் போட்டவங்க எல்லாம் ஈல்டு வருதுங்கிறாங்க, அதனால எல்லாரும் அதுக்கு மாறிட்டு இருக்கும்.
3: இப்போ நம்ம கிராமத்துல இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கு, மரங்களை வெட்டாம இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்க கண்காணிப்பு குழு இந்த மாதிரி எல்லாம் போட்டு பாத்துக்கிறீங்களா? காட்டு மேல நம்மளுக்கு கொஞ்சம் அக்கறை காமிக்கணும்.
4: ஆமா, அதெல்லாம் வெட்டுறதே இல்ல சார்.
3: நம்ம ஏதாவது குழு மாதிரி வச்சிருக்கோமா?
4: வனக்குழுன்னு வச்சிருக்கானுங்க.
3: இப்ப வனக்குழுன்னா அதுல இப்ப பஞ்சாயத்து தலைமையில இருக்கேங்கம்மா? அது
4: ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் தான் இயங்கும். அவங்க ஏதாவது இருந்தாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட்
3: என்னென்ன விலங்குகள் இங்க பாத்துருக்கீங்க?
4: நம்ம அனுபவத்துல முயல் இருக்கு, மான் இருக்கு, தருவ மான் இருக்கு, காட்டாடு இருக்கு, காட்டு பன்னி இருக்கு, இந்த வகைதான் சார் இங்க இருக்கு.
3: வேட்டையெல்லாம் நடக்குங்களா?
4: அதெல்லாம் எங்க தாத்தா காலத்தோட முடிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது. வனத்துள்ளே போறது இல்ல அதிகமா.
2: கிராம வனக்குழுக்கள் எப்படி செயல்படுகின்றன? வனத்துறை மலைவாழ் மக்களின் வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை தந்திருக்கின்றது? தொடர்கிறார் கார்த்தி அவர்கள்.
3: குழுக்களை வச்சு நீங்க மீட்டிங் எல்லாம் போடுறீங்களா?
0: கண்டிப்பா, மாதம் ஒரு தடவை செயற்குழு கூட்டம் வந்து நடக்கும். இந்த கூட்டத்திலேயே வந்து வனத்தை பாதுகாக்கிறது

0: அதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம கூட்டத்துல எடுத்துரைப்போம். அந்த வெயில் காலங்கள்ல வனத்துல அங்கங்க தீ ஏற்படும் பொழுது இவங்க எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கிறாங்க. தகவல் சொல்றது, தீ அணைக்கிறதுக்கு இந்த மக்கள் உதவி செய்யறதுனால இந்த குழு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு.
1: பொருளாதார ரீதியா இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அதுக்கு வனத்துறை இந்த காரியங்களை செஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டு ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன்.
0: ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா நம்ம வனத்துறை மூலியமா பசுமையாக்கல் திட்டம் GTM ஸ்கீம் இருக்குங்க, TBGB அப்படின்ற ஸ்கீம் இருக்கு. இது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து இலவசமா நம்ம மரக்கண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேக்கு, மகாகனி இந்த மாதிரி மரப்பயிர்கள் அவங்கள வளர்க்கறதுக்கு ஊக்குவிக்கிறோம். சந்தன மரம் இந்த மாதிரியான கன்றுகளை நம்ம இலவசமா கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த EDC மூலமா பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பயிற்சிகளுக்கு அழைத்து போயிட்டு இருக்கோம். மிளகு சாகுபடி செய்யறாங்க, தேனி பெரிய குளத்துல இருக்கிற அரசு ஹார்டிகல்ச்சர் காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு மிளகு சாகுபடி வளர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். காளான் வளர்ப்புக்கு வந்து பெரம்பலூர் KVK கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு காளான் வளர்ப்பு எப்படி பண்றதுன்னு பயிற்சி கொடுத்துருக்கோம். படித்த இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்மளே இலவசமா லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோங்க. வருடம் ஃபுல்லுமே வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அரசு கிட்ட போதிய நிதி திட்டம் எதுவும் இல்லாத பட்சத்திலயும் கூட வெளியில NGOஸ் இருந்து சமூக ஆர்வலர்கள் இருந்து அவங்கள்ட்ட இருந்து நாங்க உதவி கேட்டு இவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள்லாம் நம்ம எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான்
1: இருப்போம். உங்க பேருங்க?
2: முருகன். பச்சைமலை சோளமாத்தி.
1: சோளமாத்தி இந்த டாப் செங்காட்டுப்பட்டுல இருந்து எவ்வளவு
2: தூரம்? 7 கிலோமீட்டர்.
1: சோளமாத்தியோட சிறப்பு என்னங்க?
2: சிவன் கோயில்.
1: எத்தனை வருஷத்து பழமையான சிவன் கோயில் அது?
2: 60 வருஷம் இருக்கு
1: சார். ஊர்க்காரங்க சேர்ந்து கட்டின கோயில். விவசாயம் எல்லாம் எப்படிங்க?
2: விவசாயம் எல்லாம் மணவரி தான் சார். மரவள்ளி, முந்திரி, பலா, அருணாச்சி பழம் இருக்கு. மா எல்லாம் இயற்கை சார்ந்த விவசாயம்.
1: நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப வந்து முந்திரி சார் சிலுவருக்கு வச்சிருக்கேன்.
1: சிலுவருக்கு வச்சிருக்கீங்க, மிளகு போட போறீங்க. சிலுவருக்கு கண்ணெல்லாம் எங்க வாங்குறீங்க?
2: ஃபாரஸ்ட் பர்மா. வெளியில கிடைக்கிறது வந்து கண்ணு 20 ரூபா 10 ரூபா இருக்கும். இவங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க.
1: விவசாயிகளுக்கும் வனத்துறைக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குதுங்க?
2: அவங்க வந்து எங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு கொடுக்குறாங்க சார். சவுக்கு கண்ணு, லோனு, சின்ன சின்ன பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க தான் நாங்கள் இது பண்றோம்.
1: சரிங்க. வனத்துறையில இருந்து இப்ப நம்ம சோளமாத்திக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க?
2: லோன் கொடுத்தாங்க சார், மாட்டு லோனு.
1: எத்தனை பேர் கொடுத்தாங்க?
2: 12 பேர்.
1: மாடு வாங்கினீங்களா?
2: ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க சார். மந்த்லி 1000 ரூபா கட்டுற மாதிரி வரும். அது கட்டி முடிச்சது சார். அப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு போரு கொடுத்தாங்க. சோளமாத்தி வந்து தத்தெடுத்துருக்காங்க சார். 2006 தத்தெடுத்துருக்காங்க. டிவி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு போரு கொடுத்தாங்க. சமைக்க தேவையான பொருளெல்லாம் கொடுத்தாங்க. ஜேரு, பெஞ்சி, இது மாதிரி பொருள்.
1: எதுக்காக வனத்துறை உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்?
2: மலையாள மக்கள் வந்து கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்காங்க, கொஞ்சம் உயர்ந்து வரட்டாங்க அப்படின்னு ஒரு உதவியா செஞ்சிருக்காங்க.
1: இதை பயன்படுத்திக்கிட்டு சோளமாத்தி எந்த அளவுக்கு மேல வந்திருக்கு?
2: முன்னாடி கூட இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. பொருளாதார நிலையாவும் கொஞ்சம் இதாகிடுச்சு. படிப்பை வச்சுட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு. 10 வருஷம் முன்னாடி இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு.
1: வனத்துறைகிட்ட சோளமாத்திலேருந்து வேற என்ன எதிர்பார்க்கறீங்க?
2: இப்ப வந்து நாங்க முன்னேறதுனால பேக்டரி இருக்காங்க. முந்திரி கொட்டை உடைக்கிறது, பருப்பு உடைக்கிறது, வெளியில கொண்டு போகணும். இப்ப வந்து இங்கே உடைச்சு நாங்கள் பயிரை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் ஓப்பன் பண்ண சொல்லிருக்காங்க. ஓப்பன் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் இருக்கும்.
3: வனவர் திரவியராஜ் தனது வன பாதுகாப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
4: காடுகள் அப்படின்னா வந்து நீங்க எப்படி அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க போறீங்க?
5: காடுகள் அப்படின்றது வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு வெறும் செடி கொடி ஒரு மரம் இருக்கு அப்படிதான் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கு காடுகள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. தண்ணி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி காடுகள் புத்துணர்ச்சியும் அந்த உற்சாகத்தையும் நமக்கு தருது. அதை நம்ம பாதுகாக்கணும்ன்றதுதான் ஒரு முக்கியமான எண்ணமா இருக்கு மைண்ட்ல. இந்த பச்சைமலையை தாண்டி பக்கத்துல கொல்லிமலையா இருக்கட்டும், ஏற்காடு, அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு. அயன் இருக்கு, மெக்னீசியம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எல்லா காடுகளையும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான மினரல் இருந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுலதான் இருக்கு. காடு, மலை, அதுல இருக்க விலங்குகள் எல்லாமே அதோடைய வாழ்விடத்தை அது பாத்துக்குது. நம்மளும் அதை பாத்துக்காக்கிறோம், விலங்குகளும் அதை பாத்துக்காட்டு நல்லபடியா இருக்குங்க.
4: அதிக மழைப்பொழிவு காலங்கள்ல நிலச்சரிவு, மண் சரிவு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இங்க ஏதாவது நடந்ததுண்டா?
5: கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா October 1st வந்து இங்க ஒரு ஹெவி ரெயின்ஃபால் நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு. வெண்டுல இடி விழுந்து ரோடு பிளாக் ஃபுல்லா ஆயிடுச்சு. விடிய காலையில் 4 மணி தான் தெரியுது. நாங்க வந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சரி பண்ணுன்றதான் எங்களுடைய மைண்ட்ல இருக்கும். அப்போ வந்து உடனே ஒரு JCB கீழே இருந்து கூப்பிட்டோ இல்ல ஒரு டிராக்டரை கூப்பிட்டோ எப்படி அந்த நிலச்சரிவை சரி பண்றது, எப்படி அதுல மாட்டிட்டு இருக்க பாறைகளை எடுக்கிறது, எப்படி அதை வந்து கிளியர் பண்ணி போக்குவரத்து டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கிறது, நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா பஸ் எல்லாம் பிளாக் ஆயிடும், பசங்க வந்து அந்த டைம்ல ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும், நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அதை எப்படி சரி பண்ணி அவங்களை சீக்கிரமா எப்படி இயல்பு நிலைக்கு திருப்பறது அப்படின்றதுதான் வந்து மெயினான ஒரு மைண்ட் செட்டா இருக்கும்.
4: இப்ப 55 கிராமங்கள் உங்களை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க. 55 கிராமத்து மக்களும் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எப்படி வந்து அவங்க தொடர்பு கொள்வாங்க?
5: தொலைபேசி வந்து அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்காது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்க எல்லா ஊர்களுக்குமே டெய்லியுமே வந்து மேல வந்து 6 பேர்கிட்ட ஒர்க் ஸ்டாஃப் இருக்காங்க. டெய்லியுமே ஒரு ஒரு ஊருக்கு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வருவாங்க. அங்க இருக்க என்ன வேலை இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல காட்டுக்கு பக்கத்துல என்னென்ன போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அவங்க வந்து ஆபீஸ் கண்காணிச்சுன்னா வந்து எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க போனோம், இது மாதிரி மக்கள் இங்க பட்டா நேரத்தில் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, காட்டில் எந்த பிரச்சனையும் இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல ஏதாவது ஒரு விலங்கு இந்த இடத்துல தென்பட்டுச்சு அப்படின்னா நம்மள ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நம்ம மேலிடத்துல சொல்லி நம்ம ஆபீசர்ட்ட பேசி இது மாதிரி இருக்குங்க சார் என்ன சார் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிடுவோம். எங்க ஸ்டாஃப் நான் எல்லாருமே இங்கே தான் தங்கியிருக்கோம், எங்களுக்கு குவார்டர்ஸ்

இங்கதான் இருக்கு, உடனே நம்ம கிளம்பி அங்க போயிருவோம். எல்லா ஊர்லயுமே இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நபர் நம்ம வந்து இருக்கும், நம்ம வச்சிருப்போம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஆபீசர், அவங்க வந்து ஒரு மக்கள் அப்படின்ற மாதிரி நாங்க பழகிறது கிடையாது. நம்மள்ட்ட அவங்களோட பிரச்சனை எதா இருந்தாலும் உடனடியா நம்மள்ட்ட தகவல் சொல்ற மாதிரி ஒரு சகோதரத்துவமா தான் நம்ம வந்து இங்க பழகி நம்ம அந்த மாதிரிதான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம்.

0: தொடர்கிறார் கார்த்தி அவர்கள்.
1: இந்த பச்சை மலை பகுதியில பட்டாம்பூச்சிகள் வலசை போறது ரொம்ப சிறப்பா சொல்றாங்க, அதை பத்தின தகவல்களை நீங்க சொல்லலாமே.
2: பட்டாம்பூச்சிகளுக்கான ஒரு சிறந்த ஒரு வலசை போறதுக்கு இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு வந்து பச்சை மலை ஒரு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. வருட வருடம் வந்து பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு நடத்துவோம். ஏறத்தாழ ஒரு 150 மேற்பட்ட வகை பட்டாம்பூச்சிகள் இங்க நாங்க கண்டடைஞ்சிருக்கோம். இங்க இருக்கிற காடுகள் அதோட இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற ஒரு சூழல் வந்து இங்க நிலவுது. பெரும்பாலும் அக்டோபர் நவம்பர் மாதத்துல மழை காலத்துக்கு முன்னாடி இனப்பெருக்கத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி போகும்.
1: எந்த இடத்துல இருந்து பட்டாம்பூச்சிகள் வருதுங்க, எந்த பகுதியில இருந்து, எந்த திசையில இருந்து வருது?
2: கடந்த வருட கணக்கெடுப்புல கூட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டுமே காணப்படுகின்ற ஒரு அரிய வகை பட்டாம்பூச்சி இங்க நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் கண்டறிஞ்சிருக்கோம். மலைகள்ல இருந்து இன்னொரு மலைகளுக்கு இடையே போறது, சமவெளி பகுதியில இருந்தும் இனப்பெருக்கத்துக்காக வர்றது, பல்வேறு இடங்கள்ல இருந்தும் இங்க வந்து இனப்பெருக்கம் முடிச்சிட்டு மறுபடியும் அதோட வாழ்விடத்தை நோக்கி இந்த பட்டாம்பூச்சிகள் சென்றுரும்.
1: பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையே வந்து ரொம்ப குறைஞ்ச காலம் தாங்க. அந்த குறைந்த கால வாழ்க்கையிலேயே பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல இருந்து இங்க வருது, இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரும்பி போற அளவுக்கு அதனுடைய வாழ்நாள் இருக்குமா, இல்ல அதனுடைய சந்ததிகள் தான் திரும்பி போகுமா?
2: இனப்பெருக்கத்தை முடிச்சிட்டு அது சந்ததிகள் வந்த இதுக்கே திரும்பி போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட்டாம்பூச்சிகளோட வாழ்நாள் வந்து மிக குறைவான காலங்கள். குறுகிய தூரத்துல இருக்கிறது திரும்பி போயிடும். ரொம்ப தொலைவுல இருந்து வரதும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலானவை வந்து அது திரும்ப அதோட இடத்துக்கே போயிடும்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பட்டாம்பூச்சிகள் வலசை வருது. என்னென்ன இனங்கள் வருதுங்க?
2: ஒரு ஏறத்தாழ 150 மேற்பட்ட வகைகள் வந்து வருதுன்னு சொல்லியிருக்கோம். அதுல குறிப்பிட்டவை பாத்தீங்கன்னா கிரிம்சன் ரோஸ், காமன் நவாப், ப்ளூ டைகர், டார்க் ப்ளூ டைகர், ப்ளூ மார்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வகைகள் வந்துகிட்டு இருக்கு. இல்ல இந்த ப்ளூ மார்மன் பாத்தீங்கன்னா ஏசியாலே 2வது பெரிய பட்டாம்பூச்சி, அது அதிகப்படியா நம்ம இங்க வந்து பார்க்க முடியும்.
1: பட்டாம்பூச்சிகள் இங்க வரும்பொழுது அதுக்குரிய பாதுகாப்பு, அது தொடர்பான நடவடிக்கைகள் வனத்துறை ஏதாவது எடுக்குதா?
2: பெரும்பாலும் இந்த பட்டாம்பூச்சிகள் வலசை வந்துட்டு இனப்பெருக்கம் வந்து நம்ம காப்பு காட்டுக்குள்ளதான் நடக்குது. வெளியில இருக்கிறத விட காப்பு காட்டுல இருக்கிற ஒரு சில தாவரங்கள் அதுக்கான ஒரு உகந்த சூழல் இருக்கிறதுனால மக்கள் நடமாட்டம் அதிகமா இல்லாத இடத்துக்கு தான் அது இனப்பெருக்கமே நடக்கிறதுனால நாங்க ஏற்கனவே வந்து காப்பு காட்டை வந்து பாதுகாத்துட்டு வர்றதுனால அதுக்குன்னு தனியா ஒரு கூடுதல் பாதுகாப்பு எதுவும் தேவைப்படுறதில்லைங்க.
1: இந்த கணக்கெடுப்பு யாரை வச்சு நடத்துறீங்க, எப்படி நடத்துறீங்க?
2: எங்களோட மாவட்ட வல்லுநர் அவர்களோட நேரடி கண்காணிப்புல அவங்களோட உத்தரவின்படி பட்டர்ஃபிளை எக்ஸ்பர்ட் எல்லாம் இருப்பாங்க, தன்னார்வலர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நாங்க வந்து வேண்டுகோள் விடுக்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்து அதுக்கான அறிக்கையை வந்து நம்ம மாவட்ட வல்லுநர்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க.
1: கல்லூரி மாணவர்கள்,
2: கல்லூரி மாணவர்கள், பிரைவேட்ல வேலை பாக்குறவங்க, பட்டர்ஃபிளை பத்தி ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குழுவா வந்து நமக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்துட்டு போவாங்க.
0: வன பாதுகாப்பில் சூழல் சுற்றுலாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தொடர்கிறார் கார்த்தி அவர்கள்.
2: துறையூர் வனச்சரகத்துல மங்களம் அருவி, கோரையாறு அருவி அப்படின்னு ரெண்டு ஒரு அருவி இருக்கு. நமக்கு 6 இதுல வந்து நமக்கு தண்ணி நீர்வரத்து இருக்கும். அந்த டைம்ல சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமா இங்க வந்து வருவாங்க. ஆங்கிலேயர் காலத்து குடில் அவங்க வசிச்ச இடத்த வந்து நம்ம இப்போ சுற்றுலா பயணிகளுக்காக சீரமைச்சு அது அவங்களுக்காக வந்து இப்போ தங்குறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு 2 A-frame கிளாஸ் ஹவுஸ் இருக்கு, ஃபேமிலி காட்டேஜ் இருக்கு, ட்ரீ டாப் மாடல் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஆன்லைன்லயே புக்கிங் பண்ணிக்கலாம். TN சுற்றுலா அப்படி இணையதளத்துல போயிட்டு பதிவு செஞ்சுட்டு நம்ம இங்க வந்து தங்கிக்கலாம். உணவு ஏற்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மேலேயே வந்து ஒரு 3 ஹோட்டல்கள் இருக்கு. அது இல்லாம சுற்றுலா பயணிகள் விருப்புக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இதை ஏற்பாடு பண்ணி தந்துகிட்டு இருக்கோம்.
0: பச்சை மலையில் சுற்றுலா பற்றியும் மலையேற்ற தடங்கள் பற்றியும் விவரிக்கிறார் வனவர் திரவியராஜ்.
3: இப்ப ட்ரெக்கிங் எங்க இருந்து எவ்வளவு தூரம் போவீங்க, யார் கூட போவாங்க, எவ்வளவு மணி நேரம் வந்து ட்ரெக்கிங் அவங்களுக்கு அலோடு?
4: 3 ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கு. காளியம்மன் கோயில் திட்டு RF சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, குதிரைப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மாமரத்து சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க TN சுற்றுலா அப்படின்ற வெப்சைட்ல மூணுமே அது அவைலபிளா இருக்கும். புக் பண்ணீங்க அப்படின்னா இங்க இதான் வந்து ரீச்சிங் பாயிண்ட், இங்கிருந்து நம்ம கூட்டு போயிருவோம். ஸ்டாஃப் லோக்கல் கைடு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க இந்த மலையிலேருந்து வாழ்ந்து இங்க இருந்து அவங்களுக்கு எல்லாமே இந்த மலையை பத்தி தெரியும். அதனால கூட எப்பயுமே ஒரு ஆள கைடு அவங்க கூட்டிட்டு அவங்க மூலமா நம்ம உள்ள போயிட்டு காளியம்மன் கோயில் திட்டு அப்படின்னு பார்த்தோம்னா

0: வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 hours அந்த மாதிரி ஆகும். மலை மேல ஏறி சர்க்கிள் ஏறோம் அது மாதிரி தான் இருக்கும். அதுலயுமே நம்ம ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கோம். பிலோ 10 இயர்ஸ் அவங்களை வந்து அலோவ் பண்றது இல்ல. ஆஃப்டர் 50 ஏஜ் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து அலோவ் பண்றது இல்ல. யாரை வந்து ட்ரெக்கிங் அலோவ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம வந்து வச்சிருப்போம், ஃபார்ம் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து கரெக்டா அவங்க இருந்தா மட்டும்தான் அவங்க நம்ம வந்து ட்ரெக்கிங் கூட்டு போவோம்.
1: முன்பதிவுக்கான அமௌண்ட் எதோ உண்டா?
0: அமௌண்ட் இருக்கு. காளியம்மன் கோயில் திட்டம் ஈஸியா மேல ஏறி இறங்கிடலாம். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 499 சார்ஜ் பண்ணுவாங்க. மாமரத்து சோலை வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். தேவ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸுமே அவைலபிள் தான். ஆனா இந்த ஃபால்ஸ் மட்டும் தான் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் மழை இல்லனா அப்படின்னா ஃபால்ஸ் தண்ணி வராது. அந்த டைம்ல நம்ம ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். மழை வந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஓபன் பண்ணுவோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போவேனா, நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல்ல ஒரு சுத்திரி மரங்களோட பசுமையான ஒரு தங்கி கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் மக்கள் வராங்க. அவங்களுக்கு

0: திரும்பி மரங்களோட பசுமையா ஒரு தங்கி கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் மக்கள் வராங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல் டே கூட தங்கி ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. இது 12 மந்த்ஸுமே அவைலபிளா தான் இருக்கும்.
1: வனவர் கார்த்தி அவர்கள் விடுத்த வன மகோத்சவ் செய்தி சிந்தனையை தூண்டியது.
2: இந்த வன மகோத்சவம் வந்து ஒவ்வொரு ஜூலை மாசம் முதல் வாரத்தை வந்து நம்ம 1950ஆம் ஆண்டுல இருந்து கொண்டாடிட்டு வரோம். முக்கியமா எதுக்காக அப்படின்னா வந்து கால சூழ்நிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா மரங்கள் பசுமை தான் வந்து பாதுகாக்க முடியும். 1950ல இருந்தே கொண்டாடுறோம்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி அந்த பூமி பயணம் பண்ணிட்டு இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும். அதனால மரம் வளர்ப்பதுக்கான ஒரு அவசியத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் மரம் வளர்ப்பதுல ஆர்வம் காட்டினா எதிர்கால சந்ததிக்கு வந்து இந்த பூமியை இதே மாதிரி நம்ம பாதுகாத்து நம்ம குழந்தைங்களுக்கோ பேரன் குழந்தைங்களுக்கோ விட்டுட்டு போக முடியும். இல்ல நம்மளோட தேவைக்காக இந்த பூமியை நம்ம அழிச்சுட்டே இருந்தோம்னா எதிர்கால சந்ததியர் வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமியே இருக்காது. ஏன்னா இந்த மனிதன் இதுவரையும் வாழ்வதற்கான ஒரே ஒரு உகந்த கோல் எதுனா பூமி தான், வேற எந்த பூமியுமே கிடையாது. அதனால எல்லாரும் இந்த பூமியை பாதுகாக்கணும்.
3: வனம் மழை, வனம் தூய காற்று, வனம் நிலத்தடி நீர் இருப்பு, வனம் பல்லுயிர் காப்பு, வனம் பொருளாதார உயர்வு, வனம் நம் நிறைவாழ்வு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கிராம சமுதாயம், பச்சை நிறமே பச்சை நிறமே, வன மகோத்சவ் சிறப்பு தொகுப்பு.

0: முத்தண்ணே முத்தண்ணே
1: அடடே வாராம வா வா
0: அண்ணே சூப்பர்ண்ணே ரெடி ஆயிட்டீங்க போல கிளம்புவோமா ட்ரிப் போறோம் என்ஜாய் பண்றோம்
1: போலாம் தம்பி போலாம் இப்ப கிளம்புனாதான் நாம கொடைக்கானல் போய் சேர டைம் கரெக்டா இருக்கும்
0: சரிண்ணே ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா முக்கியமா உங்க பர்ஸ் அத மறக்காம எடுத்து வைங்க
1: தம்பி நீங்க எப்படி உங்க வாய மட்டும்தான் எடுத்து வந்திருக்கீங்களா
0: சரி சரி சரி உங்க கார் சாவியை என்கிட்ட கொடுங்கண்ணே தம்பி டிரைவிங்க பாருங்க மிரண்டுருவீங்க
2: ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம்
1: தம்பி அங்க பாரு டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் பொறுமையா போப்பா ஸ்கூல் ஆபீஸ் விடுற டைம் இது
0: அட என்னன்னே நீங்க நல்லா யூத் மிரட்டுற பாருங்க இப்ப பாருங்க நான் அடிக்கிற ஹார்ன்ல டிராபிக் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும்
1: முதல்ல ஆரன் இருக்கிறத நிறுத்து
0: ஏன்னு ஏன் ஏன்
1: உன்ன மாதிரியே எல்லாரும் ஹாரன் அடிச்சா பொதுமக்களுக்கும் உனக்கும் பாதிப்பு நாய்ஸ் பொல்யூஷன் அது மட்டும் இல்ல கட்டட அடிக்கிற சவுண்டு இண்டஸ்ட்ரி சவுண்டு ஃபங்க்ஷன் வந்தா ஸ்பீக்கர் சவுண்டு இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல ஏற்கனவே நாய்ஸ் பொல்யூஷன் நிறைய இருக்கு சராசரியா ஒரு மனுஷனோட ஹியரிங் சவுண்டு 50-60 டெசிபல் தான் அதுக்கும் மேல போனா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்

வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்து செல்வதில் இளையோர் அறிவுத்திறனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் இளையோரின் பங்கு இன்றியமையாததென குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தாவேக்க தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறினார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிரணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளி சிறப்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் செஸ்டர் லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, ரவி பிஷ்ணாய் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 3 மணிக்கு இசை தூறல் நிகழ்ச்சி இடம்பெறும். நான்கு மணிக்கு வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம். ஏழு மணிக்கு உற்சாகமுச்சம் நிகழ்ச்சியில் தமிழ் பழகு, தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில். நேரம் 3 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த்.

மலைத்துளிகள் பூமியை நினைக்கிற மாதிரி உங்களுடைய மனதை நினைக்க இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்களின் அன்பு நிறைந்த கடிதங்கள் மின்னஞ்சல்கள் அதோட நீங்க தெரிஞ்சுக்க குட்டி குட்டியான சுவாரஸ்ய தகவல்களோட அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட பயணிக்க வருது நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது இசை தூரல். கடிதங்கள் மின்னஞ்சல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இசைத்தூரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ நாம நேயர்களோட விமர்சன கடிதம் தான் படிக்க போறோம். முதல் கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா காதர் பிவி இக்பால் அவங்க அனுப்பியிருக்காங்க. 21ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமாக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. சிறப்பு நிகழ்ச்சியாக காலை மாண்புமிகு பாரத பிரதமர் யோகாவை கொல்கத்தாவில் நடத்தி ஆற்றிய உரையை கேட்டேன். மேலும் சிறப்பான வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் யோக அமைப்பாளர் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மா தூய்மைக்கும் மூச்சு பயிற்சி என்னும் யோக பயிற்சி அனைவருக்கும் அவசியம் பற்றிய நேரடி உரையாடல் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும் உடல் ஆரோக்கியத்திற்கு யோக பயிற்சி அவசியம் பற்றியும் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமும் சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். 2:30 செய்தி மலர் சிறப்பு யோகா பற்றிய கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். இசைத்தூரல் பொது அறிவு தகவல்கள் மற்றும் நேயர்களின் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் சூப்பர். வண்ண கோலங்கள் விளையாட்டு சிக்கலான கேள்விகள் சூப்பர் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. புதுக்கோட்டை சிதம்பர நகரத்திலிருந்து காதர் பிபி இக்பால் அவர்கள். அடுத்த கடிதம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா துரை சுப்பிரமணியன் சீனிவாசபுரத்திலிருந்து அனுப்பியிருக்காரு. 28ஆம் தேதி சூரியகாந்தியில் பட்டுக்கோட்டை ராஜா எழுத்தில் வடித்த கொல்லி நாடகத்தில் ராசப்பன் சரியாக படிக்காமல் அரசியலில் சேர்ந்தது சரி என்றாலும் பஸ்ஸை எரிப்பது தவறான போக்கு. அதில் தன் தாய்க்கே கொல்லி வைத்தது பெரும் கொடுமை. ராசப்பன் போன்றவர்களுக்கு சரியான பாடம் கொல்லி நாடகம். அடுத்து வந்த சோமுவின் ஒரே ஒரு பொய் நாடகம் ஹேமாவும் சீதாவும் சேர்ந்து நாடகம் போட ரமேஸ்வரபுரம் நாடகம் போட மேலும் வரதட்சணை பெறாமல் மனம் செய்தது சூப்பர். மொத்தத்தில் நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது போல நாடகமும் முடிந்தது. நன்று. வழங்கிய அகில இந்திய வானொலிக்கும் நடிகர்கள் ஆசிரியர்கள் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனிவாசபுரத்திலிருந்து துரை சுப்பிரமணியம். நினைச்சிட்டு இருக்கோம் இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறல் நிகழ்ச்சியில இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களோட பேரை தான் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு விதிவிலக்கு உள்ள ஒரே கிரகம் நம்ம பூமி தான். ஆங்கிலத்துல பூமிய எர்த் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்ங்கிற சொல்லுக்கு கிரவுண்ட் அதாவது தரைன்னு பொருள். என்னதான் எர்த் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாலும் பூமியோட நிலப்பரப்புல வெறும் 29% தாங்க. மீதி இருக்கிற 71% தண்ணீரால தான் நிரம்பி இருக்கு. இதனாலேயே நம்ம இத நீல கிரகம் அப்படின்னு சொல்றோம். நினைச்சிட்டு இருக்கோம் இது இசை துறல்.

மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். முதலாவதா யார் அனுப்பியிருக்காங்க மின்னஞ்சல்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் குமரா

நகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. 30ஆம் தேதி கௌதமனின் அழகான குரல் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் என் செவியில் ஒலிக்க கேட்டு பரவசம் அடைந்தேன். தமிழோடு விளையாட நேயர்களுக்கு அழகழகான, கொஞ்சம் சிந்தித்தால் சிந்தைக்கு புலப்படும் வகையில் கேள்வி கணைகளை தொடுத்தார் ஜெய் விவேகானந்தன் என்ற நேயர். சென்ற வார கேள்விகளுக்கும் பதில் சொன்னதை பார்க்கும் போது எப்படி நிகழ்ச்சி நேயர்கள் இதயத்தை டச் பண்ணுகிறது என்று புலப்படுகிறது. பாடல்கள் அதிரடி சுவை, நிகழ்ச்சி மொத்தத்தில் சர்க்கரை போல் இனித்தது. வாழ்த்துக்கள் கௌதமன் அண்ட் புது அறிவிப்பாளர். மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டேன். மயிலாப்பூர் ராக்கெட் ராமசாமி கேட்ட காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்த உங்க பொன்னான கைகள் பாடல் சூப்பர், எவர் கிரீன் சாங். எல்லா பாடல்களும் நேயர்களின் தெரிவில் மிகவும் இனிமை. 43 நிமிடங்கள் என்னை மறந்து நிகழ்ச்சியில் மூழ்கி திளைத்தேன் அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.5 இசைத்துறல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நாம நேயருடைய கடிதங்கள் தான் படிக்க போறோம். யார் கடிதம் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. 24, 25, 26, 27, 29 தேதிகளுக்காக நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்காக கடிதம் எழுதியிருக்காங்க. முதல்ல 25 தேதி எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய பேராசிரியர் நடராசன் அவர்களுக்கு நன்றி. கால்நடை நமக்கு தோழன் நம்ம நிகழ்ச்சியில் கறவை மாடுகள் வளர்ப்பு பற்றியும் நோய் வந்தால் எப்படி பராமரிப்பது என்பது பற்றியும் விளக்கம் அளித்த கலைச்செல்வன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில ஒட்டுண்ணிகளை பற்றியும் ஆடுகள் பராமரிப்பு, ஆடு வளர்த்தால் எவ்வளவு லாபம் என்பது பற்றியும் தெளிவாக விளக்கிய கமலம் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு பற்றியும் எப்படி சந்தைப்படுத்துவது, நோய் வந்தால் எப்படி பராமரிப்பது என்பது பற்றியும் தெளிவாக விளக்கிய புதுக்கோட்டை அனிதா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி நாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் கேட்டேன். சாமி கோவில்களின் சிறப்பு பற்றி கேட்டேன். ஊர் மக்கள் தரிசனம் பற்றியும் நேர்முக வர்ணனையாளர்கள் நேயர்கள் எல்லோரையும் சன்னதிக்கு கூட்டி சென்றதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் சாமி பற்றி அழகாக பாடினார். நேர்முக வர்ணனையை வழங்கிய சகோதரி விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரணகுமார் சாந்தி சரவணன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில புற்றுநோய் நிபுணர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள், கர்ப்பப்போய் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியாது, மற்ற நோய்களுக்கு ஸ்டேஜ் 1 முதல் ஸ்டேஜ் 4 வரை உள்ளது, ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்துவிட்டால் புற்றுநோயை குணப்படுத்தி விடலாம் என்று தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி பொன்மாலை நிகழ்ச்சியில் வழங்கிய இடைக்கால பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 வயக்காடு நிகழ்ச்சியில் ஒரு மாதத்தில் காய்கள் வழங்கும் முருங்கை மரங்களை பற்றியும், ஒட்டஞ்சத்திரம் அருகில் உள்ள கிராமத்தில் இந்த வகை மரங்கள் இருப்பதாகவும், ஓராண்டிற்கு 50,000 வருமானம் கிடைப்பதாகவும் தெளிவாக சொன்னார்கள். இருவரும் நகைச்சுவையாக சிரித்ததை கவனித்தேன். நிகழ்ச்சி வழங்கிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் மற்றும் செந்தில்நாதன். எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம நினைஞ்சிட்டு இருக்கோம். இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.

நேரம் 3:40 ஆகுதுங்க. நாம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல் தான் கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறல்ல இப்ப நம்ம ஒரு நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நிதியரசன் தேவி அனுப்பியிருக்காங்க. 30ஆம் தேதிக்கான மின்னஞ்சல். 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் தோழிகள் கேட்ட பாடலை கொடுத்த நக்கீரன் சாருக்கு வாழ்த்துக்கள். மங்கீர் உலகம் சூப்பர், மதுரை கீதம் நினைவில் நின்ற பாடல்கள். 3 மணிக்கு இசைத்துறல் மின்னஞ்சல் கடிதங்கள். என் மின்னஞ்சலை படித்த தோழிக்கு வாழ்த்துக்கள். வண்ண கோலங்கள் கேட்க முடியவில்லை, கரண்ட் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பொழுது அழகான பாடல்கள் இடையில் மலை துளி போல் சிறிய தகவல்களை அறிவிப்பாளருக்கு எத்தனை வாழ்த்துக்கள் சொன்னாலும் பத்தாது. இடையில் கௌதமன் சார் குரல் எட்டி பார்த்தது. இருவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததா 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் தோழிகள் கேட்ட பாடலை கொடுத்த நக்கிரன் சாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கும்பகோணத்துல இருந்து ஜெயந்தி அனுப்பியிருக்காங்க. பகல் 11 மணிக்கு உங்களுடன் நாங்க நேர்கள் வரிசை கட்டி வந்து பாடல்கள் கேட்டார்கள். எல்லா பாடல்களும் கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களே நேரலையில் வந்து பாடல்கள் கேட்டது போலவே ஒரு மகிழ்வு ஏற்பட்டது. நக்கீரன் அண்ணன் அவர்கள் சிறப்பாக நேர்களுடன் கலகலப்பாக உரையாடினார்கள். கணீர் குரலில் கடைசியாக வந்த அரிசி கடை சண்முகம் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் உற்சாகத்துடன் பேசி எங்களையும் உற்சாகப்படுத்தினார். 12 மணிக்கு சகோதரி கீர்த்திகா அவர்களுடன் நடத்திய உரையாடல் நன்றாக இருந்தது. அவர் தேர்வு செய்து வழங்கிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் ஹைலைட் என்று சொல்லலாம். மிக்க நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணத்துல இருந்து ஜெயந்தி. நாம கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இது இசை துரல்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சி. இசைத்துறல் நிகழ்ச்சியில இப்போ நாம நேயர்களோட மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, ஆல்பர்ட், பாத்திமா, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9:05 செவ்வாய்க்கிழமை L9O பற்றிய அரிய தகவல்களை சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். அதனால் என்னென்ன பாதிப்புகள் வருகின்றது, மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது என்பதை பற்றி எல்லாம் விரிவாக கூறினார்கள். நன்றி. 11 மணிக்கு

நேயர்களுடன் நாங்கள் நிகழ்ச்சிக்காக நேயர்களை அழைத்தார் அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்கள். நேயர்கள் தாங்கள் விரும்பிய மனம் கவர்ந்த பாடல்களை கேட்டார்கள். எங்களுக்கும் கேட்க தித்திப்பாகவே இருந்தன. 12 மணிக்கு புதிய அறிவிப்பாளர் சகோதரி கீர்த்திகா அவர்கள் மங்கையர் உலகத்தில் தோழிகளுடன் உரையாடினார். பாடல்கள் தேர்வு மிக மிக அட்டகாசமாக இருந்தன. 80-90களில் வந்த பாடல்கள் கேட்க கேட்க தேன்மிட்டாய் சாப்பிட்டது போன்று இனித்தது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமல, துர்கா தேவி, தன்வி, சந்துரு, விஸ்வா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். செவ்வாய்க்கிழமை அன்று 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த பாடலை தொலைபேசி வழியாக கேட்டார்கள். அனைத்து பாடலும் அருமை. இட்லி கடை பாடல் சிறப்பு வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைச்சிட்டு இருக்கோம் இசை தூரலில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

ஆயிரக்கணக்கான வெளிக்கோள்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் உயிர்கள் இருப்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரே கிரகம் நம்ம பூமி தாங்க.

அவர்களது அளப்பரிய அயரா சேவை எண்ணற்ற மக்களிடம் நம்பிக்கையையும் நன்றி உணர்வையும் ஈட்டியுள்ளதாக பாராட்டியுள்ளனர். நம் நாட்டின் இராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என இராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய இராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் இராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டுமென மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை ஓமாந்தோரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது 4 நாள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நவீன கருவி மூலம் சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4 மணி, கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரேகான். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுகாதார கட்டமைப்பில் மருத்துவர்களின் இன்றியமையா பணியை பாராட்டியுள்ள தலைவர்கள், நெருக்கடியான

0: 2.1 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் நம்ம இணைந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வண்ணக்கோலங்களில் 5:1 தெரியுமா உங்களுக்கு?
4: ஆ தெரியும் சார்.
3: ஆ சரி,
4: 5 எண்கள் இருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கும் சரியா?
3: அது என்னென்ன நம்பர் இருக்கும்னு சரி வாஸ்தவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன விளையாட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு?
4: இல்லையே, தெரியலையே. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
3: எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கிட்டையுமே கேள்விகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேருக்கும் நம்ம வந்து தெளிவாக, அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்து கூட அவங்கள்ட்ட பதில் வாங்கலாம். அதனால் நேயர்களுக்கு வந்து நல்ல பதில் சொல்கிற மாதிரி ரொம்ப எளிதான கேள்விகள் தான் இருக்கும். அதனால் நேயர்கள் வந்து தாராளமாக வரலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்ணக்கோலங்களை வழக்கம் போல் புதிய நேயர்கள் வந்து 0434-1201
5: இந்த எண்ணிலையும், ஏற்கனவே அறிமுகமான நேயர்கள் 0431-246-1201 இந்த எண்கள் இந்த எண்ணிலையும் வரலாம். அது இல்லாமல் நீங்கள் 5 சொல்லிட்டீங்கல்ல, அந்த 5 என்னென்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே.
3: 5 தான், ஒன்று வந்து ஃபன், நமக்கு வந்துட்டு அதிகமாக மூளைக்கு வேலை இல்லாத மாதிரியான பதில்கள் தான். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஃபன்னான ஒரு பதில் தான் நிச்சயமாக இருக்கும், அதை நேயர்கள் சொல்லணும். 2 வந்து டுவல் ரோல், அதாவது நடிகர்களோ நடிகைகளோ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அது சம்மந்தமாக. 3னா நம்ம தமிழில் 3 சம்மந்தமான அத்தனை விஷயங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று கேட்போம். 4 அதே மாதிரி தான். 5னா 5 செகண்டில் 5. இப்போ திடீர்னு கடல்னு சொன்னோம்னா படகு, கடற்கரை, சுண்டல், அந்த மாதிரி எல்லாம் மணல், இப்படி ஒரு 5 செகண்ட்குள்ளே 5 சொல்லிடணும்.
5: சாயங்காலம் 4 ஆயிடுச்சு, சுண்டல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறீங்க, மக்கள்லாம் வந்து ஆர்வமாக வந்துட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவு.

0: பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கின்றோம். ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குள்ள ஒன்று நேர் வந்து இணைப்பில் இருக்காங்களா?
1: இருக்காங்க. வருக வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் கையில் பேசுறேம்மா.
1: அஞ்சுக்குள்ள ஒன்று, உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்
2: சார்? நல்லா இருக்கீங்களா நீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
2: ரொம்ப நாளாச்சு சார் ஊர்லாம் பேசி, 4 மாசம் ஆகுது நினைச்சு.
0: அப்படியாமா, நீங்க
1: அவ்வளோ கேப் விழுந்துருச்சு.
2: ஆமா ஆமா, இடையில நம்ம பேசக்கூடாது தானே, எலெக்ஷன் வந்ததுனால. அதுக்கப்புறமும் உங்ககிட்ட பேசல.
0: சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சரிங்க சரி. இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வேணுங்கண்ணா?
2: எனக்கு வந்து இந்த டபிளாக்ஸ் சொன்னீங்களா, அதில் ரெண்டில் எனக்கு கொடுக்கணும் முயற்சி பண்ணுறேன்.
0: அப்படியா, எளிதாக சொல்லலாமா?
2: சொல்லுங்கள் சொல்லுங்கள், எப்படி கேட்டாலும் சரி முயற்சி பண்ணுவோம்.
0: பரவாயில்லையே, சரி சரி.
1: எப்படி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்றத அவங்க துணிச்சலாக சொல்லிட்டாங்க.
0: என்ன கேட்குறதுனே எனக்கு குழப்பமாக இருக்குது. சரி, பரத்னு ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா? கமல்ஹாசன் நடிச்ச, அப்பனே நீங்க கமல்ஹாசன் நடிச்ச ஒரு 2-3 படங்கள் சொல்லணுமே.
1: அதெல்லாம் சொல்லிடுவாங்க,
2: முயற்சி பண்றேன் சார்.
0: சொல்லுங்க. நாலு விதமான இதுக்குமே நீங்க பதில் சொல்லிட்டீங்க தேவேந்திரன் சார், ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில பங்கேற்க
1: ரொம்ப அருமையாக வந்து இணைப்பில் முதல் நேயராக பங்கு பெற்று சிறப்பாக சொல்லிட்டாங்க.
0: கேள்வி எல்லாத்துக்கும் தெரிகிற கேள்வியாக இருந்தாலுமே நம்ம இணைப்பில் வந்து பதில் சொல்கிறது கஷ்டம் தானே?
1: கண்டிப்பாக. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு விளையாட்டு தயாராக இருக்கு. விளையாடுறதுக்காக நம்ம நேயர்கள் என்ன செய்யலாம்? வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் சுரி 431-246-102-1 மற்றும் அறிமுக நேயர்களுக்கான 240-102-1 இந்த எண்களில் வந்து நீங்களும் விளையாடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் வண்ணக்கோலங்களில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம் வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் இணைப்புல காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: கொஞ்சம் தெளிவா பேசுங்க.
1: கரூர் மாவட்டம்.
0: கரூர் மாவட்டத்துல இருந்து
1: குளித்தலை.
0: சொல்லுங்க,
2: பேர் சொல்லுங்க.
1: என்ன
3: நம்பர் வேணும் உங்களுக்கு? அஞ்சா? சரி, இப்ப இது என்ன சீசன் இது சொல்லுங்க? இது என்ன சீசன் இது?
1: தென்மேற்கு பருவமழை காலம் இது.
3: அது ஒண்ணு. அப்புறம் பார்த்தோம்னா பழங்கள்ல வந்து என்ன என்ன பழம் நிறைய கிடைக்கும்?
1: மாம்பழ சீசன் இது. மாம்பழ சீசன் தான்.
3: மாம்பழத்துல ஒரு அஞ்சு வகை மாம்பழம் சொல்லுங்க.
1: சொல்லட்டுமா? நீல மாம்பழம், ஒட்டு மாம்பழம். காலை உழுவுதா சார்?
3: உழுவுது உழுவுது.
1: நீல மாம்பழம், ஒட்டு மாம்பழம், மங்கனப்புள்ளி.
3: சரி,
1: கல்லாமணி. இன்னும் ஒண்ணு
3: மாம்பழம்னே ஒரு வார்த்தை வருமே.
1: ஆமா, மாம்பழம்னு ஒரு வார்த்தை வரும்.
3: மாம்பழமா? மாம்பழம்.
1: மல்கோவா.
3: சரி சார், அருமை அருமை.
1: சரிங்க சார்,
3: அழகா சொன்னீங்க. நன்றி சார். சரிங்க
1: சார், நன்றி நன்றி சார்.
0: கேட்ட உடனே பாத்தீங்கன்னா சரசரன்னு கொஞ்சம் காற்றோடைய இசையோட வந்துட்டாருன்னு தான்
3: சொல்லணும்.
0: ஆமா, வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு அஞ்சுக்குள்ள ஒண்ணுதான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். நேயர்களும் இணைப்புக்கு வரலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சி வானொலி ரெயின்போ பண்பலை.

0: 102.1
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.

0: இருக்கின்றோம் நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றின் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குள்ளே ஒன்று வந்த ரெண்டு நேர்களுமே வந்து ரொம்ப சரியான நம்பரை தேர்ந்தெடுக்காங்க. அவங்களுக்கான கேள்விகளை கேட்டோம், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், ஆனால் வந்து சரியாக சொல்லிட்டாங்க, எளிதாக அப்படி தான் நம்ம சொல்ல முடியும்.
1: கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல வேகமாக வந்து.
0: நிச்சயமாக
1: அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்றத நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுட்டு இருப்பாங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ, எதிரொலியோட வரீங்க, கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்துல இருந்து சக்திவேல் பேசுறேன் மேடம்.
1: எந்த ஊர்ல இருந்துங்க சக்திவேல்?
2: சின்னசேலங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம்.
1: ஓகே ஓகே, விளையாடலாமா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
0: சார், இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கேட்டாங்க சார், பாக்கி இருக்குது ஒன்று மூணு அஞ்சும் கேட்டுட்டாங்க. ஒன்று மூணு நாலு இருக்கு. ஒன்று மூணு நாலுல எந்த நம்பர் வேணும் உங்களுக்கு?
2: மூணாம் நம்பர் சார்.
0: மூணாம் நம்பர். மூன்றாம் நம்பர்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்குமே. ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
2: ரொம்ப பார்த்து சொல்லுங்க சார், ஆறு மாசத்துக்கு ஒரு படி பார்த்தா லைன் கிடைச்சிருக்கீங்க.
1: ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க.
0: சரி சரி, பரவாயில்ல சார். இந்த மூன்று வேந்தர்கள் சொல்லுங்க சார், மூவேந்தர்கள்னு சொல்லோம்ல தமிழ்ல.
2: ஆமாங்க.
0: யார் யார்?
2: பாரிவேந்தர், முல்லைவேந்தர்.
3: அச்சச்சோ,
0: பரவாயில்ல. இன்னொரு அதிகமான கொஞ்சம் குசுரா கூட போட்டுக்கலாம் நீங்க.
1: எங்க வள்ளல்கள் ஏழு பேர்ல தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க கேட்டது மூவேந்தர்கள்.
0: அதனால கஷ்டமான கேள்வி.
1: வள்ளல்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே.
0: அருமை சார், பரவாயில்ல. அவுட் ஆஃப் சிலபஸ்ல நீங்க கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்றீங்க. திடீர்னு கடையில வள்ளல்கள் கேட்டோம்னா நமக்காக சொல்லவே முடியாது. அவங்க அவர் பார்த்தா சார் சார் அழகா சொல்றாரு.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்
4: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வேடிக்கையான பதில் சொல்லணும் நீங்க அதுக்கு கேக்குற கேள்விக்கு. ஜாலியா சொல்லலாம் நீங்க. சொல்லட்டுங்களா? ஒரு ஜி நாலு டி சேர்ந்தா என்ன கிடைக்கும்? ஒரு ஜி நாலு டி சேர்ந்தா என்ன கிடைக்கும்?
1: ஒரு ஜி நாலு டி சேர்ந்தா என்ன கிடைக்கும் சொல்லி பாருங்களேன், கிடைக்குதான்னு
4: பாப்போம்.
1: இல்ல, நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்க, கிடைச்சிரும். இத விட சூப்பரா சொல்லவே முடியாது. சொல்லுங்க, நாங்க சொன்னதே
4: ஒரு டினா நாலு டியா?
0: ஒரு ஜி நாலு டி
1: சேர்ந்தா என்ன கிடைக்கும்? நம்மள ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது.
0: சரி, பரவாயில்ல பரவாயில்ல.
1: வாழ்த்துக்கள், இணைப்புக்கு வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகாரம்.

கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:35 ஆயிடுச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு 5 ஒண்ணுதான் விளையாடிட்டு இருக்கோம்.
1: ஆமா, 5 ஒண்ணுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நம்பருமே ஒருத்தங்க கேட்டாங்க. ஒரே ஒரு நம்பர் பாவம் அது அப்படியே இருக்கு.
0: ஆமா,
1: யாருமே அதை செலக்ட் பண்ணாம இருக்காங்க.
0: அது யார் செலக்ட் பண்ண வர்றாங்கன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் இனிய மாலை. வணக்கம் மேம், அனிஷா மேம்க்கும் கௌதமன் சாருக்கும் இனிய மாலை. வணக்கம். எஸ்னப்பட்டி ரமேஷ். வணக்கம்
1: ரவேஷ். சரி, பரவாயில்ல. நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில்களை கொஞ்சம் தவறாகவே சொல்கிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும்.
0: சரி பரவாயில்ல, அதனால என்ன விடுங்க. ஆனால் இத்தனை நாள் கேட்ட குரல் மாறி போச்சு அவங்களுக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் தோணுது. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் கேள்விக்கு சரியான பதில் சொன்னாலே போதும்.
2: சார், அந்த அந்த முதல் கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்களா? 1G 4T.
1: ஆ சொல்லுங்க.
2: ஒரிஜினல் டீ கிடைக்கும்.
0: என்ன கிடைக்கும்?
3: ஒரிஜினல் டீ கிடைக்கும்னு சொல்றாங்க.
0: ஒரிஜினல் டீயா இல்ல ஒரிஜினாலிட்டியா?
1: ஒரிஜினாலிட்டி கிடைக்கும்.
2: ஒரிஜினாலிட்டியும் எடுத்துக்கலாம். நான் அந்த பதில நினைச்சேன். பட் டீ கடைசில 4 மட்டும் சொல்லவும்
1: கரெக்ட். இப்ப நாங்க சாதாரணமா அந்த கேள்வி பதில் சொல்லுங்கன்னா, நீங்க ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன சொன்னீங்க,
0: ஒரிஜினாலிட்டின்னு
1: சொல்லலாம். ஃபன் தானே, அப்ப ஒரிஜினாலிட்டினே வச்சுக்கலாம். உங்களுக்கான ஒரு நம்பர் இருக்கு. எல்லா நம்பர்லயும் வந்து பதில் சொல்லிட்டாங்க. 1, 2, 5, 3 எல்லாமே வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன நம்பர் உங்களால சொல்ல முடியுமா? சரி, 4 கேட்டுருவோமா?
3: 4 கேக்குறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். ஐயா, 4 திசைகள் இருக்கு தெரியுமா?
2: ஓகே மேம்.
3: என்னென்ன திசைகள் இருக்குங்கய்யா?
2: நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்.
3: ஆனா அது கேள்வி கிடையாது. 4 திசைகள்ல இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு ஒரு பேர் இருக்கு.
0: சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஒத்துப்போம். ஒத்துக்க முடியாது.
2: தென்மேற்கு பருவக்காற்று.
3: திருப்பி சொல்லுங்கய்யா.
0: தென்மேற்கு பருவக்காற்று.
1: ஆமா, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு.
0: அப்படிதானே சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு.
3: சரி, இந்த 4 திசைகள்ல இருந்து வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பெயர்? ஒவ்வொரு திசையில இருந்து வீசக்கூடிய காற்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. என்னென்ன பேரு அப்படின்னு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம்.
2: ஒவ்வொரு திசைங்க எனக்கு தெரிஞ்சு வடகிழக்கு பருவ காற்று, தென்கிழக்கு பருவ காற்று தான் கேள்விப்பட்டேன்.
0: ஒரே வார்த்தையில ஒரு பதில் இருக்கு.
3: ஆமா,
0: இப்ப கிழக்குல இருந்து வீசுனா அதுக்கு வந்து ஒரு பேரு, மேற்குல இருந்து வீசுனா அதுக்கு ஒரு பேரு. ஒரே வார்த்தை தான்.
2: கிராமத்துல கீழே காத்துன்னு சொல்லுவாங்க, மேல காத்து சொல்லுவாங்க, தென்கு வடக்கிட்டு காத்துமாங்க, தெற்குத்து காத்துன்னு.
1: அதே அதுலயே அதையே வந்து அர்த்தம் பேர்
3: சரியா.
0: நமக்கு எல்லாம் ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல.
1: தெற்குல இருந்து வேசுனா என்ன சொல்லுவாங்க?
2: தெற்குத்தி காத்துன்னு சொல்லுவாங்க.
3: இல்ல, ரொம்ப இதமான காத்தெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதே மாதிரி அந்த மீதி இருக்கக்கூடிய 3 திசைகளுக்கும் வீசக்கூடிய காற்றுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு.
2: சென்ட்ரல் காற்று. எனக்கு சைக்காவல சார். அடுத்த
0: வாழ்த்துக்கள். அடுத்து வரக்கூடிய நேயர் பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து 4 நம்பருக்கான அந்த விடையை சொல்றதுக்கு யார் வரப்போறாங்கன்னு ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ணக்கோலங்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் அஞ்சுக்குள்ள ஒண்ணு விளையாடிட்டு இருக்காங்க. 4:45 ஆயிடுச்சு. இப்ப யார் வரப்போறா தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: நீங்க மாலை வணக்கம்.
2: பழனியில
1: இருந்து கனகராஜ்.
3: பழனி கனகராஜ், சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்?
1: இல்ல, இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க 4 நம்பர் இருக்கு.
3: சொல்லுங்க,
0: அதுக்கே பதில் சொல்லிடுறீங்களா?
1: சொல்லிடுறேன்,
3: சொல்லுங்க.
1: தெற்கு வந்து தென்றல் காற்று,
3: சரி.
2: அருமை.
1: வடக்கு வந்து வாடை காற்று,
2: அருமை.
1: கிழக்கு வந்து கொண்டல் காற்று,
2: சரி.
1: மேற்கு வந்து கோடை காற்று, வெப்பமான காற்று.
2: அருமை, அருமை, சரியா சொல்லிட்டீங்கய்யா, மிகச்சரி.

0: சரி பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்
1: லேட்டஸ்ட்டாக
0: பேசுகிறீங்க.
1: வந்திருக்காங்க இவங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வராங்க.
0: ஆமாம்,
1: அவங்க கொஞ்சம் தாமதப்படுத்தினால உடனே கொஞ்சம் நம்ம கேள்வியெல்லாம் முன்கூட்டியே கேட்டதுனால வந்து சிறப்பாக
0: சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அதை தேடியாவது கொண்டு வந்திருக்காரு, பரவாயில்ல. இந்த காத்தடி காலத்தில் இப்படி ஒரு அழகான பதிலை வந்து சொல்லியிருக்காரு அருமையா.
1: காற்றை பற்றி தெரிஞ்சுக்காம எப்படி இருக்க முடியும்? அடுத்து வரக்கூடிய நேயருக்கு ஒரு கேள்வி கேட்டலாமா?
0: கேட்டுடா.
1: வருக, வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம், நான் சோழமதையிலேருந்து டொமினிக் சேவியர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: டொமினிக் சேவியர், ரெண்டு பேர் இருக்கு உங்களுக்கு.
2: ஆமா சார்.
0: சரிங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க?
2: என் பேர் டொமினிக்னு. நான் ஃபேக்டரி எம்ப்ளாயி சார், ஒய்ஃப் எம்ப்ளாயி.
0: சரி சரி.
2: இங்க வந்து டொமினிக்னு கூப்பிடுவாங்க, வீடு ஊர்ல வந்து சேவியர்னு கூப்பிடுவாங்க.
0: சரி சரி, சரிங்க, பரவாயில்லையே. கரெக்டா நீங்க புரிஞ்சுக்குவீங்க, ரெண்டு பேர் கூப்பிட்டாலுமே கரெக்டா நம்மளதான் கூப்பிடுறாங்க.
2: ஆமா சார், சின்ன பிள்ளைல இருந்து யாராவது என்னென்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியும் சார்.
0: சரிங்க சரிங்க சரிங்க டொமினிக், நாங்க எப்படியே கூப்பிடுறோம், இதான் சௌகரியமா இருக்கு. இது உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்?
2: இந்த நாலு சொன்னீங்களா சார், நாலு
0: நாலு.
2: ஆமா சார, காற்று
1: சொல்லிட்டாங்களே.
2: குளிர் காலங்கள்ல பேசுற வீசுற காற்று வந்து குளிர் காற்று, பனி சீசன்ல குளிர் காற்று. நாலு காற்றுகள்.
1: ஆனா இது நம்மளா சொல்லிக்கலாம், இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது முந்தின நேரே
0: சொல்லிட்டாங்க,
1: அதை இவங்களுக்கும் ஒரு தடவை சொல்லிடலாம். கிழக்கு பக்கத்துல இருந்து வந்துச்சுன்னா அது கொண்டல், மேற்கு பக்கத்துல இருந்து வந்ததுன்னா அது கோடை, வடக்குல இருந்து வந்தா அது வாடை, தெற்குல இருந்து வந்தா தென்றல். இப்படிதான் நம்ம வந்து காற்றை வகைப்படுத்திட்டு இருக்கோம். அருமை வாழ்த்துக்கள் முயற்சிக்கு. ரொம்ப அழகா நம்ம நேயர் பகிர்ந்துகிட்டாங்க, நல்ல ஒரு முயற்சி. இணைந்திருங்கள் நேயர்களே வண்ண கோலங்களில்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு
5: அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர்.

0: இணைந்திருக்கின்றோம். ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சுக்குள்ள ஒண்ணு வந்து நல்லா களைக்கட்டிட்டு இருக்கு. நேயர்கள் வந்து ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
1: நிறைவு நேரத்துல வரக்கூடிய நேயர் யாருன்னு பாக்கலாம். என்ன ஆச்சு, வேக வேகமா வந்துட்டே இருக்காங்க.
0: ஆட்டோல வராங்க போல.
1: சரி, நம்ம கேள்வியை சொல்லிடலாமா? அடுத்து அஞ்சுக்குள்ள ஒண்ணுல என்னெல்லாம் கேட்கலாம்?
0: ஒண்ணு இருக்கு, ஒரு கடைசியா நமக்குள்ள பேசுவோமா? ஃபன் ஒண்ணு இருக்கு, சொல்ல முடியுமா உங்களால? ஒரு பையன்

0: வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப அப்படியே ஆடிக்கிட்டே எழுதுனானா?
1: ஆடிக்கிட்டே
2: ஆடிக்கிட்டே
1: எழுதினாரா
2: எழுதுனாங்களா?
1: மேக்ஸ் எக்ஸாம்ல
0: ஆமா.
1: இல்ல என்ன கேள்வி?
2: அதான்
0: இல்லை இல்லை, அதுதான்
2: கேள்வியே.
0: கேள்வியே.
1: கேள்வியா தானா?
0: இப்போ தமிழ் எக்ஸாம் எழுதுகிறப்ப அமைதியாக உட்காந்து எழுதுவான், இங்கிலீஷ் எக்ஸாமும் உட்காந்து எழுதுவான். ஆனால் மேக்ஸ் எக்ஸாமில் தான் உட்காந்துக்கிட்டு கூட அப்படியே லைட்டாக ஆடுவான், இல்லாட்டா பெரும்பாலும் நின்றுக்கிட்டே ஆடிக்கிட்டே எழுதி.
2: ஏன்னா அவர் ஒர்க் அவுட் பண்ணுறாரா?
0: அப்படி கிடையாது.
2: அப்படியா?

0: அப்படி கிடையாது.
1: அப்படியா? இல்ல கணக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே
0: பிசிக்ஸ்ல
1: இருக்கனால.
0: ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல.
2: ஒரு நேயர் ஒருத்தர் வராரு, கேட்டுருவோமா?
0: கேட்போம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வாங்க, பேர் சொல்லுங்க.
0: பரவாயில்ல, கவுண்ட் ஆன் ஆயிட்டே இருக்கு. சரி, உங்க ரெண்டு பேருக்கு யாராவது பதில் தெரியுங்களா?
1: நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஸ்டெப் போடுறாரா.
0: மார்க் உண்டு சொல்லிருப்பாங்க. அருமை அருமை.
2: இணைப்பில் வரும் நேயர். ஆஹா, ஓகே. அப்ப நம்மளே சொல்லியாச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டாங்களா?
0: ஒரு ஸ்டெப்ஸ்க்கும் மார்க்ங்கறதனால அவ வந்து அந்த ஒரு ஸ்டெப்பா போட்டு மார்க் வாங்கலாம்னு பாக்குறான். புத்திசாலி பையன்,
2: புத்திசாலி. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்ன எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நம்மளும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது எல் கௌதமன்,
2: கலையரசி,
1: நித்யா.
2: வாழ்த்துக்கள் நேயர்களே, நன்றி.

0: நேர்களே, அடுத்ததா நீங்க கேட்க காத்துட்ருக்கு இடைக்கால ராகங்களின் இனிய உலா பொன் மாலை. நேரம் மாலை 5 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தரை வழியாகவும் வான் வழியாகவும் விரிவாக ஆய்வு செய்யும் அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இதர குடும்பத்தினரின் சூழல் குறித்து மதிப்பீடு செய்து தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவுள்ளார். சென்னை அண்ணாநகர் தொழிலாளர் ஆணையரக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை அலுவலர்களுக்கான பணித்திறனாய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. தொழிலாளர் துறை அலுவலகங்கள் மற்றும் 20 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பெறப்படும் அனைத்து மனுக்களின் மீது உடனுக்குடன் தீர்வு காணுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் திரு சரத்குமார், அருணாச்சல பிரதேச மாநில எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு கார்கில் நிவாரண நிதியிலிருந்து கருணைத் தொகையாக 40 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி மருத்துவ முகாமை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கால்நடைகளை காயப்படுத்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு பள்ளிக்கு கழிவறை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே 28 கால்நடைகளை வெறிநாய் கடித்ததில் 18 மாடுகள், கன்றுக்குட்டி ஆடுகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறந்துள்ளன.

சேலம் சரக்கு சேவை வரி ஆணையரகத்தில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை கடந்த ஜூலை 2017 36,000 இருந்த நிலையில் தற்போது 78,000 உயர்ந்துள்ளது. இது 117% வளர்ச்சி கண்டுள்ளதாக சேலம் மண்டல சரக்கு சேவை வரி ஆணையர் திரு ரோஹித் திவிவேதி தெரிவித்துள்ளார். காவல்துறையின் விழுப்புரம் சரகத்துக்குட்பட்ட 3 மாவட்டங்களில் 213 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 214 கிலோ கஞ்சா தீ வைத்து அழிக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், பெரம்பலூர், மதுரை, தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் செஸ்டர்லே ஸ்டேட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டிச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இது பொன்மாலை இடைக்கால பாடல்களின் இன்னிசை பவனி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைந்திருக்கின்றோம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலை. மன்மதனின் மலர்கனைகள் தாங்க தோள்கள் இயங்கும், கங்கையும் காவிரியும் ஒன்று சேர்ந்தால் தேசத்திற்கு ஏது தண்ணீர் பஞ்சம். டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில் இதோ அடுத்த பாடல் வருகிறது.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். ஜரிகை வேட்டி சந்தனம் மணமணக்கும் ஜவ்வாது பாக்கு வித்திலை படத்தட்டுகள் எல்லாம் பார்க்க பார்க்க செவிகளில் கேட்கும் மாலை நேர கல்யாண நாயன சத்தம்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். இயற்கையோடு இயைந்தது மனது, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாவற்றின் தன்மையும் இயல்பான மனத்துக்கும் எல்லோருடைய குணத்துக்கும் என்றென்றும் உண்டு.

நாம் இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். பொய்களில் கவிதைகள் அதிகம், காதல் கவிதைகளில் அது மிக அதிகம்.

நேர்களை இன்று மாலை 6:15 உணவு மருந்து வழங்குகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் கே சி தீபதர்ஷினி அவர்கள். 7:00 உற்சாகம் உச்சம் தமிழ் பழகு தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், இதில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

இடைக்கால பாடல்களின் அரங்கமாய் இனிசை கானங்களின் சுரங்கமாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. காஷ்மீரில் கல்யாணம், செவ்வாய் கிரகத்தில் வரவேற்பு, வெள்ளி கிரகத்தில் வைப்போம் விருந்து. கதைக்கு முடிவு உண்டு, ஆனால் கற்பனைக்கு எல்லை என்பதே எப்போதும் இல்லை.

இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில். இது இடைக்கால பாடல்களின் இன்னிசை பவனி. ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் ஒன்று கலந்த நெஞ்சங்களின் அன்பும் மாறாது, கால காலங்கள் தோறும் மனதில் பொங்கும் கவிதைகளும் ஓயாது.

காற்றலைகளில் மல்லிகையின் மனமாக ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. தென்றல் தேரில் தேவதைகள் போகும் நேரம் பார்த்து பூக்கள் யாவும் மாநாடு போடும் பூங்காவில் சேர்ந்து நிலா வானில் வரும் முன் உலா வருகிறது பண்பலையில் இந்த இனிமையான பாடல் லதா மங்கேஷ்கர் குரலில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். பூவோடு வண்டு புதுமோகம் கொண்டு சொல்லும் கதைகள் எல்லாம் கவிதைகள் தான். காதல் தேசங்கள் தாண்டியது, காதல் காற்றை போல் எல்லோருக்கும் பொதுவானது.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் இப்போது 6 மணி. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் சரக்கு சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 194,812 கோடியாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 171,105 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 13.9% வளர்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தோழமை கட்சி கூட்டம் நிறைவு பெற்றது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தாவேக கூட்டணிக்கான பெயரை தோழமை கட்சிகளுடன் கலந்தாலோசித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள், கூட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள், வணிக வள கட்டுமானப் பணிகள் ஆகியவற்றை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் கால்நடை பராமரிப்புத் துறையின் சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 45 நாட்களுக்கு தடுப்பூசி பணி நடைபெறவுள்ளதால் கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயூர் வனப்பகுதிக்குட்பட்ட மேலூர் கிராமப்பகுதியிலிருந்து குள்ளட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் கரடி ஒன்று உலாவதால் கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் பொது தரைமட்ட கிணறு நீருந்து நிலையத்தின் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அதனை சீரமைக்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. இதனால் கல்லுக்குழி புதிய மற்றும் பழைய பகுதிகள் ஜெகநாதபுரம், அரியமங்கலம், உக்கடை தெற்கு, சங்கிலியாண்டபுரம், மகாலட்சுமி நகர் ஆகிய 9 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் வழங்கப்படும் பகுதிகளுக்கு நாளை மறுநாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியா

லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதனால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், சாந்தநாதபுரம், திருவள்ளூர் நகர், சுப்பிரமணியபுரம், டைமண்ட் நகர், கோல்டன் நகர், கோல்டன் நகர் விரிவாக்கம், சார்லஸ் நகர், மறுப்பினி சாலை, கலீப் நகர், ரயில் நிலைய சாலை, டிவிஎஸ் இந்த பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு புதுக்கோட்டை நகரிய உதவி மின் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது 6வது வாரம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு உங்களுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வியாழக்கிழமை காலை மணி 10:30 திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற இருக்குதுங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களோட கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் இந்த தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே. தினேஷ் அவர்கள் பங்கேற்கும்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில் இப்போது
1: நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
2: ஒரு உணவு நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்க, ஒரு உணவோட தரம், சுவை, நிறம், அதோட பாதுகாப்பு காலத்தை அதிகரிக்க தான் நம்ம உணவுல சேர்க்கப்படும் ரசாயனங்களை தான் உணவு சேர்க்கைகள்னு சொல்றோம். இவை வந்து ரெண்டு வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து இயற்கை, இன்னொன்னு வந்து செயற்கை. இப்போ உணவு செயற்கைகளின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்வதை தடுக்க தற்காலிகமாக பயன்படுத்தும். இவை சோடியம் பென்சோயேட், பொட்டாசியம் சார்பேட் இவற்றை வச்சு பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஜாம், ஊறுகா, சாஸ், குளிர்பானங்கள் இவற்றில் பயன்படுத்துகிறோம். மோனோசோடியம் குளுட்டமேட் உணவின் சுவையை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் ஆகும். உணவின் நிறத்தை அழகாக காட்ட டாட்டார்சைன், கார்மோசின் என்னும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை குழந்தைகளை ஈர்ப்பதற்காக மிட்டாய், கேக், ஐஸ்கிரீம் இவற்றில் பயன்படுத்துகிறார்கள். உணவின் மணத்தை அதிகரிக்க வெண்ணிலா திரவியம் போன்றவை ஐஸ்கிரீம்களில் பயன்படுத்துகிறார்கள். உணவு சேர்க்கைகளின் வகைகள் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். பாதுகாப்பு பொருட்கள், செயற்கை நிறங்கள், இனிப்பூட்டிகள், சுவையூட்டிகள் இவை உணவின் தன்மையை நிலையாக வைக்க உதவுகிறது. உணவு சேர்க்கைகளின் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு உணவு வீணாகாமல் பாதுகாக்க உதவுகிறது. உணவின் சுவை, மனம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்த உதவுது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பயண காலங்கள்ல நமக்கு வந்து மிகவும் உதவியாக உள்ளன. உணவு சேர்க்கைகளின் தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா தலைவலி, அலர்ஜி, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, தோல் அரிப்பு. செயற்கை நிறங்கள் குழந்தைகளில் அதிக சுறுசுறுப்பு, கவனக்குறைவு இது ஏற்படுத்த அபாயம் உள்ளன. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம் உட்கொள்வதால் உடல் பருமன், நீர் இழிவு நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சில ரசாயன சேர்க்கைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் போது கேன்சர் அபாயம் அதிகரிக்கும். உணவு சேர்க்கைகளை தவிர்க்கும் வழிகள் பற்றி பார்க்கலாம். இயற்கை உணவுகள் அதிகம் பயன்படுத்தப்படவும். காய்கறிகள், பழங்கள், வீட்டில் சமைத்த உணவுகள் உடலுக்கு நல்லது. உணவுப் பொருட்களின் பட்டியலை கவனமாக பார்க்க வேண்டும். அதிக நிறமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். இயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்தலாம், அதாவது பீட்ரூட், மஞ்சள் இவற்றை பயன்படுத்தலாம். உணவின் பாதுகாப்புக்காக உப்பு, எலுமிச்சை, வினிகர், தேன். சுவைக்காக இஞ்சி, பூண்டு, மிளகு, கறிவேப்பிலை, ஏலக்காய், லவங்கம் பயன்படுத்தலாம். இனிப்பிற்காக பார்த்தோம்னா தேன், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பளம், வெல்லம் பயன்படுத்தலாம். அரசு மற்றும் உணவு பாதுகாப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்தியால ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி உணவு சேர்க்கைகளை வந்து கட்டுப்படுத்துகிறது. இவை உணவின் தரத்தை பரிசோதனை செய்கிறது, பாதுகாப்பு விதிகளை அமைக்கிறது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது.
3: உணவு நீண்ட நாட்கள் கெடாம இருக்க செயற்கையான ரசாயனங்களை சேர்க்காம இயற்கையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கலாம்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.

இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆறு வாரத்தில். ரயிலில் அடிபட்டு இறந்தவரின் அடையாளத்தை தெரிவிக்க வேண்டி செய்தி வந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 29 மணப்பாறை சமுத்திரம் ரயில் நிலையத்திற்கு இடையே சுமார் 50 மதிக்கத்தக்க பெயர் விலாசம் தெரியாத ஆ நபர் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக தகவல் வந்து வழக்கும் பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. பிரேதமானவரின் அடையாளங்கள் இறந்தவருக்கு 50 உயரம் 160 சென்டிமீட்டர், நீள்வட்ட முகம் கொண்டவராக உள்ளார். மாநிறம் முடியின் நிறம் 10 சென்டிமீட்டர், தலைமுடி கருப்பாக உள்ளது. கருப்பு நிறத்தில் தாடியும் இவருக்கு இருக்கிறது. கருப்பு வெள்ளை கட்டம் போட்ட முழுக்கை சட்டை அணிந்திருந்தார். இறந்தபோது காவி நிற வேஷ்டியும் அணிந்திருந்தார். அங்கமச்ச அடையாளங்கள் வலது பக்க முதுகில் இடுப்பின் கீழ் கருப்பு புள்ளி மச்சம் உள்ளது. பிரேதமாக கிடந்த இவரை பற்றிய விவரம் அறிந்தால் திருச்சி ரயில்வே காவல் நிலைய அலைபேசி எண் 9498101978. அலைபேசி எண் மீண்டும் 9498101978. ரயில் பாதை நிலைய காவல் ஆய்வாளர் தொலைபேசி எண்ணும் இருக்கின்றது. 6379242130. ஆய்வாளரின் அலைபேசி எண் மீண்டும் 6379242120. இந்த தொலைபேசி எண்ணுக்கு இந்த நபரை பற்றிய தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆறு வாரத்தில்.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமான தாட்கோ இதன் மூலமாக ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இதையெல்லாம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம் ஓவியம் மற்றும் அச்சிடுதல் இந்த பயிற்சிகளால் தர இருக்காங்க. இந்த பயிற்சியினை பெற விரும்புவோர் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 35 வயதுக்குள்ளும் இருக்கணுமா, குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கான கால உள்ளளவு 4 மாதங்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருக்கிறதுனால தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி பிடிப்பதற்கான செலவின தொகையும் தாட்கோவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ இணையதள முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 3வது தளத்தில் இருக்கிற தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை அணுகியும் அவங்க அலுவலக தொலைபேசி எண்ணான 0436525305 தொலைபேசி எண் மீண்டும் 0436525305 இதில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

0: 6:30 மாநில செய்திகளுக்கு பிறகு ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர்

0: முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர்

0: பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9 11-6 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் இரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ தியான் சந்தோஷ் தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

டிச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். பொறியியல் பணிகளால் திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் சில ரயில்களின் வழித்தடத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயிலானது இம்மாதம் 3ஆம் தேதி, அதாவது நாளை, அதாவது நாளை மறுநாள் 4, 5, 6, 7 இந்த தேதிகளில் கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல், வடமதுரை, வையம்பட்டி, மணப்பாறை ரயில் நிலையங்களை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குருவாயூர் சென்னை எழும்பூர் விரைவு ரயிலானது நாளை மறுநாள் 4, 5, 6 இந்த தேதிகளில் மதுரை சோழவந்தான்

கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல், மணப்பாறை ரயில் நிலையங்களை தவிர்த்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது.

இணைந்துகின்றோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் திருச்சி கோட்டை ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு, திருச்சி MSBD பெங்களூர் சிறப்பு அதிவிரைவு ரயிலானது வரும் 14, 21, 28 இந்த தேதி வரையிலும், மறுமார்க்கமாக MSBD பெங்களூர் சிறப்பு திருச்சி ரயில் வரும் 14, 21, 28 தேதிக்குள் அடுத்த மறுமார்க்கமாக பெங்களூரிலிருந்து திருச்சி வருவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தாம்பரம் போடி நாயக்குனர் சிறப்பு விரைவு ரயிலானது இம்மாதம் 4, 11, 18, 25 இந்த தேதிகள் வரையிலும், மறுமார்க்கமாக போடி நாயக்குனர் தாம்பரம் சிறப்பு ரயில் வண்டியாக வரும் 5, 12, 19, 26 தேதிகளில் திருச்சி வரை வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதே மாதிரி அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல், அந்த பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேட்டது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். இப்போது ஆரவாரத்தில் இன்றிரவு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோரப் பகுதிகளான தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும்

0: இணைந்து இருந்தோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில். இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு ஓய்வூதியத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கற்பித்தல் பாடத்திட்டத்தை ஆசிரியர்களின் பன்முகத்தன்மை, நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பு, ஊடாடும் கற்றல் மற்றும் உள்ளடக்கத்தை புதுப்பித்தல் ஆகியவற்றின் மூலம் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். புதுதில்லியில் இந்திய பொது நிர்வாகத்தில் 52வது மேம்பட்ட தொழில்முறை பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை நோக்கி கொள்கை வடிவமைப்பாளர்களை தயார்படுத்துவதில் இப்பயிற்சி திட்டம் ஒரு முக்கிய மைல்கல் என்றார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என தெரிவித்தார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத் தரப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை திருவான்மையூரிலிருந்து கிளாம்பாக்கம் செல்லும் பேருந்தில் பயணித்த பெண் பயணி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவரை தாம்பரம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இச்செயலை பாராட்டி அவ்விருவருக்கும் தமது சொந்த நிதியிலிருந்து 5,000 ரூபாய் பரிசாக வழங்கினார். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை காலை ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண் இடுபொருட்கள், கடனுதவி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் என ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அரி அண்ணாமலை கிராமத்தில் உள்ள கூட்டுறவு நியாயவிலைக் கடையில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் இருப்பு மற்றும் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்த அவர், குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மற்றும் பதிவேடுகளின் பராமரிப்புகளை பார்வையிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி குப்பைக் கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பிரான்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. நியூயார்க்கில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்வீடனை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும், வயது எண்தான் என

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம். இன்று தமிழ் பழகு, தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பு. மொழி அப்படின்னாலே பல உணர்வுகளை கடத்தும். ஆமாங்க, அதுலயும் தாய்மொழின்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், நமக்கு தாய்மொழி மேல அவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மொழிகள் பரிணாமம் அடைஞ்சிருச்சு. அப்படி பரிணாமம் அடைஞ்சாலும் நம்மளுடைய தாய்மொழிய நம்ம பேசிட்டு இருந்தாலும் சில சமயத்துல அதை பயன்படுத்த தயங்குறோம், மறந்துடுறோம். இல்ல அப்படின்னா அதை பயன்படுத்தினா நம்மளை யாராவது ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நாமளும் நினைச்சுக்கிறோம். அப்படி நம்ம தமிழர்கள் இன்னைக்கு பலவிதமான துறைகள்ல சாதிச்சுட்டு இருந்தாலும் மறந்து போன தமிழ் சொற்களை பத்தி நாம நினைவு கூற மறந்துறோம். ஆமாங்க, அதே நான் மறந்து போன தமிழ் சொற்கள் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, மறந்து போன தமிழ் சொற்கள் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலா வேறு வார்த்தைகள், அதாவது வடமொழி வார்த்தைகளா இருக்கட்டும் இல்ல ஆங்கில வார்த்தைகளா இருக்கட்டும், இப்படி பல விதமான வார்த்தைகளை நாம வந்து சேர்த்துறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து பேசுற நாம தங்கிலீஷ் அப்படின்னு இளைஞர்கள் வட்டாரத்துல ஒரு புது மொழியவே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு சோசியல் பகிர்ந்துக்க வராங்க தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு வந்துடலாமா?
1: வணக்கம். அய்யலூர் ஆர் தங்கராஜ் அவர்கள் பேசுகிறேன். தமிழ் சொல் என்றால் உலகிற்கே நம் தமிழ்நாட்டை அடித்துக் கொள்ள எவராலும் முடியாது. அந்த அளவுக்கு தமிழ் சொற்கள் உள்ளன. பேச்சுக்கலை, எழுத்துக்கலை, இலக்கியக்கலை என்று அதனை அந்த கலைகளின் ஒப்பற்ற உயர்வை எடுத்து சொல்லும் மலர்விற்கு இந்த கட்டுரை அமைகிறது. அதிலும் குறிப்பாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தமிழ் சொற்கள் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன. அந்த தமிழ் சொல்லை வெளிக்கொணர்வதற்கு இந்த கட்டுரை மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என நம்புகிறேன். முதலில் தோப்பறை. இந்த தமிழ் வார்த்தை அன்றைய காலத்தில் கிணற்று நீரை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கிணற்றுக்கு மின் மோட்டார் பயன்படுத்துவதுண்டு. ஆனால் சுமார் 400 வருடத்திற்கு முன்னாடி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய குடவரை போன்று வடிவமைத்து பயன்படுத்தி உள்ளனர் நம் தமிழர்கள். இந்த தோப்பறையை கிணற்றுக்குள் மூழ்க விட்டு இரு மாடுகளை கற்றி கயிற்றின் மூலமாக உருளையில் சுழல வைத்து நீரைத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி உள்ளனர் நம் முன்னோர்கள். பிசகு. இந்த வார்த்தை மனிதனின் நேர்மையை பரிசோதித்து பார்க்கும் தமிழ் வார்த்தையாகும். என்னோட மனசுல எந்தவித குற்றமும் இல்லை, எந்தவித பொய்யும் புரட்டும் இல்லை என்பதற்கு நிரூபணம் காட்டும் தமிழ் சொல்லாகும். தம்பரஞ்செயல். இந்த வார்த்தை முடியாது என்ற அர்த்தத்தை குறிக்கும். இது காலங்காலமாக தமிழ் அகராதியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொல்லாகும். இதனால் என்னால் முடியாதுப்பா என்று சொல்வோம் அல்லவா? அந்த வார்த்தையை தான் பிற்காலத்தில் அடிக்கடி நாம் பேசும்போது கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய இந்த சொல்லாகும். சிலுவாடு. இந்த வார்த்தை அன்றைய பெண்களின் அஞ்சரைப்பட்டியில் உதித்த வார்த்தையாகும். தன் கணவருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கும் தெரியாமல் சேமித்து வைக்கும் பயன்படுத்தும் ஒரு தமிழ் சொல்லாகும். பொதுவாக இந்த வார்த்தை திருடு என்று சொல்லுவதுண்டு. ஆனால் அந்த சொல் பிற்காலத்தில் அது ஒரு சேமிப்பு என்ற வார்த்தையை தான் குறிக்கும். சும்மாடு. இந்த வார்த்தை என்பது அன்றைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தலையில் கட்ட வேண்டிய துணியாகும். தலையில் சுமை தூக்கும் போது இந்த சும்மாடு என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். ஓசாரம். தமிழில் இப்படிப்பட்ட வார்த்தை என்பது கண்டுபிடிக்காத சொல்லாகும். நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா இல்லை சப்போர்ட்டா என்று சொல்லும் அளவிற்கு பேச்சுவார்த்தையில் வரும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பஞ்சந்தாங்கி. இந்த சொல் ஒரு ஊரின் பெயராகும். அந்த ஊரில் ஒரு தடவை பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது அந்த ஊரில் உள்ள மலைகள் காடுகள் செழிப்பாக இருந்தது. அந்த மக்களை காப்பாற்றியதும் இந்த பெயர்தான். அதற்குத்தான் அந்த ஊரின் பெயர் பஞ்சந்தாங்கி என்று வந்தது. பக்கா. நெல்மணிகளை அளப்பதற்கு விவசாய நிலத்தில் அடித்த நெல்லை சாக்கு மூட்டையில் போடுவதற்கு தகடுகளால் ஆன இந்த பக்காவை பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். கூட்டு. அன்றைய காலகட்டத்தில் விசேஷம் நடக்கும் வீடுகளில் சமையல் சாப்பாடு பரிமாறும் போது கூட்டு வையுங்கள் என்று சொல்வார்கள். அதுவே பிற்காலத்தில் பொரியல் அவியல் என்று பெயரானது.

8. இந்த வார்த்தை யாரும் இறந்து போனால் 8ஆம் நாள் 9ஆம் நாள் கர்மாதி என்ற முறையில் நடத்துவார்கள். ஆனால் நம் பாட்டன் பாட்டி காலத்தில் இந்த முறையை 8 என்றுதான் அழைப்பதுண்டு. சிறகு. தோட்டங்களில் தண்ணீர் பாயும் போது பாத்திகள் வரப்புகள் கட்டித்தான் விவசாயம் பார்ப்பதுண்டு. அப்படி தண்ணீர் பாயும் பொழுது ஒரு சிறகு, இரண்டு சிறகு, மூன்று சிறகு என்று அழைப்பார்கள் நம் முன்னோர்கள். வெட்டியான். மனிதன் இறந்து போனால் நம் உடம்பை சுடுகாட்டிற்கு கொண்டு போய் புதைப்பது, எரிப்பது, இதை செய்வதற்கு அன்றைய காலத்தில் வெட்டியான் என்ற ஆள் மூலம்தான் நம் உடம்பை எரித்தார்கள். முனிசிப் தண்டல். நிலங்களை அளப்பதற்கும் கிராம நிர்வாக அலுவலர் நாம் இப்பொழுது பயன்படுத்துவதுண்டு. ஆனால் அந்த காலத்தில் நில அளவை செய்யும் அதிகாரத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? அவரைத்தான் முனிசிப் என்றுதான் அழைப்பார்கள். அவருக்கு உதவியாளர் இருப்பவரை தண்டல் என்று சொல்வதுண்டு. கார வீடு. இப்பொழுது செங்கல் சிமெண்ட் என்று இரண்டும் கலந்து கட்டுவார்கள். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் செங்கலோடு காரை என்ற சுண்ணாம்பு சேர்த்து வீடு கட்டுவார்கள். இன்றும் நம் பல கிராமங்களில் கார வீடு பழமை வாய்ந்தது என்று குறிப்பிடத்தக்கது. முற்றம். இதுவும் வீடு சம்பந்தமான சொல்லாகும். நான்கு புறமும் ஓட்டு வீடுகள் கட்டி நடுவில் வெளிச்சம் தரும் வகையில் சூரிய ஒளி படும் அளவில் மழை வந்தால் நான்கு வீட்டின் ஓட்டின் மீது விழும் மழை நீர் அழகாக அந்த வீட்டின் நடுவே பயன்பாடு இருக்கும். அதற்குத்தான் முற்றம் என்று சொல்வார்கள். கொட்டுலான். இது புளிய மரத்தின் பழத்தின் கொட்டையை வெளியே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தும் ஒரு இரும்பு ஆயுதமாகும். இதை இப்பொழுதும் சுத்தியல் என்று நாம் அழைக்கலாம். உரி. இந்த வார்த்தை அன்றைய காலத்தில் தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை வீட்டின் ஒரு மூலையில் அந்த உரியில் உயரமாக ஒரே பாத்திரத்தில் கட்டி கொள்வார்கள் நம் முன்னோர்கள். அதற்கு பெயர்தான் உரி என்று சொல்வார்கள். நாசுக்கா. நம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இனிக்க இனிக்க பேசிக் கொள்வது, வாய்தாளம் பண்ணுவது, இப்படி பேசிக் கொள்ளும் வார்த்தைகள் தான் இந்த காலத்தில் நாசுக்கா நல்லா பேசுறீங்களே என்று சொல்வதுண்டு அந்த காலத்தில் முன்னோர்கள். முதுமக்கள். சித்திரை மாச ஓவியங்களில் இந்த வாசகம் எழுதப்பட்டு உள்ளது. பழங்கால மக்களின் தாளிகளை வைத்து புதைத்த இடமாக விளங்குகிறது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லறைகள், முதுமக்கள் தாளிகள் இங்கிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கட்டக்காலு. கட்டக்காலு என்பது ஒரு விலங்கை குறிக்கும் சொல்லாகும். குறிப்பாக கிராமங்களில் அலையும் பன்றியைத்தான் இப்படி சொல்லுவார்கள். குருது. இந்த வார்த்தை என்பது அன்றைய காலத்தில் தானியங்களை சேமித்து வைத்தும் கிடங்காக பயன்படுத்தி உள்ளனர். செம்மண் கொண்டு வைக்கோல் கூளத்தை கொண்டு இரண்டையும் கலந்து ஒரு வட்ட வடிவமாக 7 அடி உயரமான குருதை உருவாக்கியுள்ளனர் நம் முன்னோர்கள். எதோச்சையா. இதன் பொருள் கண்டும் காணாமல் ஒரு சந்தேக பார்வை என்று பார்க்கும் போது மனிதர்களுக்கு அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வதுண்டு. நான் எதையோ பார்த்தேன் என்பதற்கு பல நான் எதோச்சையாக பார்த்தேன் உங்களை என்று சொல்வதற்குத்தான் எதோச்சையா என்ற வார்த்தை சொல்வதுண்டு. சொச்சம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மீதி என்று பொருள். ஒரு கடைக்காரகரிடம் ஜாமான் வாங்கி கொள்கிறோம். அந்த ஜாமானுக்கு பணம் கொடுத்து விட்டு மீதி எங்கே என்று கேட்கிறோம். அதைத்தான் அன்றைய மனிதர்கள் சொச்சம் என்று பயன்படுத்துவது உண்டு. ஓசியம். இந்த வார்த்தை ஒருவர் இறந்துவிட்டால் தப்படிக்கும் தொழிலாளர்கள் நடைமுறைப்படி ஆரம்பிக்கும் போது ஓசியம் என்று சொல்லிதான் ஆடுவதுண்டு பாடுவதுண்டு. ஆப்பை. இந்த கழிவு காலத்தில் எத்தனையோ விதமான சமைப்பதற்கு சில்வர் கரண்டி, ஈயக்கரண்டி பயன்படுத்தினோம். ஆனால் அன்றைய மனிதர்கள் கம்பங்கூழ், சோளக்கூழ், சகல விதமான சமையலுக்கு இந்த ஆப்பை தான் பயன்படுத்துவதுண்டு. கலப்பை. இதன் பொருள் நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்திய பொருளாகும். இப்பொழுது டிராக்டர் கொண்டு உழுகிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் இரு மாடுகளை ஒரு குச்சியால் கட்டி அதன் அடியில் இந்த கலப்பையை வைத்து நிலத்தை உழுவார்கள் நம் முன்னோர்கள். ஈறுகளி கட்டை. பெண்கள் தலையில் உள்ள முடியை சீவிக்கொள்வதற்கும் முடியில் உள்ள பேன்கள் மற்றும் பூச்சிகளை அகற்றுவதற்கும் இந்த பொருளை பயன்படுத்தி உள்ளனர். ஆனால் இப்பொழுது சீப்பு, பேன் சீப்பு போன்றவற்றை பயன்படுத்துவது போல் அன்றைய காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொல் ஈறுகளி கட்டை. மாட்டுச்சாவடி. அந்த காலத்தில் அடுத்தவர் வீட்டில், அடுத்தவர் வயலில் இன்னொரு மாடு மேய்ந்து விட்டால் அதை காட்டுக்குரியவர் மாட்டை ஓட்டி கொண்டு வந்து ஊருக்கு பொதுவாக இருக்கும் இந்த மாட்டுச்சாவடியில் தான் அடைத்து வைப்பார்கள். அதற்கு பெயர்தான் மாட்டுச்சாவடி என்று சொல்வதுண்டு. வட்டி. இந்த வார்த்தை நம் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவை நினைவுபடுத்தும் ஒரு செயலாகும். பொங்கல் கொண்டாடும் போது வட்டி பெருக பால்பானை பொங்க என்று சொல்லும் போது இந்த வட்டியை கொண்டுதான் குச்சியால் அடிப்பதுண்டு. தமுக்கு. இந்த வார்த்தை பழங்கால ஊர்களில் நிலவரி கட்டாமல் இருந்தாலும், தண்ணி வரி கட்டாமல் இருந்தாலும், வீட்டு வரி கட்டாமல் இருந்தாலும் சரி, ஒரு அறிவிப்புக்கு மனிதன் தோளில் இந்த தமுக்கை கட்டி கொண்டு குச்சியால் தட்டி கொண்டும் வீதி வீதியாக வருவதுண்டு. இதற்கு பெயர்தான் தமுக்கு என்று அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். சில்லாக்கு. இது

0: இன்றைய பெண்களின் விளையாட்டுகளில் ஒன்று. தரையில் கட்டம் போட்டு ஒரு சதுரமான கல்லை கால்களால் மெதுவாக தள்ளிவிட்டு விளையாடும் விளையாட்டு இது. மரமேறி, இதுவும் ஒரு தொழில் சார்ந்த வார்த்தைகளின் பரிமாறம். தென்னை மரம், பனை மரம் போன்றவற்றில் காய்களை பறிப்பதற்கு ஆட்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் மரமேறி என்று பெயர் சொல்வதுண்டு. ஊர் திருவிழா நடைபெறும். அதில் கழுக மரம் ஒன்றை காலங்காலமாக வளர்த்து வைத்திருப்பார்கள். அந்த மரத்தில் எண்ணெயை தடவி வைப்பார்கள். அந்த மரத்தில் ஏறி இறங்கி வந்தால் கட்டாம இருந்தாலும், தண்ணி வரி கட்டாமல் இருந்தாலும், வீட்டு வரி கட்டாம இருந்தாலும் சரி, ஒரு அறிவிப்புக்கு மனிதன் தோளில் இந்த தமுக்கை கட்டி கொண்டு குச்சியால் தட்டி கொண்டும் வீதி வீதியாக வருவதுண்டு. இதற்கு பெயர்தான் தமுக்கு என்று அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். சில்லாக்கு, இது அன்றைய பெண்களின் விளையாட்டுகளில் ஒன்று. தரையில் கட்டம் போட்டு ஒரு சதுரமான கல்லை கால்களால் மெதுவாக தள்ளிவிட்டு விளையாடும் விளையாட்டு இது. மரமேறி, இதுவும் ஒரு தொழில் சார்ந்த வார்த்தைகளின் பரிமாறம். தென்னை மரம், பனை மரம் போன்றவற்றில் காய்களை பறிப்பதற்கு ஆட்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் மரமேறி என்று பெயர் சொல்வதுண்டு. ஊர் திருவிழா நடைபெறும். அதில் கழுக மரம் ஒன்றை காலங்காலமாக வளர்த்து வைத்திருப்பார்கள். அந்த மரத்தில் எண்ணெயை தடவி வைப்பார்கள். அந்த மரத்தில் ஏறி இறங்கி வந்தால் வெற்றியடையும் மனிதருக்கு பரிசு கொடுப்பார்கள். இதுவும் நம் முன்னோர்களின் தமிழர் சார்ந்த ஒரு விளையாட்டு ஆகும். சுடுமண் சிற்பம். சுடுமண் சிற்பங்கள் நம் நாட்டில் தொன்று தொட்டு செயல்பட்டு வரும் ஒரு அற்புதமான சிற்பக்கலையாகும். கிராமங்களிலும் அந்த சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டுவதும் பண்டைய தமிழர்களின் மரபு ஆகும். அதற்கு பெயர்தான் சுடுமண் சிற்பம் என்று சொல்வார்கள்.
1: நாம அறியப்படாத பல தமிழ் சொற்களை நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்கள். இதுல நீங்க கேட்ட சில வார்த்தைகள்லாம் நாம பயன்படுத்த மறந்திருப்போம், இல்லனா ஆமால இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை இருந்திருக்கல அப்படின்னு நம்ம நினைவு கொண்டிருப்போம். அதனால இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுகிட்ட இந்த வார்த்தைகளை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி.
2: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும், 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசனை

0: குறித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர்

0: டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு நாமக்கல் வீசாணம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கட்

0: முதலில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: கொழுத்தவருக்கு கொள்ளு தலைப்ப கேட்டோடையுமே நமக்கெல்லாம் ஒரு புன்னகை தோன்றதில்ல. ஆமாங்க, கிராமங்கள்ல கொள்ள விதைச்சு விட்டு வந்தா அறுவடைக்கு காட்டுக்கு போனா போதும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னத காதல நாம எல்லாம் வாங்கி இருப்போம். ஏன்னா பராமரிப்பே தேவைப்படாத ஒரு பயிர் அப்படின்னா அது கொள்ளுதான். கொள்ளு செடியில அதிக பூச்சி தாக்குதலும் கிடையாது, நோய் தாக்குதலும் கிடையாது. ஆனா பாருங்க, நைட்ரஜன் சத்த கிரகிச்சு மண் வளத்தை மேம்படுத்துமா, நல்ல விளைச்சலையும் கொடுத்து மண் வளத்தையும் அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுல ரெட்டிப்பு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதினெட்டு வருஷமா கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே கிட்டத்தட்ட 12 வருட

0: வருஷங்களா இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, கடந்த 3-4 வருஷமா தான் முழு நேர இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய உழவரா மாறி இருக்கிறாங்க. கொள்ளு சாகுபடிய நம்மள பல பேரு கிட்டத்தட்ட மறந்து இருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பாருங்க, இவரு கொள்ளு சாகுபடியவே ஒரு பெரிய ஒரு தொழிலா கூட எடுத்துக்கிட்டு அதோட கூடவே ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற மாதிரி ஆடு மாடு கோழி வாத்து வளர்க்கறாரு. காய்கறி பயிர்கள் சாகுபடி, மானாவாரியில துவரை சாகுபடி, இப்படின்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பக்குவமா ஆராய்ச்சி பண்ணி அனுபவபூர்வமா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்கல்ல? ஆமாங்க, நாமக்கல் வீசானம் யாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க தான். இவங்கள சமீபத்துல அலைபேசியில அழைத்து பேசினாங்க நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா. இவங்க ரெண்டு பேரும் பேசின இந்த உரையாடல் எப்படி இருக்குதோ கேட்டு தெரிஞ்சுக்குவோங்களா?
1: வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம கே தினேஷ் அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம் தினேஷ்.
2: வணக்கம்.
1: இப்ப உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்களேன்.
2: என்னோட பேர் தினேஷ். நாமக்கல் மாவட்டம் வீசானம் கிராமம். 12 வருஷமா நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி. கடந்த 3 ஆண்டுகளா கார்பரேட் வேலைகளை விட்டுட்டு முழு நேரமா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணையோட பேர் வந்து ஞாலல் இயற்கை வேளாண் பண்ணை. இது வந்து அங்கக சான்றிதழ் பெற்ற பண்ணை. இங்க வந்து மானாவரி பயிர்கள் மற்றும் காய்கறிகள், முருங்கை, சோளம் இதெல்லாம் வந்து பிரதான பயிரா பண்ணிட்டு இருக்கோங்க.
1: ரொம்ப அருமைங்க. இப்ப வந்து கார்பரேட் அப்படின்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தினேஷ்?
2: நான் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு 18 ஆண்டுகள் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இயற்கை விவசாயத்து மேல இருந்த ஒரு ஆர்வம் காரணமா முழு நேரமா இப்ப இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இப்ப நிறைய பேர் அது மாதிரி இந்த கொரோனா நேரத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு அந்த சமயத்துல வந்து இயற்கை வேளாண்மையில ஈடுபட்டாங்களே, அதே மாதிரியான ஒரு அனுபவமா தினேஷ், இல்லைன்னா வேற எப்படிங்க?
2: அப்படி இல்லைங்க. அப்பா தாத்தா காலத்துல இருந்து முழு நேரமா அவங்களாம் விவசாயம் வேற எந்த தொழிலும் கிடையாது. அவங்க கூடவே வந்து பயணிச்சினாலையும் இன்னும் அதிகப்படியா சொல்லணும்னா அம்மாக்கு வந்து இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி கேட்கற பழக்கம், வீட்டுல இப்ப தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. உழவர் உலகம் நிகழ்ச்சி வந்து மாலை 7:25 சோ அது வந்து அம்மா அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அது கேட்டு கேட்டு அப்புறம் அப்பா தாத்தா கூட எல்லாம் இந்த விவசாய பூமியிலேயே வளர்ந்தனாலே என்னன்னு தெரியல. சோ அந்த விவசாயம் வந்து ரொம்ப ஊறி போச்சு. குடும்ப சூழ்நிலை காரணமா நம்ம வேலைக்கே போயிருந்தாலும் ஏதோ ஒரு உறுத்தல் வந்து இந்த விவசாயத்தை பக்கம் வந்துடணும் அப்படின்னு நான் பெங்களூர்ல இருந்தேன். வேலைக்கு போனாலுமே பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு ஊருக்கு வந்துருவோம். சனி ஞாயிறு ஊருக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் அடுத்த ஒரு வாரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடும். அம்மா வந்து இந்த வேலைகள்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருவாங்க. சோ அப்படிதான் வந்து ஒரு 12 வருஷமா நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 3 வருஷமா முழு நேரமா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இது கொரோனாலன்னு இல்ல, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தே இந்த விவசாய வேலைகளை சனி ஞாயிறுல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப முழு நேரமா பண்ணிட்டு இருக்கோம்.
1: இது ஒரு மரபணு ரீதியானது அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க அம்மா கிட்டயும் ஒரு நேர்முகம் ஒரு வாட்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம உழவர் உலகத்தை கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அது உங்ககிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. இந்த ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை, அது வந்து எப்படிங்க 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சா, இல்லன்னா இப்ப 3 ஆண்டுகளா தான் இருக்கா, எப்படிங்க?
2: 12 ஆண்டுகளா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் உப்பு தண்ணிங்கிறனால சோளம் பருத்தி இதுதான் பிரதான பயிரா இருக்கும். அப்புறம் மக்காசோளம் இதை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 12 ஆண்டுகளா வந்து நம்ம வந்து சோளம் மக்காசோளம் பருத்தியவே வந்து இயற்கையில மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. சோ அதனால அம்மா வந்து எந்த ஒரு செயற்கை உரங்களையோ இல்ல பூச்சிகள் மருந்தையோ பயன்படுத்த மாட்டாங்க. 12 ஆண்டுகள்ல ஒரு 8 ஆண்டுகள் வந்து அப்படிதான் கடந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம முழு நேரமா இங்க இல்ல. இந்த 4 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோட வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 மாடு, ஒரு 20 ஆடு, கோழி, தேனிப்பெட்டிகள் கூட வச்சிருந்தோம். இப்பவும் இருக்கு தேனிப்பெட்டிகள். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம முழு நேரமா இங்க வரும்போதே வந்து அங்க சான்றிதழுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து அவங்க ஆய்வு பண்ணிட்டு அந்த ஹோப் சர்டிபிகேட் எல்லாம் 2-3 வருஷமா வாங்கிட்டு தான் இருக்கும். சோ இங்க வரும்போதே வந்து ஞாழல் அப்படிங்கிற பேர் இது எல்லாமே வந்து இப்ப இந்த 3 ஆண்டுகளா தான்.
1: என்ன அர்த்தம் ஞாழல்?
2: ஞாழல் அப்படிங்கிறது சங்க காலத்துல இந்த 99 தமிழ் பூக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல ஒரு வகையான பூ. மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கொன்றை வகை பூ இது. சங்க காலத்துல புறநானூறுகள்ல கூட நிறைய விஷயங்கள்லாம் இதை மேற்கோள் காட்டி பாடியிருக்காங்க. பெண்கள் தலையில சூட்டக்கூடிய அந்த காலத்துல இருந்த ஒரு மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பூ.
1: நம்ம பண்ணையில இருக்குங்களா அது?
2: 100 வகையான பூவை படிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமா தோணுச்சு. அதோட அந்த உச்சரிப்புமே நல்லா இருந்துச்சு. ஞாழல் அப்படிங்கிறது சிறப்பலகரத்தோட, அதனால அதை எடுத்துக்கிட்டாங்க.
1: ரொம்ப சிறப்புங்க. எவ்வளவு பெரிய பரப்பளவு உள்ளதுங்க ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை?
2: நம்மளோட சொந்த நிலம்னு பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கருங்க. அது இல்லாம வந்து ஒரு 8 ஏக்கர் வந்து குத்தகைக்கு பாக்குறோம். மொத்தம் ஒரு 12 ஏக்கர் வந்து நம்ம இயற்கை வேளாண் பண்ணையா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு 4 ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மானாவரி பயிர்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 ஏக்கர் இரவையில பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஆரம்ப காலகட்டத்துல பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளம், அப்புறம் வந்து பருத்தி.
2: ஆமா,
1: அதுவும் நீங்க வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையிலே பண்ணிட்டு இருக்கீங்க.
2: இல்ல, முன்னாடியுமே வந்து அம்மா இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முழு நேரமா வந்து இயற்கை விவசாயத்துல கொஞ்சம் இப்ப மார்க்கெட் ஸ்டடின்னு

0: இல்லைங்களா, அதை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்தோடனே காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா பண்ணோம், அதை வந்து டோர் டெலிவரி மாதிரி கொண்டு போய் நாமக்கல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுட்டு, அந்த குரூப்ல வந்து யாரெல்லாம் இந்த இயற்கை விவசாயத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கான காய்கறிகளை டோர் டெலிவரி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து செயல்பாட்டு அளவுல ஒரு பெருசா ரீச் ஆகல. அதனால இப்ப என்னன்னா, அந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு நுகர்வோருக்கு என்ன வேணும், என்ன டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட இருந்து நிறைய உழவர் அங்காடிகளுக்கு நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: பருத்தியை பொறுத்த வரைக்கும் இயற்கையா பண்றது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சில விவசாயிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பருத்தியில அடிக்கக்கூடிய ரசாயனத்தினாலேயே, பருத்தியில அடிக்கக்கூடிய அந்த ரசாயனத்தினாலேயே தேனீக்கள் கூட இறந்து போகுதுன்னு எல்லாம் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பருத்தி வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில பண்ண முடியுதா, சாத்தியப்படுதா, எப்படிங்க?
0: கொஞ்சம் மகசூல் கம்மியா தாங்க வரும். அந்த பூச்சி மேலாண்மைங்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு கொள்கையோட வந்து அதை இயற்கையில தான் பண்ணணும் பண்றேன். இப்ப ஒரு கடந்த 4 வருஷமா பருத்தி போடுறது இல்லைங்க, ஆள் பற்றாக்குறையாதனால. இப்ப வந்து அப்படின்னா ஆமணக்கு போட்டுருங்க. ஆமணக்கு, கடலை, எள்ளு, உளுந்து, கொள்ளு, மிளகாய், முருங்கை ஒரு வயல் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி பண்ணிடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் குழுவில் ஒரு 70 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு நல்லா கொடுக்க முடியும். இப்ப சோளம் கொடுக்குறோம், கொள்ளு, கொத்தமல்லி, மிளகாய் வத்தல், மிளகாய், காய்கறிகள் வந்து தனியா போட்டிருக்கோம், முருங்கை வச்சிருக்கோம், முருங்கை அதுல இருந்து பொடி பண்ணிடுறோம், ஈவன் அருகம்புல் பொடி கூட கொடுத்துட்டு தான் இருக்கும். சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல இப்ப இல்லாம இருக்கு, அதை வந்து இயற்கையில எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறது தான்.
1: தொடர்ச்சியா நீங்க வந்து சந்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அங்க என்ன தேவை இருக்கு, எதுல வந்து தேவை இருந்தும் கிடைக்கலையோ அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை நீங்க காட்டுறீங்க இல்லீங்களா?
0: ஆமாங்க. அதுவும் இல்லாம நம்ம மண்ணுக்கு என்ன வரும்னு இருக்கோம், நம்ம மண்ணு உப்பு தண்ணிங்கிறனால இங்க வந்து நெல் சாகுபடிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அதுவும் இல்லாம இயற்கை வேளாண்மைக்குள்ள வர எல்லாருமே வந்து நேரடியா வந்து பாரம்பரிய நெல் நகரத்தை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காய்கறியை வந்து பிரதான பயிரா பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் வந்துட்டாவே. ஆனா இந்த தானியங்களோ பருப்பு வகைகளையோ வந்து அதிகமா யாரும் ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. அது இல்லாம நாமக்கல் மாவட்டங்கிறது கொஞ்சம் மலைமறை பிரதேசம் தான். சோ அதனால மலையளவு இருக்கும்போது இந்த புரட்டாசி ஐப்பசியில நம்மளால என்னெல்லாம் வந்து மானாவரியா பண்ணி எடுத்து வச்சுக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு த்ரூ அவுட் த இயர் வந்து எந்த ஒரு மண்டியிலையும் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, நேரடியாவே ஒவ்வொரு ஒர்க்கே கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: காய்கறினா இப்ப வந்து உங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரியான என்னென்ன மாதிரியான காய்கறி நீங்க சாகுபடி பண்றீங்க?
0: வெண்டங்காய், கத்திரிக்காய், பீர்க்கன், புடலை, பாகல், இது எல்லாமே வந்து நார்மலா எல்லா காலத்திலயும் வருது. இந்த வெயில் காலத்துல அதோட விளைச்சல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அப்ப மட்டும் அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிறோம்.
1: சரிங்க. அதே மாதிரி சோளமும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பகுதியில பண்ணுவாங்க. நீங்க எப்படிங்க இந்த காய்கறி சோளம் இதெல்லாம் வந்து நாட்டு ரகமா பண்றீங்களா இல்ல எப்படி ஹைபிரிட் ரகங்கள் பயன்படுத்துறீங்களா?
0: கூடுமான வரைக்கும் நம்மளோட நாட்டு ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்துறோம். சோளம், கொள்ளு இதெல்லாமே வந்து நாட்டு ரகங்கள் தான். காய்கறிகளுமே நாட்டு விதைகளை வந்து இந்த மரபு திருவிழா அப்புறம் விதை திருவிழாக்கள்ல தேடி தேடி போய் அங்கிருந்து விதைகள் எடுத்துட்டு வந்து அதை நம்ம மீட்டு உருவாக்க பண்ணிக்கிறோம். ஈவன் கீரை வகைகள்ல ஒரு 5 வகையான கீரை வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். கீரை வகைகள் பெரும்பாலும் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விதையை வாங்கிட்டு வந்து போடுவாங்க, ஒரு 18 நாள் அறுவடை பண்ணுவாங்க, வித்துருவாங்க, மறுபடியும் விதையை வாங்கிட்டு வந்து போடுவாங்க. சோ நம்ம என்ன பண்றோம்னா விதைக்குன்னே தனியா ஒரு பாத்தி போட்டுறோம், கீரை விதைகள்லயும் நம்மளே தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம்.
1: சிறப்புங்க. இப்ப வந்து விஷயத்துக்கு வருவோங்க. இவ்வளவு நேரம் வந்து உங்களை பற்றி ஒரு அறிமுகமாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வடிவமைத்ததே வந்து கொள்ளு தொடர்பான செய்திகளை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு கட்சவி குழுல அழகான ஒரு போஸ்டர் ஒன்னு போட்டிருந்தீங்க. பாத்தீங்கன்னா அப்படியே கொள்ளு வந்து அப்படியே பல பல பல பலன்னு இருந்தது. ஞாழல் இயற்கை பண்ணை அப்படின்னு போட்டு இது போட்ட உடனே இது யாருன்னு தெரியலையே இவர்கிட்ட நம்ம பேசணுமே, ஏன்னா கொள்ளு சாகுபடி பத்தியோ இல்ல அதனுடைய சிறப்பு பத்தியோ கொஞ்சம் நம்ம மறந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சேன். அதுதான் நான் என்னோட முக்கியமான நோக்கமாகவும் இருந்தது. இந்த கொள்ளு சாகுபடி அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுங்க? அதுக்கு வந்து சந்தையில ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைத்ததுனால பண்ணீங்களா எப்படிங்க?
0: நான் முதல்லயே சொன்ன மாதிரி தாங்க, கொள்ள வந்து மறந்துட்டதா எல்லாரும் நினைக்கிறோம், அப்படி இல்லைங்க. உங்களுக்கு எல்லாருத்தரையும் எல்லாரும் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உடல் பருமன்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இப்ப அந்த கொள்ள தேடுறாங்க. ஒரு பழமொழி கூட இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க. சோ கொளுத்தவன் அப்படின்னா உடல் பருமனோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொள்ள வந்து ஏதோ ஒரு வகையில சட்னியாவோ துவையலாவோ இல்ல ஒரு ரசப்பொடியாவோ சூப்பாவோ ஏதோ ஒரு வகையில அந்த கொள்ள வாரத்துக்கு 2-3 முறைகள் பயன்படுத்தும் போது இதோட புரதச்சத்து அதிகமா இருக்கிறனாலயும் நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறனாலயும் நம்மளோட உடல்ல ரொம்ப லூசா இருக்கக்கூடிய தசைகளை வந்து இறுக்கமடைய செஞ்சு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பயன்படுதுங்க. இது இல்லாம நீரிழிவு நோய் கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்புறம் இந்த சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த கொள்ளு சூப்பை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய சித்த மருத்துவர்களோட அறிவுரை. அதுக்கு முன்னாடியுமே வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலை எடுத்ததுக்கு அப்புறம் மாணவர்ல பனி காலத்துல நம்ம ஊர் பக்கம் வந்து வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சம் கொள்ளு போட்டுருவாங்க. அதை ரெண்டு விதமா பயன்படுத்துவாங்க. ஒண்ணு வந்து நம்ம மனித பயன்பாட்டுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ வந்து அதோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கோ அந்த மாதிரி பயன்படுத்துறது வழக்கமாவே இருந்துச்சு. அப்பா தாத்தா காலத்துல இருந்து இது வழக்கமா தான் இருந்தது நம்ம ஒரு பக்கம். சோ அப்படிதான் நம்மகிட்ட வந்து விதைக்குள்ள நம்ம லோக்கல் வெரைட்டி தான், நாட்டு ரகம் தான், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தோம். இப்ப 3 வருஷமா நம்ம பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் கொள்ளு இருக்குமா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும்போது வீட்டு செலவுக்கு மட்டும் வச்சுட்டு இருந்த நம்ம அதோட பரப்பளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க.
1: ஓ சரிங்க. இந்த கொள்ளு விதை வந்து நாட்டு ரகம் உங்க

0: நாட்டுரகம்தான். ஆமாங்க,
1: கொள்ளு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், வேற ஒண்ணும்
0: ஆமா.
1: இல்லை.
0: கொள்ளுல நாட்டுரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்கும். கருப்பு கொள்ளு, நார்மலா இந்த ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய கொள்ளு. நம்ம இந்த ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய கொள்ளையே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரிங்க, அதுவும் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, ஆடி மாசம் புரட்டாசி மாசம் விளையக்கூடிய பயிர்கள் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு நம்ம மண்ணுக்குன்னு சொன்னீங்க. பொதுவா கொள்ளு வந்து ஆடி இல்ல புரட்டாசி அந்த நேரத்துல வந்து சாகுபடி செய்ய ஏற்ற நேரம் அது?
0: இல்ல, ஆடியில வந்து போட மாட்டாங்க. ஏன்னா மழை அதிகமாகும் போது கொள்ளு வந்து ஒரு வறட்சியை விரும்பக்கூடிய ஒரு பயிருங்க. மழை அதிகமா இருந்தா அதோட இலைகள் அதிகமாயிட்டு விளைச்சல் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். உள்ள அந்த சோடக்காய் அப்படிமாங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து தரம் இல்லாம போயிடும். நார்மலா இதை வந்து புரட்டாசி மாசம், அதாவது நம்ம ஊர்ல வந்து குறிப்பா நாமக்கல் மாவட்டத்துல வந்து கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் மழை பெய்யாதுங்கிறது ஒரு கணக்கு. அப்ப நம்ம புரட்டாசி அல்லது ஐப்பசி கடைசிக்கு போடும்போது கடைசி ரெண்டு மலை, அந்த ரெண்டு மலையில வந்து முன்னாடியே உழுது வச்சிருப்போம், இல்லைன்னா கடலை போட்டுட்டு எடுத்துட்டு அதை உழுது வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க கொள்ள விதைச்சிட்டீங்க அப்படின்னா 20 நாளுக்கு அப்புறம் ஒரு களை எடுக்கிறோம். களை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பனிப்பதத்திலேயே வந்து தை மாசம் அறுவடைக்கு வந்துருங்க.
1: புரட்டாசி தான் உங்களுக்கு சரியான ஒரு நேரம், 90ல இருந்து 100 நாளா?
0: 90ல இருந்து 100 நாட்களுக்குள்ள வந்துடும்.
1: சரிங்க, எப்படி தெளிப்பு முறையா இல்லன்னா எப்படிங்க, நடவு மாதிரி எதுவும் பண்றீங்களா?
0: தெளிப்பு முறை தான், நடவு எதுவும் பண்றது இல்ல. நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை நிலத்தை வந்து உழுது போட்டிருப்போம். கொஞ்சம் புழுதி மண்ணா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் இதுக்கு தேவை. புழுதி மண்ணா இருக்கும், கூடவே வந்து தொல் உரங்களை சேர்த்துக்கிறோம். கடைசி உழவுக்கு முன்னாடி தொல் உரம் சேர்த்துட்டு தெளிப்பு முறையில, அதாவது ஒரு ஏக்கருக்கு தோராயமா 8 to 10 கிலோ அப்படிங்கிற மாதிரி விதைச்சிடறோம். விதைச்சிட்டு மறுபடியும் ஒரு உழவு ஓட்டிட்டோம்னா அந்த ஈரத்துல, அதாவது மழை பெஞ்ச ஈரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மழை ஈரத்திலேயே விதைச்சு உழவு ஓட்டிடுவாங்க.
1: சரிங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 20ல இருந்து 30 நாள்ல ஒரு களை எடுக்கிறீங்க.
0: ஆமா, 20ல இருந்து 30 நாளுக்குள்ள கை களை தான். கை களையில கொத்து வச்சோ இல்ல கையில களைகளை அகற்றியோ ஒரு களை எடுத்துரும். களை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பனிப்பதத்திலேயே பூ வந்துடும். பூ எடுத்து காய் வரும்போது பாத்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமா மாறி பழுக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து செடி காஞ்ச நிலைமைக்கு போயிடும். கொள்ளுமே வந்து நல்லாவே காஞ்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா திரட்சியா இருக்கும். பச்சையா இருக்கும்போது அறுக்கூடாது. சின்ன ஒரு இது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கையில புடுங்குவாங்க, இல்லைன்னா கருக்கருவல அறுப்பாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கருக்கருவல தான் அறுக்குறேன். கையில புடுங்கும்போது வேரோட வரும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த கரிசல் மண்ணா இருந்ததுன்னா மண்ணு வந்து கொள்ள நம்ம அடிச்சு தூத்தும் போது கூடவே சேர்ந்து வந்துடும். சமையல் வரைக்குமே அந்த மண்ணு வந்துருதுங்க. அது ஒரு வேலையா நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். அதனால அந்த முடிஞ்ச வரைக்கும் கருக்கருவல அறுத்துறேன்.
1: நடுவில் ஏதாவது பூச்சி இல்ல நோய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்
0: கொள்ளுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் பெருசா இருக்கிறது இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு தனியா ஈவன் கெமிக்கல் விவசாயம் பண்றவங்களுமே இதுக்கு எதுக்கும் அடிக்கிறது இல்லைங்க. 90% வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு மானாவரியா தான் பயிர் செய்யப்படுதுங்க. குளிர்கால பயிர்னே சொல்லலாம். இதுக்கு வந்து பெருசா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்கிறது இல்லைங்க.
1: அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் கிடையாது.
0: இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒருவேளை ரொம்ப வறட்சியா இருந்தா நம்ம மீன் அமிலம் தெளிப்பு முறையில பண்ணுவோம். ஒரு மழை வந்து நம்ம எதிர்பார்க்கும் போது வரல, செடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு மீன் அமிலம் வந்து தெளிப்பு முறையில கொடுக்கும் போது அது வந்து இன்னொரு 10 நாள் வந்து தாக்கு பிடிக்கும். மழை ஈரம் இல்லாம தாக்கு பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மழையோ பனியோ ஆரம்பிக்கும் போது அது இயல்பாகவே வளர ஆரம்பிச்சிடும்.
1: இதுக்குன்னு பெரிய மெனக்கெட்டு ஒரு பராமரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல.
0: மெனக்கடல் பராமரிப்பு அந்த மாதிரி பெருசா எதுவும் இல்லைங்க.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுங்க மகசூல் எடுக்கலாம்?
0: மானாவரியில ஒரு 300 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க.
1: முழுக்க முழுக்க இது இயற்கை முறையிலேயே விளைவிக்கப்பட்டது தான்?
0: ஆமா, முழுக்க முழுக்க இயற்கை முறையில தான் விளைவிக்கப்பட்டது.
1: சரிங்க, இதை வந்து அதுக்கப்புறம் வந்து சுத்தப்படுத்தி இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விதை திருவிழா அப்புறம் வந்து நெல் திருவிழாலாம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தானியத்தை நம்ம உற்பத்தி செய்த பிறகு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுக்கு பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம கொள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு ரசமா பயன்படுத்துறோம் இல்ல துவையல் ஒண்ணு பண்ணுவோம். இது தவிர வேற ஏதாவது கொள்ளுல செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்களா எப்படிங்க?
0: நம்ம வந்து இதை வந்து பவுடரா பண்ணிட்டு அதை வந்து தோசை கூட மிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம அன்றாட உணவு முறை எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அரிசி சோறா எடுத்த போய் இல்ல இட்லி தோசை, இந்த மூணு தான் நம்மளோட தினசரி உணவுல வந்து பிரதானமா இருக்குங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கொள்ளோட சுவை இல்லைன்னா அந்த கொள்ளோட சத்துக்கள் தெரியாம இருக்கலாம். மேபி குழந்தைகள் வந்து இதை எடுக்கிறதுக்கு தயங்கலாம். அதனால என்ன பண்றோம்னாங்க, இப்ப நம்ம தோசையில வந்து இதை கலந்து எடுத்துக்க சொல்றாங்க. இது ஒரு வகை. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரசம் வைக்கும் போது இந்த கொள்ள வந்து வேக வச்சுட்டு வேக வச்ச தண்ணியை வந்து ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வேக வச்ச கொள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுண்டல் மாதிரி செஞ்சுக்கலாம். சுண்டல்னாவே நார்மலா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதுலதான் சுண்டல் செய்வாங்க. அதுக்கு ஒரு மாற்றா வந்து கொள்ள வந்து பயன்படுத்தலாம். அந்த தண்ணியை வந்து நீங்க ரசம் வச்சுக்கலாம். அது கொள்ளு ரசம்னே சொல்லுவாங்க. இது பழைய வழக்கம் தான். இது இல்லாம வந்து நீங்க பொடியா பண்ணிக்கிட்டு இதை வந்து இட்லி பொடியாவோ இல்ல ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி ரசப்பொடியா இந்த மாதிரியே பயன்படுத்தலாம். நான் ஒரு மரபு திருவிழால பார்த்தேன், அங்க வந்து கொள்ளுல வந்து இப்ப கருப்பு கவுனில நம்ம எப்படி லட்டு மாதிரி உரண்டை செய்யறோமோ அந்த மாதிரி கொள்ளு உரண்டைனே செஞ்சிருந்தாங்க. பட் எனக்கு செயல்முறை எப்படின்னு தெரியல. பட் இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வலையொலிகள் இது சம்பந்தமா நிறைய இருக்கு. நமக்கு சமையலை பத்தி அதிகமா தெரியாதனால நான் பார்த்த வரைக்கும் இந்த கொள்ளு உருண்டை ஒரு புதுமையா இருந்தது. கொள்ள பொடியா வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து ரெடி டு குக் அல்லது ரெடி டு ஈட் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தாதாங்க அதை வந்து ரெகுலர் பயன்பாட்டில் அதை எடுத்துக்க முடியுது. ஸோ அந்த ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம்.
1: 100 கிராம் கொள்ளுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கிராம் புரதச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை பயன்படுத்தும் போது ஒரு வாரத்துக்கு

0: இரண்டு முறை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி வாரத்துல இரண்டு முறை பயன்படுத்தினா போதுமா? ஏன்னா அளவு எதுவும் இருக்கா? இப்ப தோசை மாவுலயே போடுறோம் அப்படின்னா இவ்வளவு போடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் பரிந்துரை எதுவும் இருக்கா? ஏன்னா அதிகமாய் அதுவும் எதுவும் பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்கிறேன்.
1: கொள்ளு வந்து ஒரு உஷ்ணமான பொருள் அப்படிங்கிறனால வெயில் காலத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குங்க. மற்றபடி வந்து வாரத்துல இரண்டு முறை பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல மாவுச்சத்தும் அதிகமா இருக்கு, இதை நம்ம ஊற வச்சு சாப்பிடும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்லை, கட் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றாங்க. ஒரு நல்ல மலம் விளக்கியாவும் இதை பயன்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க.
0: ஏன்னா இப்ப அது ஒரு சிக்கல் நிறைய வந்திருக்கு, அந்த சிக்கல் வந்து போறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடர்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொளுத்தவருக்கு கொல்லு, நாமக்கல் வீசானம் ஞாலல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ். அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம்.
1: நம்மளோட கஸ்டமருக்காக மட்டும்தான் போட்டிருந்தோம். 1.5 ஏக்கர்.
0: 1.5 ஏக்கர் அளவுல நீங்க செய்றீங்க. ஒரு 90ல இருந்து 100 நாள்ல முடிச்சிடுறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அந்த வயல்ல? பின்னாடி
1: நம்ம வைகாசியில இருந்து மானாவாரிக்கான பட்டம் ஆரம்பிச்சிருங்க. பொதுவா வைகாசியில மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா வைகாசிலேயே போடுவோம், இல்லைன்னா ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மழை பெஞ்ச உடனே கடலை போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல வந்து குத்துக்காய் அப்படிம்பாங்க, நாட்டுக்கடலை. கடலையை போட்டுட்டு கடலையை போட்டு அன்னைக்கே வந்து ஆமணக்கையும் துவரையும் வந்து 6 அடி இல்லைன்னா 8 அடி கேப்ல ஊனிருங்க. ஒரு வரிசை வந்து ஆமணக்கு, இன்னொரு வரிசை துவரை. இந்த மாதிரி ஊனிட்டோம்னா புரட்டாசி மாசம் கடலை வந்து அறுவடைக்கு வந்துருங்க. அந்த டைம்ல ஆமணுக்கும் தோரையும் வந்து நம்ம ஆள் உயரத்துக்கு மேல போயிடும். நடுவுல இருக்கிற வந்து 8 அடி அகலத்தை என்ன பண்ணலாம்னு கடலை எடுத்ததுக்கு அப்புறம் உழவு ஓட்டிட்டு அதுல வந்து நீங்க கொள்ளு போடலாம், அல்லது எள்ளு தெளிச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பனியிலேயே வந்து சேர்ந்தக்கூடிய ஒரு பயிர்கள் தான். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா தோரைக்கு ஆமணுக்கு நடுவுல உழவு ஓட்டிட்டு கொள்ளு போட்டுறாங்க. அந்த கொள்ளு வந்து பனிப்பதத்துல நமக்கு தை மாசம் வந்துடும். தை மாசம் கொள்ளு அறுத்ததுக்கு அப்புறம் தான் மாசி மாசத்துல இந்த ஆமணுக்கும் தோரையும் வந்து சேருங்க. ஆடி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட மாசி மாசம் வரைக்கும் ஒரு 8-9 மாதங்களுக்கு மேல நம்ம வந்து மானாவாரியிலேயே வெள்ளாம் வைக்க முடியலங்க. மலையளவு ஓரளவுக்கு இருந்தாலே ஆடி மாசத்துல இருந்து மாசி மாசம் வரைக்கும் நம்ம மானாவாரியிலேயே வெள்ளாம எடுக்க முடியுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற வேலையாள் பற்றாக்குறையில மானாவாரிங்கிறதுல தண்ணி கட்டுற வேலை பெருசா கிடையாதுங்க.
0: இந்த கொள்ளு செடி வந்து எவ்வளவு உயரம் வரைக்கும் வளரும்?
1: கொள்ளு அதிகபட்சம் 3/4 அடியிலிருந்து 1 அடி ஹைட்டுக்கு வளரும். அது படரக்கூடிய ஒரு கொடி வகை பயிர் வகை தான். நம்ம தட்டப்பயிர் இதெல்லாம் படுற மாதிரிதான் படுறோம். நீளத்துல பாத்தீங்கன்னா 2 அடி நீளத்துக்கு வளருங்க. வயல்ல ஹைட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடி, அதிகபட்சம் 1 அடி ஹைட்டுக்கு தாங்க இருக்கும்.
0: இப்ப அறுவடை செய்யும் போது கொஞ்சம் கை அறுவடையா செய்யற மாதிரி இருக்கும்.
1: ஆமா, இது வரைக்கும் இயந்திர பயன்பாடு பெருசா இல்லைங்க. கையில தான் அறுக்கணும். கையில அறுத்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து மாட்டுல வந்து தாம்பு ஓட்டுவாங்க. அப்படி இல்லைனா சின்ன தடியை வச்சுட்டு அடிச்சோம்னா அந்த நல்ல காய வச்சு களத்துல போட்டு தட்டும் போது உளுந்துரும், இல்லைன்னா மாட்டை வச்சு தாம்பு ஓட்டுவாங்க. இப்ப வந்து நம்ம நார்மல் நெல் அடிக்கிற இயந்திரத்துல கொடுத்து நம்ம அடிச்சிடுறோங்க.
0: ஆமணுக்கும் துவரையும் அது எவ்வளவு உயரத்துக்கு வருவாங்க, அதை எப்ப நீங்க வந்து அறுவடை பண்ணுவீங்க?
1: மாசி மாசம் வாக்குல பாத்தீங்கன்னா ஆமணுக்கு வந்து ஒவ்வொரு குலையா வர ஆரம்பிச்சிருங்க. ஆமணுக்கு வந்து எடுத்து அதே தான் மிஷின்ல கொடுத்து அடிச்சு எண்ணெய் ஆட்டி ஆமணுக்கு பொதுவா வந்து 2 விதத்துல பயன்படுத்தாங்க. ஒண்ணு வந்து உணவுலையும் எடுத்துக்கிறோம், அப்புறம் வெளிப்பூச்சிக்காகவும் பயன்படுத்துறோம். ஏன்னா இதுல வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இந்த ஸ்கின் கேர் நிறுவனங்கள்லாம் இதை பயன்படுத்துறாங்க. எங்கிட்டயே வந்து நிறைய பேர் இந்த ஆமணுக்கு எண்ணெய் வந்து பியூட்டி பார்லருக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. விளக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம எண்ணெயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளும் நம்ம மதிப்பு கூட்டப்பட்டு ரெடி டு யூஸ் அப்படிங்கிற வெட்டி அதே மாதிரி மிஷின்ல கொடுத்து அடிச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கடைகள்ல கிடைக்கிறது வந்து எந்த ஒரு பயிர் வகையுமே நீங்க அதிகபட்சம் 1 மாசத்துக்கு மேல உங்களால பாக்கெட் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு வந்து பிரிசர்வேட்டிவ் பண்ணி தான் வைக்க முடியும். அப்பதான் வந்து அதுல பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்குங்க. நம்ம இந்த துவரைக்கு என்ன பண்றோம்னா நம்மளுடைய பாரம்பரிய முறையில மண் கட்டுதல் அப்படிம்பாங்க, செம்மண் கட்டி வைக்கிறது அப்படிம்பாங்க. துவரையை வந்து நம்ம ஃபுல்லா மண் கட்டி அதுக்கப்புறம் வந்து உடைச்சு அதை வந்து தோல் நீக்கி 1 கிலோ பாக்கெட்டாவே வந்து சமையலுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துறோம்.
0: ரொம்ப அருமையா இருக்குங்க தினேஷ். எது கேட்டாலும் அதுக்குள்ள ரொம்ப ஒரு ஆழ்ந்து போய் அதுல பல செய்திகளை நீங்க சொல்றது வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. உங்க வயது என்னங்க தினேஷ்?
1: 39.
0: சரிங்க, நிறைய தொடர்பா தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க போல் இருக்கு. வீட்டுல விவசாய முறையை வந்து கூர்ந்து கவனிச்சிருக்கிறீங்க நீங்க இல்ல?
1: நம்ம ஊர் விவசாய பழக்கம் நீங்க சொன்ன மாதிரிதான். இப்ப வரைக்கும் மண் கட்டுறதே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற வயதான பாட்டிகள்

0: இருப்பாங்க இல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள பண்ண சொல்லி அவங்ககிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஏன்னா இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க, நமக்கு இது புதுசு அப்படிங்கறனால அவங்க இதை வழக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க காலத்துல. சோ அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் இந்த விதை திருவிழா, மரபு திருவிழா, அப்புறம் முழு நேரமா விவசாயம் அப்படிங்கும் போது நிறைய இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய தொடர்புகள் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கூட்டு முயற்சினே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்.
1: சரிங்க, இது ஒரு சத்சங்கமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய இயற்கை விவசாயிகளோட ஒரு தொடர்பு, அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறது, நீங்க அவங்களுக்கு சொல்லி தர்றது, இது மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க அறிவை.
0: கண்டிப்பா.
1: சரிங்க, இப்ப இந்த ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை வந்து ஒரு 12 ஏக்கர் அளவு இருக்கும் போல் இருக்கு.
0: ஆமா,
1: எப்படி இந்த இயற்கை பண்ணைய, ஏன்னா இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இந்த பண்ணையை வந்து
0: கண்டிப்பா.
1: எப்படி அமைச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க, ஒரே இடத்துல ஒரே வயலா இல்ல, ஒரே
1: ஓ
0: சதுரமா அந்த மாதிரி எதுவும் இல்ல.
1: சரி,
0: ஏன்னா வந்து நம்மளோட சொந்த வயல், அது இல்லாம ஒரு 3 பேர்த்தோட நம்ம ஊருக்காரங்களை நம்ம வயல ஒட்டியே இருக்கக்கூடிய மானாவாரி வயல் குத்தகைக்கு எடுத்து தான் பண்ணிட்டு இருக்குங்க. அங்க வேளாண் சான்றிதழ் வாங்கணும்னா நீங்க வந்து எல்லா வயலுக்கும் அதை சுத்தி வந்து ஒரு பார்டர் கிராப், ஒரு உயிர்வேலி இருக்கணும் அப்படிங்கிறது அது ரூல்லயும் இருக்கு, அது நல்லதும் கூட இயற்கை விவசாயத்துக்கு. அதனால பாத்தீங்கன்னா எல்லா வயல்லயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீமகத்தின்னு சொல்ற கிளரிசீடியா, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மல்பெரி, தீவன பயிர், சூப்பர் நே பயிர், இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிர்களை முடிஞ்ச வரைக்கும் அதை உயிர்வேலியா வைக்க முயற்சி பண்றேங்க. இது வந்து உயிர்வேலியாவும் செயல்படுது, அதாவது மற்ற வயல்கள்ல அடிக்கக்கூடிய ரசாயன உரங்களோ பூச்சி மருந்துகளோ இந்த பக்கம் வராமையே தடுத்துக்குதுங்க. இன்னொரு பக்கம் வந்து இதோட இலைகள் கீழே உதிர போது, குறிப்பா வந்து இந்த கிளரிசீடியா அப்படிங்கிற சீமையகத்து இதோட சருகு வந்து மண்ணில் உழுவும் போது நைட்ரஜன் சத்து அதிகமா மண்ணில் நிலைநிறுத்தப்படுது. அது இல்லாம இதை ஆடு மாடுகளுக்கும் நம்ம பயன்படுத்துறோம், மல்டிபிள் யூஸ்க்காக தான் வந்து இந்த பார்டர் கிராப் அப்படி. சம்டைம்ஸ் வந்து ஆமணக்கையுமே கூட வந்து நம்ம பார்டர் கிராப்பா பயன்படுத்துறோம். இது வந்து வயல சுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்து முருங்கை, இந்த மாதிரி பல்லாண்டு பயிர், அது வந்து ஒரு 30 சென்ட் தான் போட்டிருக்கோம். முருங்கை, முருங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் அமைச்சிட்டுங்க. மத்தது எல்லாமே வாய்க்கால் வழி பாசனம், மத்தது எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் தெளிப்பு நீர் பாசனம் இல்லைன்னா வாய்க்கால் வழி பாசனமா பண்ணிட்டு இருக்கோம்.
1: சிறப்பு காய்கறி எல்லாம் அது தனி பகுதியில் இருக்குமா இல்ல இதோட ஊடு பயிர்?
0: காய்கறி வந்து அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு 2 வயல் வச்சிருக்கோங்க. பயிர் சுழற்சி முறையில பண்றோம். இப்ப இங்க வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா 25 அடி இடைவெளியில இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு கடியில வந்து இப்ப காய்கறி பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறம் வந்து இங்க கால சூழ்நிலை மாறும், தொடர்ந்து மழை பெய்யும் போது வந்து காய்கறிகளுக்கு எப்படி வந்து அதிக வெயிலும் ஒத்துக்காதோ அதே மாதிரி நிழலும் ஒத்துக்காது. சோ ஒரு டான்சிங் ஷேடோ அப்படிம்பாங்க, அந்த இடம் தான் வந்து தேவைப்படுது. அதனால இப்ப வந்து காய்கறிகள் எல்லாமே வந்து தென்னமரத்துக்கு அடியில வச்சிருக்கோம். ஆடி மாசத்துக்கு அப்புறம் வந்து வேற ஒரு வயல வந்து இப்ப தயார்படுத்திட்டு இருக்கோம், அங்க மாத்திப்போம். சோ மழை காலத்துக்கு வந்து அதை வந்து செம்மண் காட்டுலயும், வெயில் காலத்துக்கு கரிசல் மண் காட்டுலயும் வைக்கிறோங்க. செம்மண்ணுக்கு வந்து அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டி இருக்கும், நல்ல வடிகால் வசதி இருக்கும் செம்மண் காட்டுல, அந்த இடத்த வந்து நம்ம மழை காலத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். அதிகமா தண்ணி நிற்கும் போது கீரைகளா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் இதெல்லாமே அழுகி போயிடும். அதனாலங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து செடிகளை பாதுகாக்கிறதுக்கு அதை வந்து கரிசல் மண் நிலத்துல தென்னமரத்துக்கு அடியில வச்சுக்கோங்க. ஒரு 2 வயல வந்து இது காய்கறிகளுக்காக ஒதுக்கிட்டு பயிர் சுழற்சி முறையில காலநிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிறோம்.
1: எப்பவுமே விற்பனை வந்து ஒரு சவாலா இருக்கு நிறைய விவசாயிகளுக்கு. உங்களுக்கு விற்பனை வாய்ப்புகளை நீங்க எப்படி ஏற்படுத்திக்கிறீங்க?
0: நான் முன்னமே சொன்ன மாதிரி விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்காக நிறைய வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் டெலிகிராம் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அதுல யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இயற்கையை தேடி ஆர்கானிக் பொருளை தேடி வர்றவங்களெல்லாம் வந்து அதில் இணைச்சிக்கிட்டே இருந்தோம். இருந்தாலுமே அப்பப்போ ஒரு போஸ்டர், வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்றது, நம்ம பண்ணையை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்றது இப்பெல்லாம் பண்ணிருந்தோம். நேரில் பார்க்கும் போதும் சொல்லுவோம், எப்போ வேணா பண்ணையை வந்து பார்வையிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய அவேர்னஸ் உருவாக்குறோம். இருந்தாலுமே காய்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையிலும் இல்லை, வேளாண்மையில விளையக்கூடிய எல்லா பொருளுக்குமே சரியான விலை கிடைக்கல, விற்பனை வாய்ப்பு, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. இருந்தாலுமே நம்ம எப்படி இதை திட்டமிட்டிருக்கோம்னா ஆரம்ப காலத்தில் நமக்குமே இந்த இடர்பாடுகள்லாம் இருந்து இப்பவும் இருக்கு. அதை எப்படி கையாளுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்த இயற்கை விளைபொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய இயற்கை உழவர் அங்காடி, இயற்கை உணவகங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து ஒரு திட்டமிடலோட வேலை செய்யறோம். இப்ப அவங்க வந்து அடுத்த 3 மாதங்கள், அடுத்த 6 மாதங்களுக்கு வந்து என்ன மாதிரியான காய்கறிகள் வேணும் இல்ல என்ன தானியங்கள் வேணும் அப்படிங்கறத நம்ம கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. அது இல்லாம அந்த உணவங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களோ காய்கறி கொடுத்துருக்கோம், அவங்க கூடயும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணிக்கிட்டு முதல் 3 மாதங்கள் வந்து நான் இந்த காய்கறி எல்லாம் கொடுத்துறேன், என் மண்ணில் இதெல்லாம் வரும், உங்க மண்ணில் இதெல்லாம் வரும்னா நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, அடுத்த 3 மாதங்கள் எனக்கு ஒரு இடைவெளி வேணும், என்னோட கிளைமேட்டுக்கு இது வராது, அப்ப நீங்க இந்த பயிரை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடலோட இது நகர்த்தி எடுத்துட்டு போறோம். ஒரு 60-70% வந்து உணவங்களுக்கும் இயற்கை அங்காடிகளுக்குமே கொடுத்துறோம். ஒரு விவசாயம் செய்பவர் அப்படிங்கிறது முழு நேரமா வந்து உழவு தொழிலையும் பார்த்துக்கிட்டு வியாபாரமும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால ஒரு 60-70% வந்து உணவங்களுக்கும் அங்காடிக்கும் தான் போவாங்க. மீதி இருக்கக்கூடிய 30-40% வந்து உள்ளூர்ல இந்த இயற்கை உணவுகளை, இயற்கை விளைபொருட்களை விரும்புறவங்க நம்ம தோட்டத்துல வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப காலையில வேணும்னா முதல் நாள் ஈவினிங்கே போன் பண்ணி சொல்லிடுவாங்க, நம்ம எடுத்து வச்சு இருப்போம், வீட்டுல வந்து வாங்கிப்பாங்க.
2: உங்களை பொறுத்த வரைக்கும் காய்கறி சாகுபடியில ஒரு மினிமம் கேரண்டி முன்னாடி நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் விதைக்கவே ஆரம்பிக்கிறீங்க. அந்த 60% நமக்கு வந்து விற்பனை உண்டு அப்படின்னு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, காய்கறி மட்டும் இல்ல மற்ற பயிர்களுமே அப்படிதாங்க. இப்ப சோளம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, சோளம் வந்து நண்பர் பெரம்பலூர்ல வந்து தாய்மண் இயற்கை உழவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு

0: இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 டன் தேவைப்படுது சோள தோசை மற்றும் சோள பணியாரம் செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் வந்து 2 டன் போட்டோம். அந்த 2 டன்ல எக்ஸஸா ஏதாவது விளையுது அப்படின்னா அதை வந்து உள்ளூர்ல கேட்கறவங்களுக்கும் கொடுத்துருவோம். மருதரச பாண்டியன் சொல்லிட்டு தாய்மண் இயற்கை உழவரங்க அப்படின்னு.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களை கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய எண் வந்து இயல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வருது. ஏதாவது ஏற்றுமதி வாய்ப்புகளை நீங்க ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா இல்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா எப்படிங்க?
0: கோவிடுக்கு முன்னாடி நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இயற்கை விளைபொருட்களை வந்து இதே ஸ்டடி தான் அப்பவும் பண்ணது. இந்த இயற்கை விளைபொருட்கள் நல்ல விலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல்ல ஆரம்பிச்சது அந்த இயல் எக்ஸ்போ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. குறிப்பா நாட்டு சக்கரை, தென்னை சக்கரை, பனை வெள்ளம் இதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் இல்லைனா வந்து சந்தைப்படுத்தலாம். பாலிடெக்னிக் படிக்கும்போது சேலம் கோஆபரேட்டிவ் சுகர் மில் அப்படிம்பாங்க, அந்த சுகர் மில் பாலிடெக்னிக்ல தான் படிச்சோம். அப்புறம் இப்ப நாமக்கல்ல மௌனூர், இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஜேடர்பாளையம் பகுதிகளெல்லாம் வந்து நாட்டு சக்கரையோட தயாரிப்பு அதை பாரம்பரிய முறையில அவங்க சொந்த கரும்பு எடுத்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய சுத்தமான நாட்டு சக்கரை பண்றவங்க அவங்களோட தொடர்பு நிறைய கிடைச்சது. சோ அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு இதுதான். அதுக்கப்புறம் நாளடைவில் ஞாபகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. அதனால வந்து அது உங்களுக்கு அந்த நம்பர் காமிச்சிருக்கோம் அப்படி.
1: சரிங்க, ஆனா இன்னமும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்திய சிந்தனை மனசுல அப்படியே இருந்துகிட்டே இருக்கா? ஏன்னா விதை விழுந்துருச்சு.
0: கண்டிப்பா அது இருந்துட்டேதான் இருக்கு. அதுக்கான சரியான நேரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இப்ப முழு நேரமா இயற்கை விவசாயம் பண்ணும்போது நிறைய நேரங்களை வந்து வயல்லயே போயிருது, மீதி நேரங்களை வந்து இந்த விற்பனை வாய்ப்புகள் அப்புறம் அந்த மரபு திருவிழா இந்த மாதிரியான சந்திப்புகள் இதுலயே நிறைய நேரங்கள் செலவிடுறதுனால எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து செலவிடுறதுக்கான நேரம் இல்ல அமையும்.
1: 2 மாடு இருக்கு நீங்க, அதுவும் நாட்டு மாடா? ஆடுகள் ஒரு 20 இருக்கு நீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மாடுகள் வந்து ஆரம்பத்துல அதிகமா தாங்க வச்சிருந்தோம், ஒரு 10 மாடுகள் வரைக்கும் வச்சிருந்தோம். 10 மாடுகள் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா முழு நேரமும் வந்து இந்த மாட்டு பண்ணைக்கு செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து அந்த பாலுக்கு சரியான விலை இல்ல அப்படிங்கறனால வந்து மாடுகளை குறைச்சிக்கிட்டோம். நாட்டு மாடுகள் கிடையாது, ஜெர்சி வகை மாடுகள் தான், கலப்பின மாடுகள் தான். ஆடு வந்து நாட்டாடு வச்சிருக்கோங்க, கருப்பை வெள்ளாடு வச்சிருக்கோம், ஒரு 20 வெள்ளாடுகள் வச்சிருக்கோம். பரன் மேல் ஆடு வளர்ப்பு முறையில பரன் மேல வச்சிருக்கோம். நம்ம வெயில களை எடுக்கக்கூடிய பொருட்கள், நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உயிர் வழியா வச்சிருக்கக்கூடிய பார்டர் கிராப்ஸ், இதுல இருந்து எடுக்கக்கூடிய பசுந்தீவனங்கள் தான் ஆட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் ஆட்டோட புழுக்கைகளை வந்து கீரைகளுக்கும் காய்கறிகளுக்கும் பயன்படுத்திக்கிறோம் ஒரு சுழற்சி முறையில. தேனி பொட்டிகளை வந்து ஒரு 7-8 தேனி பொட்டிகளை வச்சிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சதுரமா ஒரே இடமா இல்லாம தனித்தனியா இருக்கனால தேனி பொட்டிகளை பராமரிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. இப்போ 2 தேனி பெட்டிகள் மட்டும்தான் ஈ இருக்கு. அது இல்லாம இங்க கிளைமேட்னாலையும் அது இல்ல. வீட்டுக்கு தேவையான தேனை வந்து அதுல இருந்து எடுத்துக்கிறோம். 30-40 கோழிகள் இருக்கு, எல்லாமே சிறுவிடைகள், சுத்தமா சிறுவிடை கோழிகள். அப்புறம் வாத்து 2-3 அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிறைய செய்திகள் சொன்னீங்க தினேஷ், ஆனா எனக்காவது தோணுமா அவன் பாட்டுக்கு ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம், அங்கேயே இருந்திருக்கலாமோ ஜாலியா, இங்க வந்து ஒரு 12 ஏக்கரை நம்பி இங்க வந்தோம், கொஞ்சம் ஏதாவது சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுல ஏதாவது தோணுமா தினேஷ்?
0: அப்படி எதுவும் தோணுது இல்ல, ஏன்னா இது தெரிஞ்சுதான் வந்தோம். விவசாயம் அதுலயும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல், இங்க வந்து பெரிய வருமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அதாவது கார்பரேட்ட கம்பேர் பண்றது அதுக்கு ஈக்குவலான ஒரு வருமானம் அப்படின்னு இங்க இருக்காது. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்வியல் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் வந்தோம். அதனால வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ண தோன்றங்கள் எதுவும் வரல.
1: உங்க பேச்சுல இருந்தே உங்களுடைய ஆர்வம் புரியுதுங்க. இது வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனசு வந்து இதை ரொம்ப விரும்பி செய்யுது. அப்ப நிச்சயமா வாழ்க்கையிலயும் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. எதிர்கால திட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க தினேஷ்?
0: விவசாய விளைபொருட்களை இன்னும் நிறைய மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும், இதை வந்து நிறைய மதிப்பு கூட்டல் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த கொள்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த கொள்ளை சாப்பிடலாம் அப்படிங்கிறது இப்பதான் நிறைய பேருக்கு அவரஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. நம்ம வெளிநாட்டு பொருட்களான ஓட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து எங்கேயோ விளைஞ்ச பொருளை கொண்டு வந்து நம்ம ஒரு மண்ணுக்கு நம்ம மக்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளோட இந்த சிறுதானியங்கள் குறிப்பா சோளம், சிவப்பு சோளம், கொள்ளு இந்த மாதிரி நம்ம ஒரு பயிர் வகை பயிர்களை மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கும். நகர்ப்புறங்களுக்கு இதோட தேவையும் இதையும் நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு திட்டம். நிறைய இந்த மாதிரி வேல்யூ ஆடட் பொருளை வந்து குறிப்பா இந்த விளக்கெண்ணெய், நமக்கு வந்து ஆலிவ் ஆயில், நிறைய வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் தேடுற நம்ம மக்கள், நம்ம ஊர்ல விளையக்கூடிய ஒரு ஆமணக்கு அது ஒரு நல்ல ஸ்கின் கேர், அதாவது உணவே மருந்து, நம்ம ஊரோட பாரம்பரியம் அப்படிங்கறத வந்து மார்க்கெட்டிங் இல்லைன்னா ரெடி டு ஈட் அப்படிங்கிற ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட பேசினது. இந்த ஒரு 30 நிமிட நேரம் வந்து போனதே தெரியல, பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் இந்த கொள்ளு நீங்க சொன்னாப்புல நடுவில் கொஞ்சம் மறந்தாலும் இப்ப திருப்பி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. விதையாவும் கொள்ளு விற்பது உண்டா நீங்க எப்படிங்க? இல்ல மதிப்பு கூட்டி மட்டும்தான் விற்பீங்களா இல்ல விதையாவும் கொடுக்குறீங்களா?
0: இல்ல விதையா இதுவரை கொடுக்கலங்க. ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போறவங்களே வந்து நிறைய வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த வருஷம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம பரப்பளவு அதிகப்படுத்தி இருக்கோம். பரப்பளவு அதிகப்படுத்தினாலும் பாத்தீங்கன்னா வித்து தீர்த்துருச்சுங்க, இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கான விதையை மட்டும்தான் விதையா இதுவரை கொடுத்து பேசுறது இல்லை யாருக்கும்.
1: வேற ஏதேனும் தேவைகள் இருந்தா, ஏதாவது வந்து உங்களோட கருத்து பரிமாற்றம் பண்ணணும்னு நினைச்சா, நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுவோம், அவங்க குறித்து கொண்டு உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே.

0: நாமக்கல் விசானம் கே தினேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 97 90 190 153. இது வந்து ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணையோட கே தினேஷ் அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 97 90 190 153. நன்றிங்க தினேஷ், உங்களோட பேசினதுல மிக மகிழ்ச்சி. உங்க தாயாரியம் நாங்க விசாரித்ததாக சொல்லுங்கள் வானொலியின் சார்பாக. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: அப்பாப்பா, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மழை பெஞ்ச ஓஞ்ச மாதிரிதான் இருக்கு. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க பேசின ஒவ்வொரு அனுபவ கருத்துக்களும் நுகர்வோருடைய தேவை என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு கணிச்சு அந்த தேவைக்கேற்ப

0: வானொலியின் சார்பாக. நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: அப்பப்பா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மழை பெஞ்ச ஓஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாமக்கல் வீசானம் யாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க பேசின ஒவ்வொரு அனுபவ கருத்துக்களும் நுகர்வோருடைய தேவை என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு கணிச்சு அந்த தேவைக்கேற்ப முன்னாடியே திட்டமிட்டு செயல்பட்டுகிட்டும் இருக்கிறாங்க. கொளுத்த வருமானம் எடுக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது, ஆனா மனநிறைவான ஒரு வாழ்க்கை, அதாவது வேளாண்மை அப்படிங்கறதே ஒரு வாழ்வியல் தாங்க, அத நான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவ கருத்துக்களை ரொம்ப யதார்த்த நம்ம கிட்ட இதுவரை பகிர்ந்துகிட்டாங்க. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க. கொள்ளு சாகுபடி செய்வோம், கொளுத்த வருமானம் எடுத்து காட்டுவோம்.
3: இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொளுத்தவருக்கு கொள்ளு, நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இத்திட்டத்திற்கான 100% நிதியை மத்திய அரசு தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சரக்கு சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 194,812 கோடியாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 171,105 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 13.9% வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் செயலி அறிமுகப்படுத்தவுள்ள பயனர் பெயர் வசதியால் ஏற்படக்கூடிய ஆள் மாறாட்ட சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பயனர்கள் தங்கள் தொலைபேசி எண்ணை மறைக்க அனுமதிக்கும் புதிய வசதியை மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த செயலி அறிவித்ததைத் தொடர்ந்து அரசு இத்தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான சட்ட நடைமுறைகள் குறித்து ஆராயப்படும் என்றும் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30 நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தோழமை கட்சி கூட்டம் நிறைவு பெற்றது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தாவேக கூட்டணிக்கான பெயரை தோழமை கட்சிகளுடன் கலந்தாலோசித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றார். தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தொடங்கும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர் வரும் 13 முதல் 17 வரை மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளி சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேசை சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்தார். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடும் வகையில் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் அதிக அளவில் நடத்தப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் அருணாச்சல பிரதேச மாநில எல்லைக் கட்டுப்பாடு பகுதியில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு கார்கில் நிவாரண நிதியிலிருந்து கருணைத் தொகையாக 40 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்று வழங்கினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள், கூட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள், வணிக வள கட்டுமான பணிகள் ஆகியவற்றை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் 51 தன்னார்வ ரத்த கொடையாளர்களை பாராட்டி கேடயம் வழங்கினார். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதி நாள் கூட்டம் நாளை காலை ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண் இடுபொருட்கள், கடனுதவி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் என ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர்

0: திரு சரவணன் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 45 நாட்களுக்கு தடுப்பூசி பணி நடைபெறவுள்ளதால் கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இம்மருத்துவ முகாமை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது தரைமட்ட கிணறு நீருந்து நிலையத்தின் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அதனை சீரமைக்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. இங்கிருந்து குடிநீர் விநியோகம் பெறும் கல்லுக்குழி, ஜெகநாதபுரம், அரியமங்கலம், உக்கடை, சங்கிலாண்டபுரம், மகளாட்சி நகர் ஆகிய பகுதிகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை ஒருநாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்கும் முன் ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
2: This is Ed Harry at the BBC Sports Centre with the latest World Cup news. Co-host Mexico are celebrating their first knockout stage win at the World Cup for 40 years. They beat Ecuador 2-0 to set up a last 16 tie against either England or DR Congo, who meet later on Wednesday. Ecuador finished the match with 10 men after defender Piero Encapié was sent off in stoppage time. He's the second player to be dismissed for covering his mouth during a confrontation with an opponent. France also cruised into the last 16 with a 3-0 win over Sweden. Kylian Mbappe scored twice to move level with Argentina's Lionel Messi in the race for the tournament's golden boot. Both now have 6 goals at the tournament. Sweden head coach Graham Potter was asked about France's chances of winning the World Cup.
3: Of course, it's football. Anything's possible, but I personally haven't seen a better team because the quality they have all over the pitch and then the options for them off the bench are very, very strong, so they've got as good a chance as anybody, I would suggest.
2: To Wednesday's other matches in the last 32, Belgium faced Senegal before co-host USA meet Bosnia-Herzegovina. USA head coach Maurizio Pochettino is wary of his side being labelled as favourites.
4: The last few days, everyone say the favourite is Germany, but Paraguay beat, and Morocco against Netherlands. Brazil, Japan, how difficult it was. We need to be careful when we say, okay, one is favorite, another no.
2: Meanwhile, FIFA says teams were told before the World Cup that players trying to block opponents while making no attempt to play the ball would be penalized, especially when goalkeepers are involved. It follows Germany's extra time goal against Paraguay being ruled out after a VAR review. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
1: இதுவரை ஃபிஃபா 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம் கேட்டீர்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது இரவு சினிமை 80கள் 90களில் வந்த திரை இசை பாடல்களை நேயர்கள் வந்து கேட்கும் நேரம் இது.
1: இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னாக்க அறிமுக நேயர்கள் 240 101 அப்படிங்கிற எண்ணிலையும், வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 246 102 அப்படிங்கிற எண்ணிலையும் தொட்டு வரலாம். திருச்சியோட முன் இணைப்புக்கு 0431.
0: நிகழ்ச்சியின் முதல்

0: 8:13 நிமிடத்திற்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை. இனிமை இப்போ பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்து காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அன்பு சகோதரர். இனிய இரவு இசைக்கு இணைவது விராலிமலை ஏழுமலை.
0: சொல்லுங்க ஏழுமலை ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?

0: இருக்கேன். அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க ஆக்டிவாலும் நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நாட்டுப்புற பாட்டுல இருந்து கிழக்கால சவுத்து பக்கம் கவுளி சொல்லு தெரியும், அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வந்து கேட்டலாம்.

0: 04 1 8 2 1 இதில் புதிய நேர்களும், 04 1 8 2 1 இதில் அறிமுக நேர்களும், 80கள் 90களில் வந்த பாடல்களை கேட்கும் நேரம் இது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரிலிருந்து சையத் தாகிர் பேசுறேன்.
0: சையத் தாகிர், என்ன பாடல் வேணும்?
1: பொற்காலத்திலிருந்து சிங்குச்சான் சிங்குச்சான் சிறப்பு கலர் சிங்குச்சாங்கிற பாட்டை கொடுத்து.
0: சிறப்பு காரணம் உண்டா பாடல் கேட்க?
1: காரணம் உண்டுனா எல்லாருமே அதே பாட்டை கேட்க வந்து யாருமே கேட்காத பாட்டு, அதனால கேட்போம் அப்படிங்கிறதா?
0: ஓஹோ, நன்றி சார்.
1: என்ஜாய் பண்ணுவாங்க.
0: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 8:23 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்புக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம். இரவு இசை விருந்திலிருந்து இணைவது திருச்சியிலிருந்து ஜெய கண்ணன் சார், தீரமலை கண்ணன் சார்.
0: சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: மச்சான்ல இருந்து ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான் என்ற பாடல்.
0: என்ன செய் மச்சான் படம்?
1: என்ன
0: செய் மச்சான்ல இருந்து?
1: ஆமாங்க சார், என்ன செய் மச்சான்ல இருந்து.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டுறேன்.
1: நன்றிங்க, ரொம்ப நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமேல் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: உங்கள் பேர் என்னன்னு சொல்லையே, அழகாக நல்லா விசாரிக்கிறீங்க.
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா சார்.
0: தனபால் மல்லிகா. ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பில்லாவில் வந்து போக்கிரிக்கு போக்கிரி ராஜா சார்.
0: சரிங்க சார், நன்றிங்க சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:34 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
1: நான் திருச்சியிலிருந்து ராமையன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காசி படத்துல இருந்து எம்என் வாழ்வு செயல்கள் வரைக்கும் அந்த பாடல் சார்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு.
1: தேங்க்யூ சார்.

0: இனிய பாடல்கள் ப்ளஸ் உற்சாகம் இப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி திருச்சி வானொலி அலைவரிசைகளோட இரவு இசையமை. அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர்?
1: பேர் பெரம்பலூர் மாவட்டம் டி கலத்தூர் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம். ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு தர்மதுரையிலிருந்து சண்டைக்கு வந்த கீழி ஜானசல்லி பேசுவதடி அந்த சாங்.
0: நன்றி சார்.

0: 8:45 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அன்பு சகோதர அறிவிப்பாளருக்கும் மற்றும் நம்ம மலைக்கோட்டை வானொலிக்கும் இரவு வணக்கம்.
0: சொல்வது
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குளஞ்சிநாதன்.
0: சொல்லுங்க குளஞ்சிநாதன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பாக்யராஜ் நடித்த படம் தூரல் நின்று போச்சு தங்கச்செங்கிலி மின்னும் பையிலன்னு ஒரு வரி வரும். ஊர்ல 1000 பொண்ணு இருக்கு, ஒன்னா போய் நான் பிடிக்கன்னு சொல்லி வரும். அப்பப்ப அந்த பாட்டை சொல்லி எங்க வீட்டுக்காரங்க கிண்டல் பண்ணுவேன்.
0: இது உங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்கும் பொருந்துங்களா?
1: எனக்கு மட்டும் நான் கேட்டு அப்பப்ப எங்க வீட்டுக்காரங்க கிண்டல் பண்ணுவேன்.
0: ஓ, அதனால அந்த கிண்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பாடலை கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, அந்த பாடல் வந்து ரெண்டாவது பாக்யராஜ் ஒரு நீண்ட நாள் இந்த படம் பார்த்து ஞாபகம்.
0: நன்றிங்க. நீங்க கிண்டலுக்கு கேட்டிருந்தாலும் மற்ற நேயர்கள் வந்து ரசிக்கும்படியாவே இந்த பாட்டை கேட்டலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றிங்க.

0: கௌதமன் சார்,
1: சொல்லுங்க. வேலு
0: என்ன அவர் வந்து நம்ம நேயர் சொன்னாரு, வாரியங்காவல் கொளஞ்சிநாதன்,
1: ஆமா
0: ஒரு வரி வரும் அதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆவலா சரி அந்த வரி வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்.
1: இதே படத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு இருக்கு, தாலாட்ட நான் பிறந்தேன் மலேசியா வாசுதேவன் குரல்ல, அதுல தான் வரும், ஊரில் 100 பொண்ணு இருக்க ஒன்ன போய் நான் பிடிச்சேன்ட்டு.
0: அவர் ஏதோ குழப்பத்துல இருந்திருப்பார் போல இருக்கு, அதனால மாத்தி பாடலை கேட்டிருப்பாரு.
1: கிட்டத்தட்ட அந்த பாடல்கள்லாம் ஒரு சிமிலரா இருக்கிறதுனால அப்படி குழம்பி போய் கேட்டிருக்கலாம். சரி, இரவு இசை இனிமேல் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
2: வணக்கம் சார், குறிக்கோண்டம் குடிவு கொண்டாட்டிலிருந்து ஆர்வம் பேசுறது.
1: ஆர்வம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: திருடா திருடா படம் சார்.
1: சரி,
2: அதுல கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு.
1: சரி,
2: சந்திரலேகா
1: சந்திரலேகா பாட்டு.
2: ஆமா,
1: நன்றிங்க ஐயா.

0: 7:54 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டு நினைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் கோண்டாகுடி மீசமணி பேசுறேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும் மணி ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா நல்லா இருக்கேன் சார். உங்க புண்ணியத்துல
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? ஒரு சிவாஜி படத்துல ஒரு பாட்டு ஒன்று போடுங்க சார்.
0: சிவாஜி நடிச்ச திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டை கொடுத்தலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி
1: ஐயா? சார் இந்த விவசாயம் என்ன சார், இந்த விறகு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார், டிராக்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு.
0: சரிங்க, விறகு அப்படின்னாக்க விறகு எங்க இருந்து கொண்டு வருவீங்க நீங்க? மரங்கள்
1: நம்ம கோண்டாகுட்டிலிருந்து எடுத்துக்கிட்டு திருக்காட்டுப்பள்ளிக்கு போறோம் சார், வியாபாரம் கால்வாய்க்கு.
0: அப்படிங்களா, நல்லா போயிட்டு இருக்குங்களா உங்களுடைய தொழில்?
1: அதெல்லாம் போயிட்டு இருக்கு சார், போயிட்டு இருக்கு சார், நல்லா இருக்கு.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டலாங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் 80-90களில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவின் மடியில் உங்கள் இதயங்களை இதமாக சீராட்ட வருகிறது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதே. 0431 240 102.1 இந்த எண்ணில் புதிய நேயர்களும், 0431 240 106 102.1 இதில் அறிமுகமான நேயர்களும் தொட்டு வாருங்கள். பழைய திரைசை கானங்களை கேட்டு மகிழலாம்.

0: உத்தமபுத்திரன் என்ற படத்திலிருந்து ஜிகேயும் பி சுசிலாவும் இணைந்து பாடியிருந்த அந்த அருமையான பாடலை கேட்டோம். ஞாபகம் பரிதி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் வளப்பகுதியிலிருந்து பள்ளியில் பேசுறேன் சார்.
0: வேலை ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் எங்கள் தங்க சார்.
0: சரி,
1: பாடல் வந்து தங்க பதக்கத்தின் மேலேயே ஒரு
0: முப்பைத்தான்.
1: நலமா சார்?
0: எல்லாம் நல்லா இருக்கும்.
1: சரிங்க சார்,
0: நன்றி சார்.

0: நிஜமாகவே பார்த்தீங்கன்னா தங்கப் பதக்கத்தின் மேலே முத்து பதித்தது போல தான் இருந்தது அந்த பாடல். டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். கேட்ட குரலாக இருக்கே, யார் நீங்க?
1: லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தரம் சார்.
0: கொத்தனார் சுந்தரம், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? சார் படம் வந்து உலகம் சுத்தி வாழிப்பாங்க.
0: சரி.
1: அதில் உலகம் உலகம் இருக்கேன். அம்மா ஜானகி அம்மா, ஜானகி அம்மாவும் எம்எஸ்ஸும் பாடியிருப்பாங்க.
0: டிஎம்எஸ்ஸும் பாடினது. பரவாயில்ல, அந்த படத்துல பல பாடல்கள் எல்லா பாடகிகளும் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு ஸ்பெஷல், ஜானகி அம்மா பாடியிருக்காங்க டிஎம்எஸ் ஓட.
1: ஆமா சார், அது எம்ஜிஆருக்கு ரொம்ப
0: பொருத்தமா இருக்கும்.
1: ஆமா
0: சார், குரல் டிஎம்எஸ் குரல்.
1: ஆமா சார்.
0: நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க.

0: ரிச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகப்படுத்திய நிகழ்ச்சி இது. நேர்களே 04-31-840-102 இந்த எண்ணில் புதிய நேயர்கள் வாங்க. 04-31-846-102 இதில் அறிமுகமான நேயர்கள் வாங்க. உங்கள் மனசுக்கு பிடித்த பழைய திரைசை கானங்களை கேட்டு மகிழலாம். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் பேசுறேன். நலமா இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?

0: ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதே. இது நிகழ்ச்சியில் அடுத்த நம்போடு வணக்கம்
1: ஐயா. இரவு நேர வணக்கம் தெரிவித்துக் கொள்வது
0: சொல்லுங்க சார்.
1: மாவட்டம் வேப்பந்தோட்டை வட்டம் மலையாளப்பட்டி கிராமம், செந்தில்குமார் பேசுறேங்க.
0: செந்தில்குமார் ஐயா, மலையாளப்பட்டி கிராமம். சரிங்க சரிங்க.
1: எங்களோட கலந்து சொல்லுங்கய்யா.
0: ஓஹோ, சரி சரி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: ஐயா? எனக்கு படகோட்டி படத்துல இருந்து தொட்டால் பூ மலரும்.
0: நீங்க புதுப்பாட்டு பாடுறீங்க, தொட்டால் பூ மலரும்னு வேற மாதிரில வரும். அதுவே ரீமேக் ஆகி வந்த மாதிரி பாடுறீங்களே.
1: அவருடைய நேர்காணல் நிறைய பாத்துருக்கேன்.
0: ஓஹோ,
1: நல்ல சிறப்பா பேசுவாரு, யாரையும் உயர்த்தியும் பேச மாட்டாரு, எல்லாருமே நம்ம சமம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு
0: போவாங்க. தன்னடக்கமான கவிஞர். நல்ல அருமையான பாடல்களையும் எழுதுவார், திரைப்பாடல்களும். நன்றிங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா.
2: சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே.

0: ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பழைய திரைசை கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, வனம் நமது வளம் வன மகோத்சவ சிறப்பு தொடர் இதில் நாளை காலை 8 மணிக்கு கொல்லிமலை குறித்த தகவல்களை தருகிறார் தாவரவியல் விஞ்ஞானி கே கந்தவேல் அவர்கள். நாளை காலை 8 மணிக்கு கொல்லிமலை குறித்த தகவல்கள் வன மகோத்சவ சிறப்பு தொடரில். ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து

0: காரைக்காலுங்க.
1: மலைச்சாமி ஐயா.
0: ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க மலைச்சாமி ஐயா. என்ன பாடல் வேணுங்க?
0: படம் வந்து நினைத்ததை முடிப்பவன். பாடல் வந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
1: நன்றி சார்.
2: ஒருவர் மீது

0: காற்று மண்டலம் இப்போது கற்கண்டு மண்டலமாக மாறியுள்ளது. ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பழைய எத்திரை செய்கானங்களை வந்து நேர்கள் வந்து ரொம்ப அழகாக கேட்டுறாங்க. நல்ல ரசனையான பாடல்கள் தான். பல தடவை இந்த பாடல்களை கேட்டிருந்தாலும் நேர்கள் கேட்டு அதற்கு சில விளக்கங்களும் சொல்லி நம்ம அந்த பாடலை ஒளிபரப்புறப்ப இன்னும் கூடுதல் சந்தோஷம் கிடைக்க தான் செய்யுது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா, கரூர் மாவட்டம் காவல் சாரும்பட்டியிலிருந்து தங்கராஜ் பிரியகா பேசுறேயா.
0: வாங்க நல்லா. வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா கவிதன் தம்பிக்கு, தம்பி
0: சொல்லுங்க.
1: சாப்பிட்டியா?
0: சாப்பிட்டேங்க ஐயா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: காவலுக்கு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன்.
0: 10:30 பாத்தீங்கன்னா உற்சாகம் உங்களுக்கு.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு உழைக்கும் கரங்கள் இருந்தயா, விடுமைப்பித்தன் ஏற்று இசையமைத்து சவுந்தரராஜன் டி கே கலாம்பவன் பாடு, ரெண்டு பேரும் பாடுவாங்க பாருங்க. மாந்தோப்புக்குள்ள பாரு காத்திருப்பே
0: அவளை சூப்பரா இருக்கு. ஆள் தான் உற்சாகம்னா அவங்க பாட்டும் உற்சாகமா தான் இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்க பேசுறீங்க?
1: கோவிந்தராஜன் பேசுறேன்.
0: கோவிந்தராஜன் ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கோவிந்தராஜன் பேர் வச்சுட்டு நீங்க சவுந்தரராஜன் பாட்டு கேக்குறீங்க
1: சார்?
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: ஏன்னிட்ட வந்து 2000 பாட்டு வரைக்கும் இருக்கு சார்.
0: ஓஹோ.
1: இருந்தாலும் உங்களுக்கு எப்ப

0: உங்களை கேட்டு எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்.
1: அது ஒரு சந்தோஷம் தான். அதுவும் நீங்கள் விரும்பி ரேடியோலையும் பேசி கேட்கறது.
0: ஆமா சார், நானும் மட்டும் நீங்க நானும் கேட்கல, தமிழ்நாடு கூட கேட்கும்ல.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: இணைந்திருக்கின்றோம் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை. நாளை பகல் 12:10 மங்கையர் உலகம், இதில் எதிர்பாராமல் கிடைக்கும் உதவி, இது சம்பந்தமாக பேசலாம் தோழிகள். நாளை பகல் 12:10 தயாராக இருங்க. மங்கையர் உலகத்தில் எதிர்பாராமல் கிடைக்கும் உதவி, இது சம்பந்தமாக நேர் தோழிகளை நீங்கள் வந்து பேசுவாங்க. இப்போ ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நம்மோடு. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார். நான் ரமணாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் அப்பா, அவ்வளோ தூரத்தில் பேசுகிறீங்களே. எப்படி பாட்டு கேட்குறீங்க? ஓ, செயலி மூலமாக கேட்குறீங்க. என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சார், எனக்கு வந்து 1001 படத்துல இருந்து ஓடும் மேகங்களே அந்த பாடல் சார்.
0: நன்றிங்க.
1: எத்தனை தடவை அந்த பாடல் கேட்டாலும் வந்து நம்மளுக்கு சலிக்கிற பாடல் சார்.
0: அருமை அருமை. நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சியில். அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி பேசுகிறேன்.
0: தஞ்சாவூர் லட்சுமி, நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்கம்மா. இரவு இசை இனிமேல வந்து பாட்டு கேட்பீங்க, வண்ண கோலங்களில் பதில் சொல்லுவீங்க, இன்னைக்கு ஞாபகம் வருதிக்கு வந்துட்டீங்க.
1: வருவேன் சார், இதுலயும் எப்படியாச்சும் அடிக்கடி வர மாட்டேன், எல்லாத்துக்கும் வரணும்ல, எல்லாரும்
0: எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்துக்கணும். சரிங்கம்மா. இது என்ன பாட்டு வேணும்?
1: வண்டிக்கார மகன்ல இருந்து மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று, அந்த பாட்டு.
0: அருமையான பாடல், நன்றிங்கம்மா.
1: பாட்டு
0: ஆமா கேட்க ரொம்ப நன்றி இருக்கும்.
1: நன்றிங்கம்மா, நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியாக மரங்களின் ஆர்வலர் பி தாமஸ் அவர்களோடு நேர்முகம். நாளை காலை 9 மணிக்கு வனவார விழா இதில் சிறப்பு நிகழ்ச்சி, இதில் மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்களோடு நேர்முகம். இணைந்திருங்கள் நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு. இது ஞாபகம் வருதே, அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் காரைப்பாக்கத்திலிருந்து ரவி.
0: ரவி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: புதிய பூமி படத்துல இருந்து வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை.
0: சரிங்க சார், பாடல் கேட்போம் சார். நன்றி சார்.
1: அருமையான பாடல்.
0: அருமையான பாடல் தான்.

0: இணைந்திருக்கின்றோம். டிச்சேஃபம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: காற்றலையில் காவிய கானங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் கௌதம் சார் அவர்களுக்கும் மற்றும் நிலையத்தில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சியில் இணையாவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழிலிருந்து கணேசன் சார். சார் நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
1: ரொம்ப பாடல்லாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு
0: சார். ஆமா, நேயர்கள் வந்து நல்ல உற்சாகமான பாடல் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடல் வந்து முடிஞ்சாலுமே அந்த இனிமே நம்ம செவியோடய தங்கி இருக்கு, அந்த மாதிரியான பாடல்களா கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பா அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: இந்த இரவு நேரங்கள்லயும் நேர்ல வந்து அது உற்சாகம் வரவேற்பு செய்யுது பாருங்க.
0: இன்னொரு பாடல் கூட நம்ம குடுக்கலாம் இல்லையா? அதுக்காக
1: எனக்கு வந்து சார் இந்த மகாராஜா படத்துல இருந்து இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அன்புகளுக்கு வழங்குதான் வாய்ப்பு. நன்றி,
0: அருமையான பாடல் சார்.

இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.

இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில்

0: மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான்.
1: இன்னிசை கானங்களின் அணிவகுப்பு வந்தது நேயர்களின் கைவண்ணத்தில். என்றும் எப்போதும் போல சிறப்பான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. நிறைவான இனிமையான பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் வருதி.
0: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம்

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் என்று நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம், இசை இன்பத்தை தர வேண்டும், நேயரின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இந்த இனிமையான இரவு வேளையில் அரியரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரகுமான். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உயிர் வாழ எனக்கு ஆசை, ஆனால் உன்னோடு நான் இருப்பதோ சில நிமிடங்களா, அல்லது சில ஆண்டுகளா, சில ஜென்மங்களா? விடை சொல் தலைவியே.

இசையை ரசிக்கலாமா அல்லது தூங்க செல்லலாமா என்ற கேள்வியோடு விவித் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பினர்களே, விவித் பாரதி தமிழப்பன் 102.2 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயம் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினைகளின் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏறு மணி சேமிப்பில் ஒலிக்கவிருக்கின்றது என் சுவாச காற்றே. மழைத்துளி என்பது இந்த நாளில் இந்த இரவு வேளையில் உங்கள் வீட்டு ஜன்னலில் கொஞ்சம் எட்டி பாருங்களேன்.

வாழ்வு என்பது ஒரு முறை, அந்த வாழ்வு உன்னோடு வாழ எனக்கு ஒரு ஆசை. அமர்க்களம் படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் இது. வைரமுத்து ஏற்றி பரத்வாஜ் இசையமைப்பில் கேட்கலாமா?

காதலர் தினம் படத்திற்காக உன்னிவிஷ்ணன் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கவிருந்தது. பூவுக்குள் ஒரு வாசம் உண்டு, அந்த வாசம் இந்த ரோஜாவுக்குள்ளும் இருக்கும் என்று இந்த தலைவன் இந்த தலைவியை பார்த்து பாடும்போது தலைவியின் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன்.

என்னேயர்களே, ரோஜாவின் வாசம் வீசியதா? இதோ அடுத்து ஊதாப்பூவின் வாசம் நறுமணம் உங்கள் செவிகளில் மாத்திரமல்ல, உங்கள் உள்ளத்திலும் வீசட்டும். அரியரன் அரணி பாடியுள்ள பாடல் வாலியேற்றி தேவாவின் இசையமைப்பில் மின்சார கண்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

நிலையத்தில் இப்பொழுது நேரம் 11:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ள பாடல், ரவிசங்கர் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் நீ வருவாய் என படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த தேவதை வருவது ஆசைதானே எல்லாருக்கும். அப்படி உங்கள் வீட்டிலும் வந்தால் எப்படி பாடுவீர்கள்?

ஒவ்வொரு நாளும் விடியும்போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும்போது ஒரு அனுபவம். இது தங்க வாழ்க்கை.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பழனி பாரதி இயற்றி அரியரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இவளின் ஆடையை பற்றி சொல்லலாமா, அல்லது இவளது எண்ணத்தின் ஓட்டத்தை பற்றி சொல்லலாமா? எது சொன்னாலும் அன்பு ஒன்றுதானே.

நேரம் 11:45. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழனிய பாரதி இயற்றி பரத்வாஜ் இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சொல்ல மறந்த கதை. ரோஜா வனத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

இசையை ரசித்துக் கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் மனசும் நிகழ்ச்சியின் அன்பான இனி அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து பி புஷ்பா அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயக்கத்தோடு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருச்சி குமரன் நகர் லட்சுமி, மனதை பறிகொடுக்க காத்திருக்கிறோம் உங்கள் பாடல் தொகுப்பால் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார், நன்றி. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஒற்றுடன்பட்டி அருள்குமரன் என்ற அன்பு நேயரும் தன்னுடைய பாராட்டுக்களையும், அதே வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் அருள்குமார், சந்தனமாரி மகள், மாதுஷா மகன், ரோஹித் குமரன் எங்களையும் நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு பாடல் தாருங்கள் என கேட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட நிறைவான பாடலுக்கு வந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னை சிவராம் நாகராஜன் அவர்களின் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கும் இனி இரவு வணக்கம், ஆரம்ப பாடல் அன்பே அன்பே, அனைத்து அன்பான நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் A1 நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவர்களும் அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஞானாம்பிகா ரஞ்சன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் கவிதை நடையிலே அன்பின் இரவு வணக்கம், அழகிய நிலவொளி மின்ன, அன்பின் அடையாள கவிதை பின்ன, ஆரம்ப பாடல் மனதில் என்ன, பண்பலை பசுமையுடன் பதிந்தன, விண்மீன்கள் வானில் விளையாட, வசந்த ராகங்கள் இசை போட, மெல்லிசை மனதில் அசைப்போட, வெளித்திரை மூட மறந்து இசையானது, அகத்திரையில் நர்த்தனம் புரிகிறது, இரவின் பூபாலம் தாளம் போட வைக்கிறது, நன்றி நண்பரே என பதிவிட்டிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயர் இசையால் இணைய மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து எடப்பாளையம் சவுக்கார்பேட்டை கந்தன்வள்ளி என்ற அன்பு நேயர் மகிழ்ச்சியாயிருக்கு, அற்புதமாயிருக்கு பாடல்கள் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு நாங்கள் என சொல்லியிருக்கின்றார். முள்ளக்காடு பாபு என்ற அன்பு நேயரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து My lovely greetings to all my Facebook respected radio audience friends. Good night. Magaraj Kirtan Puri Goswami Lakshman Devi Goswami from Nargoda சட்டீஸ்கர்ல இருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வழக்கம் போல இனி இரவு வணக்கம் என சொல்லி வணக்கம் பாடல் அருமையாக இருக்கு, இதே போன்ற பாடல்களை வழங்குங்கள், நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கார்த்திகன் சிவசுப்ரமணியம் அவர்களும் நிகழ்ச்சி சிறக்கப்பக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். மல்லி பெரியசேகர் ஜெயக்குமார் அவர்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் செவிக்கு விருந்து படைத்து வணங்கிய சகோதரிக்கு என பதிவிட்டிருக்கிற சகோதரன் ஐயா, நன்றிகள் பாராட்டுக்கள் நன்றி. அல்லி நகரேஷ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்ற, கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துவிட்டுதான் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஏதோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை.

என்னிடம் இருக்கின்றது. அந்த ஆசை இப்படி பாட்டால் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் சொல்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சுஜாதா பாடியுள்ள பாடல் கலைக்குமார் இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று சொல்லும்போது இதோ ஏதோ ஒரு பாட்டு உங்களிடம் வருகிறது. மனசு மகிழ்ச்சியின் நிறைவான பாடல்

அணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக இதோ அணிவகுத்து நிற்கின்ற பாடல்களை கேட்க ரசிக்க ஆயத்தமா?
2: காற்றின் மொழி

போலே உடலமோ பெண்மையிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடந்து

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

வெள்ளம் பட்டு பட்டு கட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து

கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: 1, 2, 3, 4.

சிவபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறும்

தோறான் சின்ன குட்டி அத்த பெத்த கண்ணு குட்டி சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி தாலிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தபில்.
1: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கும் நேரம் இது. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.